நேர்கள் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பி. சுசீலா அவர்கள் பாடியுள்ள லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம்.

தெய்வீக ராகம் கேட்டோம். நிலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நமக்காக துவங்கி இருக்கும் மற்றொரு இனிய நாள், நமது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க அந்த இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக.
2: அருள்மணி மாலை

அந்த தும்பிக்கை யானை சரணாகதி அடைந்து விட்டால் நம் விக்னங்கள், அதாவது நம் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பான் என்று சொல்லி சென்றது நாம் கேட்ட அந்த பாடல். வீரமணி மற்றும் ராதா குரல்களில், உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில், வீரமணி சோமு இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம்.

உலகத்தை காக்கும் தாயவள், கருணை உள்ளம் கொண்டவள். எல்ஆர் ஈஸ்வரி குரலில் திருப்பத்தூர் ராஜு எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி, தமிழ் FM 102.3.

சிவனடியார்களான அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர் கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் திருவானை கோவில் என்ற அந்த தலத்தை பாடல் பெற்ற தலம் என்பர். அங்கு உள்ள சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரியது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 60வது சிவன் தலமாகும். அப்படிப்பட்ட திருவானை கோவிலில் விற்றிருக்கும் அகிலாண்டேஸ்வரியின் புகழ் ஒலிக்க கேட்டோம். வீரமணி அவர்களின் இசையை அமைத்து அவர் பாடிய பாடலின் மூலமாக

குன்றுதோறும் இருக்கும் அந்த முருகன் பழனியில் பழனி ஆண்டவராய் காட்சியளிக்கும் அந்த அழகை சொல்லி சென்றது நாம் கேட்ட அந்த பாடல். சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் குரலில், வெம்பத்தூர் கிருஷ்ணன் வரிகளில், எம் ரங்காராவ் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம்.

சிவாய நமவோம் என்று சொல்லிச் சென்றால் துன்பங்கள் அகலும். எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஒலிக்க கேட்டோம். முகிலன் வரிகள்.

பி சுசீலாவின் குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையமைப்பில் அந்த பகவத்கீதையை நமக்கு அளித்த கண்ணன் புகழ் பாடல் ஒலிக்க கேட்டோம்.

ஹேமா ஜான் குரலில் லவ்லின் சாம்வேல் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம். எங்கெல்லாம் அன்பு பரவியிருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இறைவனது அருள் கண்டிப்பாக இருக்கும். அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் எம் எம் யூசுப் குரலில் ஒலிக்க கேட்டோம்.

0: நாம் இதுவரை பக்தியுடன் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும், முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின் போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 100,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரவேல், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக பி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
2: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 179,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது 80.25%

0: பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும், சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாப்பாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரட்சனாக் 10 முறையும், சிந்து

நான்கு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டுவரத்துக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னலாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில வந்து புத்தம் புது பாடல்களோட கூட அந்த நாளோட சிறப்பை பற்றின தகவல்களை வந்து நாம தினம்தோறும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க ஸ்டேட்யூண்டாருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அதுக்கப்புறம் காலை 8 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாக நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கடிதங்கள் வழி எங்களுக்கு எழுதி அனுப்ப, அந்த பாடல்களை உங்களோட பெயர்களோட கூட ஒலி உலா செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது. காலை 9 மணிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நேர்களாக நீங்க வந்து தொலைபேசி வழி எங்களோட தொடர்பு கொண்டு பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள், அதாவது கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து காலை 9 மணிலேருந்து ஆரம்பிக்குது. இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா 2952-08-53 இது ஒரு எண், 2838-98-71 இது மற்றும் ஒரு எண். காலை 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற கேம் ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற கேம் ஷோ. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்கள் எல்லாமே நாம தெரிஞ்சுக்க போறோம். கேள்விகளுக்கான விடைகள் நீங்க சொல்ல போறீங்க தொலைபேசி வழியா. சோ ஸ்டே டியூன்டா இருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அதுக்கப்புறம் காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்றும் இனியவை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் தினம்தோறும் உங்களுக்காக வானொலியில் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் 1980-90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஓடிட்டுருக்கு. மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க உடனுக்குடன் அதை வந்து வானொலியில் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், அதுக்கப்புறம் 5:45 இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரதாரர் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணி, அதுக்கப்புறம் 7:25 இந்த 2 நேரங்களையும் திரைகானம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:00 இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இசையும் நானும் திரைப்பட பின்னணி பாடகர் அனந்த கிருஷ்ணன், அதாவது அனந்து அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் சுதா. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 முதல் மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலாவர இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:01:25 ஆயிட்டு இருக்குங்களா. நம்மோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகள்லையும் நேர்கள் வந்து நம்மளோட நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. காலை இனிய காலை பொழுது நமக்காக துவங்கி இருக்கு. உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் அப்படிங்கிற சிந்தனையை மனசில் நிறுத்தி, அதோட கூட இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைஞ்சிருக்கிற நம்ம விவித் பாரதியோட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி நம்ம நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். இன்றைய தினம் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களுமே நாம் எல்லாரும் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நிகழ்ச்சியை துவங்கலாம்.

அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 9ஆம் தேதி இந்தியாவில் பிராந்திய ராணுவ தினம் டெரிட்டோரியல் ஆர்மி டே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநரான சி ராஜகோபாலாச்சாரி அவர்களால் 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 9 அன்று இந்த படை முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. பிராந்திய ராணுவம் என்பது இந்தியாவின் 2ஆம் கட்ட பாதுகாப்பு படையாகும். குடிமக்கள் படை என்றும் அழைக்கப்படும் இதில் சாதாரண குடிமக்களாக இருக்கும் இந்தியர்கள் தங்கள் வழக்கமான பணிகளுடன் பகுதி நேரமாக இணைந்து நாட்டிற்கு சேவையாற்ற முடியும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது மக்களுக்கு உதவுவதிலும் நாட்டின் எல்லைகளில் முக்கிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதிலும் பிராந்திய ராணுவம் பெரும் பங்காற்றி வருகிறது. எப்பொழுதும் தயாராக இருப்போம் என்ற நோக்கத்துடன் செயல்படும் நமது பிராந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் தேசப்பணியையும் போற்றி வணங்குவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.

0: இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். இன்னைக்கு நம்ம கையில விஞ்ஞான வளர்ச்சியால பல்வேறு ஊடகங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா, ஹாய் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு நொடியில அனுப்பிடலாம். அது ரீச் ஆயிடுச்சா, அதை படிச்சுட்டாங்களா அப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு காலத்துல ஒருத்தர் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்னாலும், ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கணும்னாலும் தபால்காரர் எப்போ வருவார்னு வாசல்லே காத்திருந்த காலம் இருந்துச்சு. நமக்கு ஏதாவது கடிதம் வந்திருக்குமா, நாம எழுதின கடிதத்துக்கு பதில் வந்துருமா அப்படின்னு அவளோட எதிர்பார்த்து இருந்திருப்போம். அந்த சொந்தக்காரங்கிட்ட இருந்து வர கடிதமா இருக்கலாம், வெளியூர்ல இருக்கிற அம்மா அப்பா மகன் மகள் மாமா அத்தை நலம் விசாரிக்கும் கடிதங்களா கூட இருக்கலாம், இல்லனா ஒரு அழகான காதல் கடிதமா கூட இருக்கலாங்க. அதே மாதிரி நம்ம பகுதியில ஒரு வசதி வேணும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு அரசு அலுவலகங்களுக்கு கடிதம் எழுதியிருப்போம். அதாவது கடிதம் வெறும் செய்தியை மட்டும் கடத்துவதல்ல, நம்ம அன்பு அக்கறை காதல் தேவைகள்னு பல உணர்வுகளையும் கடத்திருச்சு. இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா நொடியில போயிடுது, ஆனா ஒரு கடிதம் போய் சேர சில நாட்கள் ஆனாலும் அதை எதிர்பார்த்து ஆசையா காத்திருந்த அந்த தனி அனுபவமே தனி சுகம்தாங்க. ஒரு காலத்துல தபால்காரர் வந்துட்டாரா, இன்னைக்கு மெசேஜ பாத்துட்டாரா, காலம் மாறிடுச்சு, தகவல் பரிமாற்றம் விதமும் மாறிடுச்சு. அந்த அஞ்சல் சேவையின் முக்கியத்துவத்தையும் அது கொடுத்த அழகான நினைவுகளையும் மனசுல நினைத்து பார்க்கும் நாள் தான் இன்னைக்கு வேர்ல்டு போஸ்ட் டே. தகவல் பரிமாற்றம் இன்னும் வேகமா செல்லலாம், ஆனா அது கொண்டு செல்லும் அன்பும் அக்கறையும் என்றும் மாறாமல் இருக்கட்டும். அனைவருக்கும் உலக அஞ்சல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: உலக தபால் தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்.ஜே. நாகராஜ்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
5: RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: காவலன் அப்படிங்கிற படத்துலேருந்து திப்பு, ஸ்வேதா குரல்களில் வித்யாசாகரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நாம் வந்து காலை 7:15 தமிழில் செய்தி அறிக்கை கேட்டுட்டு நாம் தொடரலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 தமிழில் செய்தி அறிக்கை.
1: தொடர்வது தமிழில்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்த கட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில், இன்று முதல் இம்மாதம் 23 வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7 வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான

0: விண்ணப்பங்களை இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலின் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படை தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்த், குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கலில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கலில் இருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும் கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி

0: நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நீங்க கேட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3 நிலையத்தில். நேரம் பார்த்தீங்கன்னா 7:25 10 நொடி ஆயிட்டு இருக்குங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம்.

உலக விண்வெளி வாரம் என்பது விண்வெளி அறிவியல் மற்றும் அதன் பங்களிப்பை கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது. விண்வெளி என்றாலே ராக்கெட், செயற்கைக்கோள், விண்வெளி வீரர் என்ற 3 வார்த்தைக்குள் அடங்கிய காலம் மாறிவிட்டது. இப்பொழுது விண்வெளியில் இருந்து பூமிக்கு வரும் தரவுகள் நம்மை வியக்க வைக்கிறது. ஒரு செயற்கைக்கோள் தினமும் பூமியில் பல பகுதிகளை படம் எடுக்கிறது. அந்த படம் மட்டும் முக்கியமல்ல, அதிலிருந்து எடுக்கப்படும் தகவல்கள் தான் உண்மையான மதிப்பை உருவாக்குகிறது. பயிர்களின் வளர்ச்சி, நீர்நிலைகளின் மாற்றம், நகரங்களின் விரிவாக்கம், காட்டுப்பரப்பு, கடல் வெப்பநிலை, கனிம வளங்கள், பேரிடர் பாதிப்பு என பல்வேறு தகவல்களை செயற்கைக்கோள் தரவு மூலம் கண்காணித்து செயலாற்ற முடியும். விண்வெளி எவ்வாறு பூமி மக்களுக்கு பயணிக்க உதவும் என்ற கேள்விக்கு இது போன்ற வார கொண்டாட்டங்கள் பதிலளிக்கும்.

0: காப்பான் அப்படிங்கிற படத்துலேருந்து நிகிதா ஹாரிஸ் குழுவினரோட பாடின பாடல் கேட்டோம். வைரமுத்துவோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசை அமைப்புல.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் ஒரு கேள்வி ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னாக்க, திருமறைக்காடு என்ற பண்டைய பெயர் கொண்ட ஊரை நாம் தற்போது எந்த பெயரில் அறிவோம் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருக்கோம். அதாவது திருமறைக்காடு என்ற பண்டைய பெயர் கொண்ட ஊர், இது வந்து விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஊர், அதை வந்து நாம் இப்போ இந்த காலத்தில் எந்த பெயரில் நாம் வந்து அறிவோம் அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்கோம். ஸோ இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்க, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போய் அதற்கான விடையை நீங்கள் போடலாம்.

0: ஓ மணப்பெண்ணே அப்படிங்கிற படத்துலேருந்து சிந்தூரி குரலில் மோகன்ராஜன் வரிகளில் விஷால் சந்திரசேகரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: டெட்டி அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தரோட குரலில், மதன் கார்க்கியோட வரிகளில், டி இமானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: வானம் கொட்டட்டம் அப்படிங்கிற படத்துலேருந்து சித் ஸ்ரீராம் இசையமைச்சு சஞ்சீவ் தப்பஸ் நரேஷ் மற்றும் குழுவினரோட பாடல் பாடின பாடல் கேட்டோம்.
1: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன் பேசுகிறேன்.

0: தெரியாதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைஞ்சிருக்கீங்க.

0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கனாக்க 7:45 ஆயிட்டிருக்குங்க.
1: छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
2: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன் அந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: சீதாராமம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிச்சரண், சிந்தூரி இவங்களோட குரல்களில், மதன் கார்கியோட வரிகளில் விஷால் சந்திரசேகரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற படத்துலேருந்து சிலம்பரசன், ரக்ஷிதா சுரேஷ் இவங்களோட குரல்களில், தாமரையோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். திருமறை காடு என்ற பண்டைய பெயர் கொண்ட ஊரை நாம் தற்போது எந்த பெயரில் அறிவோம் அப்படிங்கிற கேள்வியை வந்து முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை வந்து வேதாரண்யம். சரியான விடை போட்ட அனைத்து நேயர்களுக்கும், கூடவே வந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் போட்ட எல்லா நேயர்களுக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும், தொடர்ந்து உங்களோட ஊக்குவிப்பான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் போட்டுட்ருங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் எந்த படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற படத்துலேருந்து லவிதா லோபோ அவங்களோட குரலில், கபிலன் வைரமுத்துவோட இசையமைப்பில் ஜெரி சில்வெஸ்டர் வின்சென்ட் அவங்களோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு. நேரம் 8:20. பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

ஆம்நேர்களே, இது உங்கள் விருப்பம். தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம் இது. கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்க காத்திருக்கிறது நேர்களே, உங்கள் விருப்பமாக. நம்பிக்கை, நல்ல சிந்தனை, ஆர்வத்தோடு கூடிய முயற்சி, இந்த மூன்றும் தான் வெற்றிக்கான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான் இல்லையா? நம்ம வந்து எந்த ஒரு செயல்லையும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கிடந்து அவ்வளோ ஆசைப்படுது. ஆனால் அந்த ஆசையை வந்து நாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் இருக்கட்டும் நம் நேர்மறையான சிந்தனை இருக்கணும். இது ரெண்டையும் தாண்டி வெறும் முயற்சி மட்டும் இல்லை, ஆர்வத்தோடு கூடிய முயற்சி, இந்த மூணும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வெற்றிக்கான சரியான பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.

இப்போ இந்த சிந்தனை வரிகளோட வாங்க நாம உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல் பாடல், உடன்குடி நூருதீன், இஸ்மத் இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனு, ஷிஃபா, பொன்னியம்மன் மேடு, வண்ணே கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, தியாகராய நகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், இந்த நேர்கள்லாம் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் சித் ஸ்ரீராம் குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் இதோ பாடல் வருது, வலிமை திரைப்படத்திலிருந்து.

இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பார். ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன் அந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: தமிழ்FM 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்னேர்களே, காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நம்மோடு இணைந்திருக்கும் பண்பலை நேர்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை

0: 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களின் இதற்கும் உங்கள் விருப்பத்தில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சித் ஸ்ரீராம் கிரிஷ் குரல்களில் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து வருகிறது. மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம் சுமதி ரமேஷ் பாபு மணிமாலா மணிகண்டன் துர்காதேவி பரத்குமார் தங்கமாயன் மண்டோதரி பிரித்திகா ஸ்ரீ சித்தார்த் முதிமாய் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் புவனா சூளை மனோகரன் ரீஜா விக்னேஷ் வினீத் விவேக் புரசைவாக்கம் அட்சயா விக்னேஷ் ஏவிஎம் அவென்யூ கோபிகிருஷ்ணா திவாகரன் நன்மங்கலம் சித்ராபாஸ் ரங்கநாயகி கதிர்வேல் வீரம்பாக்கம் புதூர் சிவகாமிராஜன் நவீன் இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் செய்யாறு வட்டம் செருங்காட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி கூடப்பாக்கம் சந்தியா மணிகண்டன் மதுரவாயில் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா வடமணப்பாக்கம் ஏழுமலை புஷ்பா மணியரசன் கொருக்காத்தூர் மார்கபந்து கண்ணகி நகர் ராஜசேகர் அடையாறு தனசேகர் துறைப்பாக்கம் யுவராஜ் திருமொழிசை பிரகாஷ் மயிலாப்பூர் அருணாச்சலம் பொழியந்தோப்பு கண்ணன் லைட் ஸ்டோர் சாமிதாஸ் ஸ்ரீபெரும்புதூர் சுகதேவ் அச்சரப்பாக்கம் ராஜ்காந்த் இத்தனை நேர்களின் விருப்பமாக வருகிறது. கூலி திரைப்படத்திலிருந்து விஷ்ணு எடாவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து சுப்லாஷ்னியோடு இணைந்து பாடிய பாடல் இது.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

8:21:40. வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது நேர்களே. உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். சரி, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன? யூத் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்பிரியா துருவா ரவிக்குமார், வேலூர் வைனிஷா சுபஸ்ரீ சபரீஸ்வரன், குணவட்டம் ராதிகா ரம்யா எத்திராஜ், வேலூர் ராமநாயக்கன் பாளையம் பஷீர் அகமத், தமன்னா நிலு பாத்திமா நிஹாதா, வேலூர் கே கே நகர் ஷானு பாபு தங்கமணி தனவேல், வடபழனி செல்வம் செண்பகம், காசிக்கோட்டையிலிருந்து ஆதியப்பன் ஜானி பூந்தோட்டம், நூருல்லா ரசியா பி மிஜுமா, ஆரன்பாளையத்தைச் சேர்ந்த கரீம் பாஷா ஷமு, ஜே ஜே நகரிலிருந்து முஸ்தஃபா அப்பாஸ். இந்த நீர்களின் விருப்ப பாடல் கென் கருணாஸ் இயற்றி பாடியது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில்.

நேர்களை ஒலிக்கும் இந்த பாடல் மகாராஜா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது வைரமுத்து வரிகளில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில், விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், போளூர், கலசப்பாக்கம், மூர்த்தி, புஷ்பா, சிவகுமார், பாலகுமார், சிங்காதிவாக்கத்திலிருந்து கேசவன், மருதம் ஜெயபால், ருக்கு, குணகரம்பாக்கம் கண்ணையன், மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலத்தைச் சேர்ந்த சித்திரை பெருமாள்.

கேட்க ரசிக்க தெவிட்டாமல் தித்திக்க ஒன்றே ஒன்று. அது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்,
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்து பிரதீப் குமார் நித்யஸ்ரீ குரல்களில் ஒரு பாடல். இது யுகபாரதி இயற்றி ஷான் ரோல்டன் இசையமைத்தது. மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக இந்த பாடலை விரும்பி கேட்ட நேர்கள் மாதவரம் பாவூசி திரு, பத்மாசினி ஜெயபால், பத்மாவதி ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலசரஸ்வதி, இதயராஜ், திருமழிசை இதயராஜ், திருமழிசை குண்டுமேடு பகுதியிலிருந்து சுசீலா நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரத்தைச் சேர்ந்த அமுதா செல்வம், ஆற்காடு சாத்தோர் ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, அனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகரிலிருந்து பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர் ஆனந்தி. இந்த நேர்களின் விருப்ப பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444000023.

பாடலுக்கான விருப்பம் பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலக்ஷ்மி, இந்த நேர்களின் விருப்பத்திற்காக முருகவேல் கார்த்திகா வைத்தியநாதன் பாடிய பாடல் யுகபாரதி வரிகளுக்கு இசை ஷான் ரோல்டன். பாடல் இடம்பெற்ற படம் ஜோக்கர்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும்

நேர்களே, அடுத்த பாடல் இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து வருகிறது. விஷால் மிஸ்ரா குரலில், விவேக் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் தமன் எஸ். பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், இளையான்குடி, இக்பால்,

சித்தி கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, திருமழிசை ஜெகநாதபுரத்திலிருந்து சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவியா, எழில் ஓவியா, வீரபாண்டி ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தீஸ்வரன், பிரதிகா.

0: இருக்கியே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் FM-ல.

0: டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கலரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நேரம் 8:51. இணைந்திருக்கிறோம் நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல். இது சத்யபிரகாஷ் நித்யஸ்ரீ வெங்கடராமன் பாடிய பாடல். இது பாடல் இடம்பெற்ற படம் ருத்ரன். பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டை உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண் நட்சத்திரா, அன்வர்திகான் பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கரநாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா, காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன், இந்த நேர்களின் விருப்ப பாடல்.

நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. பத்து தல இந்த திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானை இசையமைத்து யோகி சேகரோடு இணைந்து பாடிய பாடல் விவேக் வரிகளில். திருவள்ளூர் மாவட்டம் பிள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், கரூர் ராயனர், கரூர் உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் ஹமீத், கதீஜா பேகம், காஜா முகமது, நசீமா, நஸ்ரின், தியாகராய நகர் ரமா ரவி, ரங்கராஜன். இந்த நேர்களின் விருப்பமாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவாகவும் வரும் பாடல்.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேரம் 9 மணி.

0: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: ஆம்னேர்களே, இது கலக்கல் அரங்கம். கலகலப்பா தொலைபேசி வாயிலாக நேர்கள் ஆகிய நீங்கள்லாம் பங்கெடுத்து ரொம்ப சூப்பராக அதில் வரக்கூடிய அந்த திரைப்புதிர் பாட்டுப்புதிர் இதுக்கு உண்டான பதில்களை ரொம்ப அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லும்போது இன்னும் ஐயோ அடுத்து வரும்போது நம்ம என்ன மாதிரியான கேள்விகள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்பவே யோசிக்க வைக்கிற மாதிரியான பதில்கள் உங்ககிட்ட வந்துட்டுருக்குது. சூப்பராக நீங்களும் வந்து அதில் பங்கேற்று சிறப்பிச்சிட்ருக்கிறீங்க. சரி, எந்த எண்களில் வரணும் அப்படின்னு சொன்னால் 2952058535 மற்றும் ஒரு எண் 2838981 இணைப்பு எண் 044. சரி, இன்றைக்கி என்ன திரைப்புதிரா பாட்டுப்புதிரா அப்படின்னு கேட்குறீங்களா? தொடங்கியாச்சு இந்த மாதத்தில் வந்து முதல் நாள் திரைப்புதிரா அப்படி தொடங்கணும் இல்லையா? சரி, அப்படியே கொண்டு போகலாமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை தான். அதனால் இன்றைக்கும் வந்து நம்ம திரைப்புதிர் திரைத்துறை தொடர்பான அந்த பெயர்கள் தான் இதில் வந்து வரும். அது திரைப்படமாக இருக்கலாம், ஒளிப்பதிவாளராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், அந்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய பெயர் அதில் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. சரியா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோம். அந்த பாடலை தொடர்ந்து நாம் இன்றைக்கி உண்டான கேள்வி பதில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எப்போதும் போல் அந்த ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சின்னு இல்லை, இந்த நிகழ்ச்சியில் தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மற்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுக்க முடியாது. அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொலைபேசியில் நீங்கள் வரலாம். சரியா? சரி, வாங்க இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் ஹரிஹரன் ஸ்வரலதா பாடியது, பாவிஜய் இயற்றி, பரணி இசையில், பார்வை ஒன்றே போதுமே. இந்த திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில முதல்ல இணைப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: ஆமா.
0: யாருங்க?
1: வணக்கம் போட்டேன், ஆலத்தம்பாடி பள்ளி செல்வம்.
0: ஐயா உங்களுடைய கொஞ்சம் சரியா இல்ல, உங்க பேர் ஒரே ஒரு முறை சொல்லுங்க. பன்னீர்செல்வம் எங்க இருந்து?
1: ஆலத்தம்பாடி
0: பன்னீர்செல்வம். வாங்க வாங்க வாங்க சொல்லுங்க. இப்போ நிகழ்ச்சியோட முதல் நேரா நீங்க வந்திருக்கீங்க.
1: ஆமா வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கான சொல் கொடுக்கவா அந்த குறிப்ப? இது வந்து திரைப்பட துறையில ஒரு பாடலாசிரியருடைய பெயர், சரியா? ஒரு பாடலாசிரியர், கவிஞர், பாடலாசிரியருடைய பெயர். இதுல பூ கெட்டுறோம் இல்லையா, பூ பூ கெட்டுவோம்ல, பூ கெட்டுறதுல ஒரு வகை, அந்த வகை வந்து அந்த என்ன சொல்லோ அது வந்து இவருடைய பெயருக்குள்ள இருக்கு. அடுத்து வாழை, வாழைன்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அதனுடைய பூ இலை அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, அது மாதிரி வாழையின் ஒரு பகுதி இதில் அந்த பெயர் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கணித குறியீடு இருக்குல்ல, நம்ம வந்து பிளஸ் மைனஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறியீட்டு ஆங்கில

0: சொல் இதுல இருக்கு. இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா ஒரு தமிழ்
1: சரி.
0: திரைப்பட பாடலாசிரியருடைய பெயர் வரும்.
1: ஓ,
0: என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லலாமா?
1: வாழ்த்து
0: இது நீங்க
1: சொன்னதோடு
0: முன்னாடியே சொல்லியிருந்தா அடுத்த நேயர்கள் வந்து வந்திருப்பாங்க இல்லையா? சரி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி
1: கேட்டுப்போங்க.
0: நன்றி நன்றி நன்றி. அவங்க வந்து நான் வாழ்த்து சொன்னதோட சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய நேயர்கள் வந்து இதை கண்டுபிடிக்கட்டும். ஏன்னா நம்ம இத்தனை குறிப்புகள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த குறிப்புகளை வச்சு யார்
1: அவங்க
0: சொல்றாங்க பார்க்கலாம்.
1: கேட்டுருப்பாங்க.
0: வணக்கம் வணக்கம், நன்றி. வணக்கம்,
1: வணக்கம் சகோதரி, வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். பிறை சூடன்,
0: பிறை சூடன்,
1: பூத்தொடுத்தல், சூடல்,
0: சூடுதல் இல்லையே. நான் வந்து பூ கெட்டுதல் தொடுத்தல்ல தான் சொல்லியிருக்கேன். அது கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம் அதை சூட முடியும் இல்லையா. அதில் நிறைய வகை இருக்கு. பூ கெட்டுறதை வந்து நம்ம சாதாரணமாக ஒரே இதில் சொல்லிட மாட்டோம் இல்லையா, அதுக்குள்ள நிறைய வகை இருக்கு. அந்த வகைகளில் ஒரு வகை இது.
1: பழைய பாடலாசிரியர்,
0: பொதுவா வந்து பாடலாசிரியர் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எல்லாம் குறிப்புகள் கொடுக்க போனோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்பவும் எளிமைப்படுத்தின மாதிரி ஆயிடும்ல. வணக்கம்,
2: காலை வணக்கம். கண்ணதாசன் மேடம்.
0: கண்ணதாசனா, எப்படிங்க? ஹலோ,
2: ஒரே கண்ணி
0: கேக்கல.
2: பூ கட்டுறதுல வந்து ஒரு கண்ணி,
0: கண்ணி அப்படின்னாலுமே கண்ணதாசன் எப்படி வரும்? கண்ணதாசன் சொல்லுக்குள்ள அந்த கண்ணி இல்லையே. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, நன்றி நன்றி,
2: வாழ்த்துக்கள்,
0: நன்றி நன்றி நன்றி. அவர் வாழை அப்படின்னு சொல்லும்போது அந்த வாழை அதில் இருக்கக்கூடிய கண்ணு அப்படி சொல்லியிருக்காங்க. அது இல்லை, அது கிட்டத்தட்ட அதோட தொடர்புடைய நெருங்கி வரக்கூடியது. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் மேடம்,
0: வாங்க.
3: வணக்கம் மேடம், மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன், சொல்லுங்க ஐயா.
3: பூ கட்டுறதுகள் தொடுத்தல் மேடம்.
0: இல்லை, நான் வந்து பூ கட்டுறதுக்கு வேற பேர் என்னன்னு கேட்கல. நான் பூ கட்டுறதுல இப்போ அவங்க கண்ணின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து கண்ணி கண்ணியாக வச்சு கெட்டுறது, அதே மாதிரி பூ சரமாக கெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கெட்டுற வகைகளில் ஒரு வகை வந்து நான்
3: கேட்டிருந்தேன்.
0: திரும்பவும் நீங்கள் வந்து பூ கெட்டுறத வேற எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்றது வந்து பூ தொடுத்தல்ல இருக்க கெட்டுறது தொடுக்கிறது, அதுல இருக்கக்கூடிய வகைகளை நான் கேட்டிருக்கிறேன். சரியா?
3: சரி, நன்றி மேடம்,
0: மகிழ்ச்சி. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை மேடம்.
0: பட்டுக்கோட்டையில இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
4: கணேசன் பேரு.
0: கணேசனா, சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி. அதாவது நேர்களை கொஞ்சம் அதாவது இணைப்பு கிடைச்சு பதில் சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய நேர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும் இல்லையா. அதனால தான் நீங்கள் பதில் தெரியும் ஆனால் எங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நம்மளுடைய முகநூல் பக்கத்துலேயும் பதிவிடலாம். ஏற்கனவே நிறைய நேர்கள் வந்து இதில் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் நீங்கள் இந்த முகநூல் பக்கத்தில் உங்களுக்கான பதில் என்ன என்ன தெரியுமோ, எந்த குறிப்புக்கு பதில் தெரியுமோ அதை கூட வந்து நீங்கள் இதில் குறிப்பிடலாம். சரியா? இப்போது நாம் கேட்டிருந்த இந்த மூன்று சொற்கள் பூ கட்டுவதில் ஒரு வகை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது பூ கெட்டுறது பூ தொடுக்கிறது அந்த மாதிரி இல்லை, அந்த கெட்டக்கூடிய ஃபார்ம் அதில் என்னதுன்னு தான் கேட்டிருக்கோம். வணக்கம்
5: வணக்கம்,
0: வாங்க.
5: ஹலோ ஹலோ,
0: ஆ சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி ஆக்சுவலி பதில் இது கிடையாது, ஆனா இப்ப நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க. அதாவது அதுல இந்த தார் கெட்டுறது அப்படின்னு சொல்லுவோம், என்ன சொல்றது, கதம்பமா கெட்டுறது அப்படி எல்லாம் வகைகள் இருக்குல்ல, அதுல ஒரு வகை தான்
5: கேட்டிருக்கேன்.
0: சரம், ஆனா இது சரம் இல்ல பதில். இன்னும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் மாடம்பாக்கத்துல இருந்து ஜெயந்திமா.
0: மாடம்பாக்கம் ஜெயந்தி. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வந்துடும். அந்த பாடலாசிரியருடைய பெயர் என்ன அப்படின்றதும் கண்டுபிடிச்சது. நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழை, அது அதில் வந்து நிறைய நமக்கு வந்து அதனுடைய பலன்கள் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஒன்று ஒன்றுலேயும். அதில் ஒன்று என்ன அப்படின்றது பொதுவாக நம்ம வந்து வாழைன்னு சொல்லும்போது அந்த

0: கூடவே நமக்கு வந்துடும். பேச்சு வழக்கில் வேறு சொல்லுவோம், ஆனால் அதுக்கான சரியான தமிழ் சொல் அப்படின்றது வேறு இல்லையா, யார் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு குறிப்பு என்ன கொடுத்துருந்தோன்னா, கணித குறியீடு ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியதில் அதே மாதிரியான ஒரு குறியீடு. அது நம்ம வந்து எப்படி நம்ம கூட்டல் பெருக்கல்னு சொல்லாமல் ப்ளஸ் மைனஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இங்கே நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் செண்டு சரம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. யோசிச்சு கதம்பம் இந்த மாதிரிலாம் பதில் வந்திருக்கு. இதெல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப ஈஸியான இன்னொரு சொல்லும் இருக்குது, அது என்ன அப்படின்றத சொல்லட்டும் நம்ம வந்து கேட்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளூ உங்களுக்கு கொடுக்கணும்னா, இந்த பூக்கட்டுவதில் இருக்கக்கூடிய வகை அது ஒரு நாளின் ஒரு பொழுதை குறிக்கக்கூடியதும் கூட. அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாளில் ஒரு பொழுதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கூட.
1: ஹலோ,
0: ரேடியோ ஆஃப் பண்ணலாமே.
1: ஹலோ,
0: ரேடியோ ஆஃப் பண்ணலாமே.
1: ஒரு நிமிஷம், சாரிம்மா, நான் அதை தப்பு பண்ண மாட்டேன்.
0: ஓ ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
1: மாலை வருமா?
0: வருமே.
1: மாலை,
0: மாலை தான் சூப்பர்.
1: அப்புறம் இன்னொரு குறிப்பு,
0: இன்னொரு குறிப்பு வந்து வாழையில் ஒரு ஒரு பகுதி அந்த மாதிரி.
1: வாழைத்தார் சொல்லுவோமா?
0: தாறு, ஆனா அது தார் கிடையாது இல்லையா, வாழைத்தார் நம்ம சொல்றோம். அதுக்கு இன்னொரு சரியான பேர் என்ன?
1: அது வாழை மரத்துக்கே சொல்றலா?
0: ஆஹா, இல்ல இல்ல, நீங்க தார் தான், நீங்க வாழைத்தார் சரியா தான் சொல்லிருக்கீங்க. ஆனா அது அது வரும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், ஆரம்பிக்கும் போது அதை எப்படி சொல்லுவோம்? வாழை, அது வந்து நல்லா விளைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதுவுமே நம்ம பேச்சு வழக்குல தான் வாழைத்தார்னு சொல்றோம். ஆனா அதுக்கான சரியான சொல் வந்து வேற.
1: அதாவது இந்த சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு
0: ரொம்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாமா. வாழை குலை தள்ளி இருக்குன்னு சொல்லுவோமா? வாழை குலை, பொதுவா சொல்லணும்னா வாழை குலை தான் சரியான ஒரு சொல். நாம இன்னைக்கு வாழைத்தார், அது வெளியில நல்லா முழுமையா வந்ததுக்கு அப்புறம் வாழைத்தாரு அப்படின்னு சொல்றோம். முதல்ல என்ன சொல்லுவோம்? வாழை குலை தள்ளி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னொன்னு வந்து நம்மளுடைய கணித குறியீட்டோட ஒரு ஆங்கில சொல், ஒரு ஒரு குறியீட்டோடைய சொல். பரவாயில்ல, இப்ப மாலை குலை ரெண்டு நீங்க சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். வணக்கம்
2: வணக்கம் மேம், சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சொல்லுங்க.
2: கேக்குறது
0: வந்து நம்மளுடைய, சாதாரணமா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இப்போ எப்படி சொல்ல உங்களுக்கு, ஒரு ஒரு சென்டென்ஸ் நாம எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அப்படி வரக்கூடிய ஒரு குறியீடு. அது கணிதத்திலையும் பயன்படுத்துறோம், நம்ம ஒரு சொல் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தும் போதும் அது வரும். அதுல ஒரு சொல்ல நம்ம ஆங்கிலத்துல அப்படி சொல்லுவோம், தமிழ்ல அதுக்கு வேற சொல்.
2: என்னது? கமா.
0: கமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். கார்புள்ளி, அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீங்க வந்து கமான்னு சொல்லிட்டதுனால நான் இதை சொல்றேன். கார்புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. அது கமா அப்படின்றது ஆங்கிலத்துல இல்லையா. வாழ்த்துக்கள். இப்போ பதிலுக்கு வந்துடலாம். கமா, குலை, மாலை, மூன்று குறிப்பும் வந்துருச்சு. அப்போ யார் அந்த பாடலாசிரியர்? அதுதான் தெரியல, அதை யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மாலை, குலை, கமா, இந்த மூன்று சொற்களை, மூன்று குறிப்புகள், மூன்று சொற்களையும் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேர்கள் வந்து இணைப்பில் வரட்டும் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி நேரம் இப்போ 9:20.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வாங்க.
1: எல்லா குறித்து சொன்னதுனால நேம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். கலைக்குமார் அவர்கள்.
0: கலைக்குமார், சூப்பர். நீங்க அப்ப குறிப்புகள்லாம் சொன்னதுனால கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஆமா, நாங்களா சாரம் அந்த ஜெனரலா உள்ளதுதான் ஆப்புக்கு. அப்ப பாருங்க, ஈஸியான மாலைய மறந்துட்டோம்.
0: அதுதான் சொன்னேன், எங்க வேற என்னெல்லாமோ சொன்னாங்க, அங்க எல்லாம் போயிட்டு அந்த பொழுதுன்னு சொன்ன உடனே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: நன்றி.
0: கலைக்குமார், பாடலாசிரியர் கலைக்குமார், அதாவது அந்த 2000 அந்த காலகட்டத்தில் வந்து அங்கே அப்போ இருந்து எழுத தொடங்கி ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பேர் தான் நாம் இப்போ கேட்டிருந்தோம். இப்போ முகநூல் பக்கத்தில் நடராஜன் சுப்பையா, மீரா வெங்கட்ராமன், ஏழுகிணறு தேவா, அந்தோணிராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து, தேனி ஹரிராம், மாலினி தேவி அருணாச்சலம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், அடுத்து ஓகே சோமசுந்தர பிரபு, பன்னீர்செல்வம், இவங்க எல்லாருமே வந்துட்டு வாழ்த்துக்களும் அதோட பதிலும் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லா நேர்களுக்கும், பதிவீட்டு அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு வாங்க. இதில் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவங்களும் இப்போ வந்து கலைக்குமார் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பாடல் கேட்கலாமா? கலைக்குமாருடைய பாடல் இது, ஏஆர் ரஹ்மான் இசையில், கமலஹாசன், சுஜாதா ஸ்ரீனிவாஸ், பேபி ராத் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிய பாடல், தெனாலி திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக.

நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:30.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. இணைப்பு கிடைக்காதவங்க நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் அதுலேயும் வந்து பதிவிட்டுருக்குறாங்க. சரி, இப்போது அடுத்த நேர் யார் வராங்க இணைப்பில்? வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். தஞ்சாவூர்ல இருந்து சிவராமன் பேசுறேன் மேடம்.
0: தஞ்சாவூர்ல இருந்து
1: சிவராமன் பேசுறேன் மேடம்.
0: சிவராமன் பேசுறீங்க. சொல்லுங்க, இப்போ உங்களுக்கான குறிப்பு கொடுக்கவா? நான்
1: மேடம்,
0: இப்போ நம்ம திரைத்துறைன்னு சொல்லும் போது நிறைய நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள், இயக்குநர்கள், அதையெல்லாம் தாண்டியும் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது நாம் ஒரு ஆர்ட் டைரக்டரோட பேரை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கலை இயக்கம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் அங்கே. அப்படி ஒருத்தருடைய பேர் தான் இப்போ நாம் வந்து இந்த குறிப்புக்குள்ளேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். சீர்காழி இருக்கு இல்லையா? சீர்காழிக்கு, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தஞ்சாவூர்ன்றதுனால தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் உண்டு, வேற பேர் தெரியுமா? சீர்காழிக்கு வேற நிறைய பேர் வந்து உண்டு. அதில் ஒரு பேர் ஓடம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஓடம் அப்படின்ற ஒரு பேரும் அதில், அந்த சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் அதில் இருக்குது. ரெண்டும் ஒரே இது தான். சீர்காழிக்கான ஒரு பேரும் இருக்குது, ஓடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்குது.
1: சிதம்பரம்.
0: என்னங்கய்யா, சீர்காழிக்கான இன்னொரு பெயர் அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். சரி பரவாயில்ல, நீங்கள் ஓடத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அப்புறம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி, தமிழகம் ஆந்திர பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியோட பேர். ஏங்க, நான் கேட்குறது வந்து தமிழகம் ஆந்திர இதில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சி. உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், உலகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா இந்த ஆர்ட் டைரக்டரோட பேர் கிடைக்கும். ரொம்ப ஃபேமஸான, நிறைய விருதுகள் வாங்கின ஒரு கலை இயக்குனர் இவர். யோசிக்கலாமா? மகிழ்ச்சி. இவருக்கு அதான் சொல்லலை, நிறைய விருதுகள் இவருடைய அந்த ஒரு ஆர்ட்டுக்காகவே இவர் வாங்கியிருக்கிறாரு. இன்னொன்று, இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஓவியரும் கூட. அவரோட ஓவியங்கள் தான் வந்து பின்னால் ஆர்ட் டைரக்டர் அவர் வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னே சொல்லியிருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம், விவத் பாரதி.
2: வணக்கம் மேடம், அய பக்கத்துல வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன் சொல்லுங்க.
2: கலை இயக்குனர் தோட்டாதரணி.
0: தோட்டாதரணி எப்படி?
2: தடா சொன்னீங்களே, தடா.
0: தடா, சூப்பர். தடா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. அயப்பாக்கத்துல இருந்து வெங்கடேசன். தடா அப்படின்றதான் நம்ம இங்க நம்மளுடைய தமிழக பகுதிக்கும் ஆந்திர பகுதிக்கும் நடுவுல இருக்கு இல்லையா? சூப்பர். அடுத்து
3: தோட்டாதரணி
0: பதில் சரிதான். எப்படி குறிப்புகள்?
3: தரணி உலகம் குறிக்கிறது.
0: உலகம். திருத்தோணிபுரம் ஒரு பேர் இருக்கு சீர்காழிக்கு, புகழி அந்த மாதிரி நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்கு, அதுல ஒண்ணு தோணிபுரம். சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. தோணி, தடா, தரணி, இந்த மூணையும் உலகத்துக்கு வந்து தரணின்னு சொல்லுவோம்ல, இந்த மூணையும் சேர்த்தா தோட்டா தரணி அப்படின்ற ஒரு, உண்மையிலே நிறைய விருதுகள் வாங்கின ஒரு புகழ்பெற்ற ஆர்ட் டைரக்டர். அவர் 2 தேசிய திரைப்பட விருதுகள், தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் 4 வாங்கியிருக்கிறாரு, நந்தி விருதுகள் 3, ஃபிலிம்ஃபேர் அவார்டு அது வந்து 2 வாங்கியிருக்காங்க, அப்புறம் கேரள மாநில திரைப்பட விருது, பத்மஸ்ரீ, அதுக்கப்புறம் இப்போது உண்மையிலே வந்து செவாலி

இந்த மாதிரி நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பிரம்மாண்டம்னு சொல்கிறோம் அந்த செட்டிங்ஸ், அது அதில் அவர் அவருக்கு இணை அவர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட படைப்புகளை எல்லாம் கொடுத்தவர் தோட்டாதரணி. ஏன்னா நம்ம பார்க்குறோம், திரையில் பார்த்துட்டு வந்துடுறோம், ஆனால் அதற்குள்ளே இவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால தான் கேட்டோம். இப்போ அவருடைய அந்த ஆர்ட் டைரக்ஷனில் வந்த ஒரு படம் இது, காதலன். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 90களில் வெளியான படம், 94 வந்த படம் இது. மனோவும் சுனலதாவும் பாடின ஒரு பாடல் கேட்க போகிறோம் ஏஆர் ரஹ்மான் இசையில். இப்போ இந்த பாடல் கேட்கும்போது அந்த காட்சிகள் அப்படியே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த இடத்துலலாம் இவருடைய அந்த கைவண்ணம் இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியும். பாடல் கேட்கலாமாங்க.

0: இந்த பாடல் கேட்டு முடித்த உடனே தொட்டாதரணியுடைய அந்த ஒரு அவருடைய படைப்புகள் அந்த கைவண்ணம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது நிச்சயமாக நிறைய பேர் நம்ம வந்து வீடியோலேயே போய் பார்த்துருப்போம் இல்லையா. அதுக்காக தான் இந்த நினைவுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் நம்ம கேட்டோம். சரி, நேரம் பார்த்தீங்கன்னா 9:42 ஆயிடுச்சு.
1: பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், மேலப்பேடு தயாளன், நடராஜன் சுப்பையா, வித்யா ரவி, மாலினி தேவி அருணாச்சலம், ஏழுக்கிணறு தேவா, விஜயா பார்த்தசாரதி, செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், ரேவதி ஸ்ரீராம், மீரா வெங்கட்ராமன், மாதவரம் வீரராகவன், சிவன் அருண், முருகேசன் கதிரேசன் குமாரபாளையத்திலிருந்து, தேனி ஹரி, செல்வா கதிர்வேல், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், இவங்க எல்லாரும் வந்து நிறைய சரியான பதில் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க, குறிப்புகளையும் கொடுத்துருக்காங்க. இத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த நம்ம அடுத்த குறிப்பு என்ன அப்படின்றத கேட்கணும் இல்லையா? இணைப்பில் யார்? வணக்கம். வணக்கம் பவத் பாரதி.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. குறிப்பு கொடுக்கட்டுமா? பின்னணி பாடகருக்குள்ளது, சரியா? ஒரு பின்னணி பாடகருடைய பெயர், இதுல நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. நெருப்பு, நெருப்பு, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்புறம் ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய படைப்புகளை வந்து இந்த இலக்கிய வகையில சொல்லலாம். நிறைய இலக்கிய வகைகள் இருக்கு இல்லையா, அதுல இந்த இலக்கிய வகையோட சொல்லலாம். இன்னொன்னு தைரியமானவன், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அஞ்சா நெஞ்சன் தைரியமானவன், புரியல? இந்த அடைமொழியோட ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் இருக்காரு. இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா தைரியமானன், அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு. இந்த அடைமொழியோட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்காரு. வணக்கம். அவருடைய பெயர் மறக்க முடியாத ஒரு பெயர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாருங்க?
3: அந்த நெருப்புக்கு கனலின் அப்படி சொல்லலாம்.
1: நீங்க நீங்க யாரு முதல்ல?
3: தைரியமானவன்
1: கண்டுபிடிக்கிறாங்களான்னு. வணக்கம். வணக்கம். அவங்க வீரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த நெருப்புக்கு வந்து தீ அப்படின்ற ஒரு சொல்ல அவங்க கொடுத்திருக்காங்க. வணக்கம். எல்லாருமே பதில் சொல்ற ஒரு ஆர்வத்துல பேரை ஊரை மறந்துறீங்களே. சரி, அடுத்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இந்த மாதிரி அவங்களுடைய படைப்புகளை எல்லாம் இந்த இலக்கிய வகைக்குள்ள சொல்லுவோம். சங்க இலக்கியம் அந்த மாதிரி நிறைய இலக்கிய வகை இருக்கு இல்லையா, அதுல ஒரு வகை இது. இப்போ ஆழ்வார்கள் நாயன்மார்கள்

0: உங்களுடைய இலக்கியங்களை இந்த இலக்கியத்தோட சே சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க.
1: எனக்கு அதெல்லாம் தெரியல. இந்த பாடகர் வந்து தீபன் சக்கரவர்த்தி.
0: பாடகர் தீபன் சக்கரவர்த்தியா? அது என்னன்றத பாக்கலாம். சொன்னவங்க யாரு? எனக்கு இப்ப கூடுதலா ஒரு வேலை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வர்றவங்கள்ட்ட உங்க பேரை சொல்லிருங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. தீபன் சக்கரவர்த்தி அப்படியா நீங்க அப்படி நினைக்கிறீங்க? சரி சரியான அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வாங்க. ஹலோ.
2: ஹலோ.
0: யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் முகேஷா.
0: முகேஷா? முகேஷ் என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க? சிக்ஸ்த் படிக்கிறீங்களா? இது என்ன ப்ரோக்ராம்னு தெரிஞ்சுட்டு வந்தீங்களாமா? ம், சொல்லுங்க, கேள்விக்கு பதில் தெரியுமா முகேஷ்?
2: ஹலோ.
0: ஆ, கேள்விக்கு பதில் தெரியுமா? இல்லை, அவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஆர்வத்தில் டயல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: மதுரையிலிருந்து புஷ்புலதா பேசுகிறேன் மேடம்.
0: ஆ, சொல்லுங்க.
3: பரல கண்டுபிடிச்சிட்டே சொல்லிட்டாங்களான்னு தெரியல.
0: ஆ,
3: தீபன் சக்கரவர்த்தி.
0: சரி, அது வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அப்படின்னா குறிப்பு என்னது?
3: தீரன். அதான் மேடம், அந்த வீரனுக்கு சொன்னாங்கல்ல.
0: ஆமா, தீரன், தீ. இப்ப ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க வந்து எந்த இலக்கிய வகைக்குள்ள வருவாங்க?
3: இலக்கிய தீபன் சக்கரவர்த்தி.
0: எழுதி பாருங்க, பேப்பர் எடுத்துட்டு தீபன் சக்கரவர்த்தின்னு எழுதி பார்த்துட்டு இந்த அவங்களோட அவங்க காலகட்டத்துல வந்து அந்த இலக்கியங்களை வந்து நம்ம என்ன இலக்கியம்னு சொல்றோம் அப்படின்றத மட்டும் யாராவது சொல்லுங்க. அந்த
3: நீங்க நேருப்புன்னு சொல்லையிலே
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணவே இல்லையே. வணக்கம்.
4: திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன்.
0: ஜீவராணி, ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா?
4: பக்தி
0: இலக்கியம். சூப்பர், வெரி குட். ஏன்னா அந்த சொல்ல எழுதுனதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சீங்களா, முதல்லே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: இல்ல, முதல்ல கண்டுபிடிச்சேன். லைனுக்கு இல்லனா கூட ரிங் போக மாட்டேங்குது மேடம். அது என்னன்னு தெரியல எனக்கு.
0: அப்படியா? சரி சரி சரி, பரவாயில்ல, சூப்பர். பக்தி இலக்கியம் சரியான பதில்மா. வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ,
0: நன்றி. அப்படின்னா இப்ப இவங்க பக்தி இலக்கியம்னு சொல்லிட்டாங்கன்னா பேர் கண்டிப்பா தீபன் சக்கரவர்த்தியா தான் இருக்கணும் இல்லையா? அதாவது தைரியமானவன் தீரன், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் படைப்புகளை வந்து நம்ம பக்தி இலக்கிய வரிசைக்குள்ளே கொண்டு வரோம். நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வந்து தீ. இந்த மூன்றும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தீபன் சக்கரவர்த்தின்ற பேர் கிடைக்குது. அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இப்போ நம்ம அவருடைய குரலில் ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா, கேட்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நிறைய நண்பர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். யாரெல்லாம்? நடராஜன் சுப்பையா, மீரா வெங்கட்ராமன், எழுக்கிணறு தேவா, அடுத்து மேலப்பேடு தயாளன், இவங்க எல்லாரும் அந்த பேரோட சேர்த்து குறிப்புகளையும் சேர்த்து இதில் பதிவிட்டிருக்கிறாங்க. நாம் இப்போ பாடல் கேட்கக்கூடிய நேரம். பாடல் வந்து தீபன் சக்கரவர்த்தியும் உமாரமணனும் இணைந்து பாடிய பாடல். இது புலமைப்பித்தன் வரிகளில் இளையராஜா இசையமைத்தது. மெல்ல பேசுங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து.

இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கத்தில் இதுவரைக்கும் நேர்கள் எல்லாம் பங்கேற்று சிறப்பிச்சிங்க. பங்கேற்று சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒரு பாடல் கேட்க போகிறோம். கிருஷ்ணராஜ் புவனா இவங்களுடைய குரல்களில் தேவா இசையமைத்தது பாஞ்சாலங்குறிச்சி இந்த திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து வரக்கூடிய பாடலோட இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய நமது கலக்கல் அரங்கம்.

மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம் சப்பாஷ்.

0: இருக்கின்றதுக்குள்ள.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில். இந்த நிகழ்ச்சி துவங்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 10:10 ஆயிட்ருக்குங்க. நம்மளோட கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளும் நேர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்கள் எல்லாமே நாம் வந்து தொலைபேசி வழியாக நீங்களும் தகவல்கள் கொடுக்கலாம், கேள்விகள் கேட்டு பதில்கள் அதற்கான விடை சொல்லலாம்.

இந்த மாதிரி தொலைபேசி எண்கள் நம்ம கலக்கலரங்கத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பங்கு கொள்கிறத தயவுசெய்து தவிர்த்தீங்கன்னா மற்ற நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். தொலைபேசி எண்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன், 2952085853 இது ஒரு எண், 2838987171 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கேள்விகளுக்கான விடைகள் கொடுக்கறது ரொம்பவே வசதியாக இருக்கும். நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோட துவங்கலாம். இந்த பாடல் எந்த படத்துலேருந்துன்னு கேட்டிங்கனாக்கா குரு அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் 5 நிமிடங்கள் 35 நொடிகளுக்கு உண்டான ஒரு நீண்ட பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான தகவல்கள் நீங்கள் தரலாம், இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் போட்டு, பாடல் எத்தனை நிமிடங்களுக்கு உண்டானது அப்படின்னவுடனே கரெக்டாக பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் அழகாக வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுறாங்க. முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
1: மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். லாஸ்ட் டைம் கூட நான் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தத்துக்கு தான் வரோம் மேடம்.
0: யார் உங்க பேரு?
1: இன்னைக்கு கூட பேப்பர் எடுத்து வச்சிட்டு நான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணேன், லைன் கிடைச்சிருக்கு.
0: பேரு யாரு?
1: ஜமால் முகமது, தம்பிக்கோட்டை. லாஸ்ட் டைம் கூட உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் மேடம்.
0: தம்பிக்கோட்டை ஜமால் முகமது.
1: ஜமால் முகமது, நம்ம நேட்டிவ் வந்து நம்ம அதெல்லாம் பண்றது, இங்க லாண்டி கடை வச்சிருக்கிறதுனால இந்த அட்ரஸ் சொல்றது நான்.
0: சரி சரி சொல்லுங்க.
1: ஆமா, நீங்க லாஸ்ட் டைம் கூட ஃபுட்பால பத்தி சொன்னீங்க,
0: புதுசா ஏதாவது சொல்லுங்க.
1: மறுபடியும் நரேந்திர தாப்பாவா ஏதோ ஒரு கோல் அடிச்சிருக்காரு, ஒரு கோல் அவங்க போட்டு திருப்பி ஒரு கோல் திருப்பி இருக்காங்க, அதுக்கப்புறம் அஞ்சு கோல்
0: வாங்கிட்டாங்க. அது நட்பு போட்டி தானே, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை.
1: நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
0: ஆமா ஆமா,
1: மேடம்
0: ஊக்குவிக்கணும்.
2: கும்பகோணம்
0: மீனாட்சி சொல்லுங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: இந்தியா வந்து நாலாவது பதக்கப்பட்டியில இருக்குது, ஆசிய விளையாட்டு பட்டியல
0: வாங்கிருக்காங்க.
2: 25 தங்கம்,
0: 28 வெள்ளி.

0: யார் பேசுறீங்க?
1: நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்.
0: தஞ்சாவூர்ல எங்க?
1: ஃபுட்பால் கோச், ஃபுட்பால் கோச் பிரதீப் பேசுறேன். தஞ்சாவூர்ல இருந்து மாரியம்மன் கோயில் பைபாஸ்.
0: ஃபுட்பால் கோச், உங்க பேர் சார்?
1: பிரதீப்.
0: பிரதீப், மாரியம்மன் கோயில், தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில். ஓகே, ஆ சொல்லுங்க சார், கால்பந்து பத்தி சொல்லுங்க சார்.
1: ஃபுட்பால் வந்து கொஞ்சம் இங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆ,
1: நாங்க வந்து 4 வயசுல இருந்து கத்து கொடுத்துட்டு இருக்கோம். 21 வயசு வரைக்கும் டெய்லி நம்மள்ட ஒரு 70-80 பசங்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நாங்க அதுதான் நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறது கோச் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்ப நீங்க வந்து பண்றீங்கன்னு சொல்றீங்க. இப்போ கால்பந்து எல்லாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், கால்ல வந்து நிறைய வலு இருக்க வேண்டிய ஒரு விளையாட்டு இல்லையா? அப்படி இருக்கிறச்சு சில பல காரணங்கள்னால தொடர முடியாம விளையாட்டுல கால்பந்து விளையாடணும் ஆர்வம் உள்ள பசங்க வீட்டு சூழ்நிலை இல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு கிடைக்கலங்கிறதுனால பாதியில நிறுத்திட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி ஊக்குவிப்பான வார்த்தைகள் சொல்லுவீங்கங்கிறத இப்போ வானொலி மூலமாக சொல்லுங்கள். ஸோ தட் கேட்டுட்ருக்க மற்ற கால்பந்து ஆர்வலர்களுக்கும் அது உதவியாக இருக்கும்.
1: நீங்கள் சொல்கிறபடி ஃபுட்பாலுக்கு நம்ம நியூட்ரிஷன் தேவை தான். ஆனால் நம்ம அதை காரணமாக எடுத்துக்க கூடாது. என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அதை சாப்பிட்டு டெய்லி டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரிஷனுக்கான கோச்சஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருவாங்க, நம்மளோட ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டு. அதனால ஃபுட்பால் சாப்பாடு இல்ல பாதியில நிப்பாட்டணும், அதனால நம்ம ஃபுட்பால் வந்து நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா ஸ்டடிஸ்க்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலுமே நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் டெடிகேட் பண்றோமோ அது தந்தாப்புல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
0: ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இணையதளத்துல நம்ம வீட்டுல சொல்ற பெரியவங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இணையதளத்துல பாத்துட்டு நம்ம வீட்டு சாப்பாடுல வந்து இந்த சத்து இவ்வளவு இல்ல, அது இல்ல, இது அல்ல, அதனால எனக்கு வெளியில இருந்து இந்த சாப்பாடு வாங்கித்தா அப்படிங்கிற மாதிரிதான் கேக்குறாங்க இல்லையா?
1: கண்டிப்பா.
0: ஸோ வீட்டு சாப்பாடுலேயே நமக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ விடாமல் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் திறந்திருக்கு நிறையா இல்லையா
1: இப்போது?
0: ஓகே, நன்றி சார். ஓகே, இன்னும் ஒரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் குரோம்பேட்டையிலேருந்து ஜெயஸ்ரீ பேசுகிறேன்.
0: குரோம்பேட்டை ஜெயஸ்ரீ, ம், சொல்லுங்க.
2: ஆமாம்,
0: கேள்வி கேக்கலாமா?
2: நான் படிச்சேன்.
0: சரி சொல்லுங்க.
2: நான் தகவல் சொல்றேன். பெண்கள் கிரிக்கெட்ல வந்துட்டு இவங்க ஹர்மன்பிரீத் கவுர் வந்துட்டு பதவி விலகிட்டாங்க.
0: யார் வரப் போறாங்க?
2: ஸ்மிருதி மந்தனா வராங்க.
0: குட். வெரி குட். நீங்க என்ன விளையாட்டு
2: விளையாடுவீங்க? செஸ் விளையாடுவேன். அந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் தான் விளையாடுவேன்.
0: செஸ் விளையாடுவீங்க? செஸ் டோர்னமெண்ட்லாம் போவீங்களா உங்க ஊர்ல?
2: ஆஹா,
0: போறது
2: நம்ம வீட்லயே விளையாடுறது தான்.
0: ஓ சரி சரி, வீட்டுக்குள்ள விளையாடுறது தான். ஓகே ஓகே.
2: ஆமா,
0: எந்த அளவுக்கு அந்த விளையாட்டு உங்களுக்கு உதவியா இருக்கு? ஆக்சுவலா
2: அதுல நல்லா நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மூளைக்கு நல்லா வேலை செய்யற மாதிரி இருக்கும்.
0: நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல? குடும்ப தலைவியா நீங்க?
2: இல்ல, நான் வர்க் போயிட்டு இருக்கேன்.
0: வர்க் போயிட்டு இருக்கீங்க? ஓகே. இல்ல, எதுக்கு கேக்குறேனக்க, சதுரங்கம் விளையாடினாக்க கணிதம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பள்ளி படிக்கிற பசங்களுக்கு எல்லாம். ஓ ஓ, சூப்பர் சூப்பர். அப்ப நேச்சுரலா நீங்க செஸ் சூப்பராவே விளையாடுவீங்க. ஒவ்வொரு நேயரும் வந்து நம்ம விளையாட்டுத்துறை சம்பந்தமா அப்படின்னா எல்லாருமே தகவல்கள் திரட்டி வச்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்றச்சே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. சோ இதே மகிழ்ச்சியோட இதே மாதிரி எப்படி தகவல்கள் திரட்டி வந்து வானொலியில் சொல்லணும்னு ஆர்வம் கொள்கிறாங்களோ அதே மாதிரி ஆர்வம் வந்து விளையாட்டுத்துறையில் வந்து அவங்க வீட்டு பசங்க யாராவது ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லாரும் ஊக்குவிக்கணும். விளையாட்டுத்துறையில் வந்து இந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்கு தேவையான பயிற்றுவிப்பு நிறுவனங்களும் இருக்குது, அதற்கு தேவையான நிதி உதவி செய்யக்கூடிய தளங்களும் நிறையா இருக்குது. ஸோ விளையாட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாராவது பசங்க சொன்னாங்கன்னாக்கா தயவுசெய்து அந்த பசங்களை ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க பொல்லாதவன் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமாக தகவல்கள் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ம், வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: கொடுங்கூர்லேருந்து தனியாசலம் பேசுகிறேன்.
1: கொடுங்கையூர் தனிகாச்சலம்.
2: ஆமாம். ம், ஓகே. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு நேயர்களே, சூப்பராக இருக்குது.
1: ம், விளையாட்டுத்துறை.
2: ஆமாம், இதே மாதிரி ரஜினி பாட்டு போட்டிங்கன்னா கேட்டு நேருவேன்.
1: ஓ, விளையாட்டுத்துறை சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல கேள்வி கேட்கலாமா?
2: மக்கள் சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
1: ஓகே, ஓகே. உங்களுக்கு விளையாட்டு, எந்த விளையாட்டு பிடிக்கும்? இல்ல இப்ப சமீபத்துல என்ன நடந்துட்டு இருக்கு விளையாட்டு துறையிலன்னு தெரியுமா?
2: ஆமா, எல்லாம் பேப்பர் படிக்கிறது மறந்துடும், மளிகை கடை வச்சிருக்கோம், மறந்துடும் நாங்க.
1: ஓ, சரி சரி, ஓகே. ம்,
2: ரைட். ஆ, சரி, போடுங்க தொடர்ந்து. நன்றி.
1: இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நினச்சிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பாடல்கள் போடுங்க, அந்த மாதிரி பாடல்கள் போடுங்க அப்படின்லாம் சொல்றாரு. அடுத்த நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே.
3: தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நாகராஜன்.
1: பட்டுக்கோட்டை நாகராஜன், சொல்லுங்க.
3: சொல்லுங்கம்மா, கேள்வி சொல்லுங்கம்மா.
1: கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
1: அதாவது இப்ப ஆசிய விளையாட்டு போட்டிகள் முடிஞ்சாச்சு இல்லையா?
3: ஆமா.
1: அடுத்த ஆசிய கோப்பை, ஐ மீன் ஆசிய போட்டிகள் எங்க நடக்க போகுதுன்னு தெரியுமா? அடுத்த நேயர் மூலமா தெரிஞ்சுக்கலாம் யாராவது சொல்றாங்களான்னு. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
4: மேடம். எம்டி ரோட்ல எஸ்டி நகர் அம்பத்தூர் மேடம். ஜாக் ஆப்ஸ், சர் ஜோன் பிராட்மேன், கிரீன் போலாக், பாரி ரிச்சர்ட்ஸ், கேரி சோபர்ஸ், கிரேக் சாப்பிள், அயன் சாப்பிள், பாப் சிம்சன், ஐசக்.
1: என்ன பண்ணிருக்காங்க இவங்கலாம்?
4: இவங்கலாம் வந்து ஒரு காலத்துல வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருந்தவங்க மேடம்.
1: ஓகே, ஓகே. நம்பர் 1ங்கிறது அப்பப்ப மாறும்.
4: ரிச்சர்ட், அதுக்கு அப்புறம் மார்டின் க்ரோ மேடம், ஒரு கிராஸ் பேட்ஸ்மேன், நியூசிலாண்டர், அதுக்கு அப்புறம் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் விராட் கோலி, ஆல் ஆஃப் திஸ் ஆர் நம்பர் 1 ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ் மேடம்.
1: சரி, ஓகே, நன்றி.
4: ஃபுட்பால் சொல்றேன் மேடம். 13 நாடுகள் தான் உலகக்கோப்பை ஃபைனல்ஸ் நுழைஞ்சிருக்கு. 5 நாடு வந்து ஐரோப்பா, 10 நாடு ஐரோப்பா, 3 நாடு அமெரிக்கா மேடம். வேற எந்த நாடுகளும் ஃபைனல்ஸ் நுழையில. ஜெயிச்ச ஜெர்மனி, இத்தாலி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், 5 ரன்னர் அப் வந்திருக்காங்க யூரோப்பியன். அந்த ஹாலண்டு, ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா, ஸ்வீடன், குரோஷியா, அந்த இயர்ல தெரியும் மேடம்.
1: ஓகே, ஓகே, நன்றி, நன்றி. இணையதளத்தில் தேடினா இப்ப எல்லாருக்குமே இந்த தகவல்கள் கிடைக்குது, அதனால நம்ம வந்து எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால நன்றி. அடுத்த நேயர், அதாவது ஒவ்வொரு நேயரும் சுருக்கமாக சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது, அதை பற்றின தகவல்கள் திரட்டி வச்சிட்ருக்காரு. ரொம்பவே சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் அது. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் மற்ற நேயர்கள் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அடுத்த நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: கோபிகிருஷ்ணன்.
1: எங்கேருந்து?
5: தஞ்சாவூர் கோபிகிருஷ்ணன்.
1: தஞ்சாவூர் கோபிகிருஷ்ணன். ம், சார், கேள்வி கேட்டிருந்தோம், அடுத்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கே நடக்க இருக்குது அப்படின்ட்டு.
5: நினைக்கிறேன்
1: எதுல

0: இது கிரிக்கெட்லயும் ஹாக்கிலயும் சொல்றேன்.
1: ஆ சரி, ஓகே, நன்றி. ஸோ எல்லா வீட்டு பெண்களையும் அடுத்தது விளையாட்டுத் துறையில் அனுப்புறதுக்கு நம்ம நேயர்கள் எல்லாரும் தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: கத்தார். ஆ, கத்தார்ல எங்க?
2: சவுதி அரேபியா. கத்தார்ல எங்க? எங்க?
1: மந்தவெளி எம்பெருமாள் தானே சொன்னீங்க?
2: ஆமா மேடம். ஆமா மேடம். ஆமா மேடம்.
1: நன்றி, நன்றி. ஸோ பாருங்க, அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, இல்லை அடுத்தது நம்ம சொன்ன உடனே, கேள்வியை சொன்ன உடனே அவர் வந்து இணையதளத்தில் தேடினாரா, இல்லை வந்து ஏதாவது செய்தித்தாளில் தேடினாரான்னு தெரியல. இருந்தாலும் அந்த ஆர்வத்தில் அவர் தேடி கண்டுபிடிச்சி விடையை சொல்லிட்டாரு. இதே ஆர்வத்தோடு உங்கள் வீட்டில் பசங்க யாராவது விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, தயவுசெய்து அவங்களோட ஆர்வத்தை வந்து கம்மி பண்ணாமல் அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணுங்க. விளையாட்டுத்துறையில் சாதனைகள் சரி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு நிறைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளில் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம நிறைய உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம். விக்னேஷ் பேசுறேன்.
1: ஹோசூர் விக்னேஷ். சொல்லுங்க.
3: ஒரு ஏசியன் கேம்ஸ்ல ஒரு கிரிக்கெட்டையும் சேர்ந்து, ஓகேங்களா?
1: ஆ சொல்லுங்க.
3: ஃபேனி டேவிலியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுத் ஆப்ரிக்கா பவுலர் இருந்தாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாவலின் த்ரோவரா இருந்தாரு, சவுத் ஆப்ரிக்காக்கு விளையாடி இருக்காரு. அப்புறமா கிரிக்கெட்டுக்கு வந்தாரு, அவர் பவுலர் ஆயிட்டாரு. வேற இப்போ ரமேஷ் பத்திரங்கே அப்படி பத்திரகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாவலின் த்ரோல ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காரு ஸ்ரீலங்காக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் ஏசான் மாலிங்கா இருக்காரு இல்லையா ஸ்ரீலங்கா, அவர் கூட விளையாடி இருக்காரு ஸ்கூலிங்ல எல்லாமே. 2017ல தான் அவர் ஜாவலின் த்ரோல வந்து இப்ப கோல்டு மெடல்.
1: இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விளையாட்டு வீராங்கனைகள் கூட பாத்தீங்கன்னா. இப்ப சமீபத்துல நீங்க சொல்ற மாதிரி ஜப்பான் விளையாட்டுல சாதிச்ச நம்ம இந்திய பெண்மணி ஒருத்தவங்க, அவங்க ஆரம்பத்துல கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க ஊர்ல அதற்கான அடுத்தடுத்த கட்டம் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உடனே வேற ஒரு விளையாட்டுல ஆர்வத்தை கொண்டு வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க.
3: இல்ல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இந்த டைம்ல எனக்கு ஞாபகம் வந்தது.
1: நன்றி, நன்றி.
3: நன்றி மேடம். தேங்க்யூ.
1: ஒவ்வொரு நேயரும் வந்து நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே வந்து நிறைய நேயர்கள் நம்ம வந்து நம்ம சொல்ற வேண்டுகோளை மதிச்சு வந்து கலக்கலரங்கத்தில் வந்தால் இப்போ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க, இப்போ சமீபத்தில் இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடந்தது இல்லையா, அதில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து காம்பவுண்ட் ஆர்ச்சரி, ஆர்ச்சரின்னு வில்வித்தை, ஓகேயா? அந்த காம்பவுண்ட் ஆர்ச்சரி அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த வில்வித்தை அதுக்கான தனித்துவம் என்ன அப்படிங்கிறத முகநூல் கேள்வியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ காம்பவுண்ட் ஆர்ச்சரி வில்வித்தை, காம்பவுண்ட் வில்வித்தை அப்படின்னாக்க அதோட தனித்துவம் என்ன அப்படிங்கறத ஃபேஸ்புக்ல ஆர்வமா பதில்கள் போட்டு நேயர்களுக்கான கேள்வியா நீங்க எடுத்துக்கலாம். நிகழ்ச்சி முடிகிற தருவாயில காம்பவுண்ட் ஆர்ச்சரி பத்தின தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிட்டு இருக்குங்க.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பாடல் கேட்கணும் அப்படிங்கறச்சு ஒரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து சிவராமன் பேசுறேன் மேடம்.
1: தஞ்சாவூர் சிவராமன். தஞ்சாவூர் சிவராமன் ஆல்ரெடி நீங்க வந்துட்டீங்க கலக்கலரங்களும், கரெக்டா?
2: இது நான் ஒரு வேலைக்காண்டி போன் பண்ணியிருந்தேன் மேடம், நம்பர் மாறி வந்துச்சு மேடம்.
1: ஓகே, அதாவது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது முன்னாடி நிகழ்ச்சியில பங்கு கொண்டவங்க தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியில வர வேண்டாம் அப்படிங்கறது தாழ்மையான விண்ணப்பம். அடுத்த நேயர் வராங்க, பாக்கலாம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
1: சாத்தான்குடி முருகன், சொல்லுங்க சொல்லுங்க. விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் ஓடிட்டு இருக்கு, தகவல்கள் ஓடி சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
3: ஆமா, அந்த அந்த நம்ம அந்த விளையாட்டு போட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்காண்டி அந்த விளையாட்டு போட்டிகளில் வந்து அந்த 20 விளையாட்டு

0: பார்ட்டிகள் இருக்குல்ல, இப்போ நடந்துச்சு இல்லையா,
1: விளையாட்டுகள் நடந்தது இல்லையா, கால்பந்தா, ஹாக்கியா, கிரிக்கெட்டா, எதை பத்தி சொல்ல
0: விரும்புறீங்க?
1: ஓ, ஹாக்கில வந்து நம்ம இந்தியா வின் பண்ணினத பத்தி சொல்ல சொல்றீங்களா? விண்ணப்பம் வைக்கிறோம், யாராவது வந்து அந்த ஹாக்கி விளையாட்டை பத்தி தகவல்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னாக்க சொல்லுங்க, சோ தட் இந்த நேயரோட கூட மற்ற நேயர்களும் தெரிஞ்சுப்பாங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம், அதுக்குள்ள வந்து நம்ம மற்ற நேயர்கள்லாம் தான் அந்த இந்த நேயர் கேட்ட, அதாவது சாத்தான்குடி முருகன் அவர் கேட்ட மாதிரி, ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா மகளிர் அணி வந்து ஹாக்கியில் வின் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றின தகவல்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. கூடவே ஹாக்கி விளையாட்டு பற்றின தகவல்கள் கூட நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். தொலைபேசி எண்கள் சொல்கிற 2952208534 இது ஒரு எண், 2838987 1 மற்றும் ஒரு எண். இப்போ ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்கள் 25 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல், உல்லாச பறவைகள் படத்திலிருந்து, ஜென்சி குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில்.

0: பாடல் முடிஞ்ச உடனே கேள்வி கேட்க போறோம் அப்படின்ன உடனே நேயர்கள் வந்தாச்சு. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் வாழைக்குறிச்சியில இருந்து பேசுறாங்க.

0: பாடல் முடிஞ்ச உடனே கேள்வி கேட்க போறோம் அப்படின்ன உடனே நேயர்கள் வந்தாச்சு. வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் வாழைக்குறிச்சியில இருந்து பேசுறாங்க.
0: அரியலூர் மாவட்டம் எந்த ஊருங்க?
1: வாழைக்குறிச்சி.
0: வாழைக்குறிச்சியில இருந்து
1: ஆர் பிச்சைப்பிள்ளை பேசுறேங்க.
0: பிச்சைதுரை. சொல்லுங்க.
1: என்னுடைய நான் விளையாட்டுத்துறை கேட்டுட்டு இருக்கேன், நினைப்பில் சொல்றதுக்கு என்னுடைய பேர குழந்தைங்க கராத்தலையும் சிலம்பிலையும் விளையாண்டுகிட்டு இருக்கு. இப்ப 10th ஒண்ணு படிக்குது, அவரு 5th வகுப்பு பேரம் படிக்கிறான், ரெண்டு விளையாண்டுகிட்டு இருக்கு.
0: ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக அவர் வந்திருக்காரு. ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். அதாவது இப்போ ஃபேஸ்புக்ல வந்து நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது வில்வித்தை வந்து ஆர்ச்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுல காம்பவுண்ட் ஆர்ச்சரி அப்படின்ட்டு ஒரு பிரிவு இருக்கு. அதுல வந்து இப்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியர்கள் வந்து இந்த காம்பவுண்ட் ஆர்ச்சரியில சாதனைகள் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் ஆர்ச்சரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து அதற்கான பதிவுகள் ஏற்கனவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நேயர்கள் மூலமாக அந்த காம்பவுண்ட் ஆர்ச்சரி பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர நிறைய நேயர்கள் வந்து நம்ம தொலைபேசியில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜ், அப்புறம் டி நகர்லேருந்து ரமா ரவி, அவங்க வந்து காம்பவுண்ட் வில் என்பது அம்பை வெறும் விரல்களால் விழுவதற்கு பதிலாக ரிலீஸ் எய்டு கருவியால் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து காம்பவுண்ட் ஆர்ச்சரி என்பது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளையாடும் கூட்டு வில்வித்தை விளையாட்டு, இதில் புள்ளிகள் மற்றும் கேபிள்கள் கொண்ட நெம்புகோல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மற்ற நேயர்கள்லாம் வந்து நட்ராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து வில் அல்லது அம்பை பயன்படுத்தி இலக்கை தாக்கும் ஒரு மேம்பட்ட வில்வித்தை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வித்யா ரவிசங்கர், அதுக்கப்புறம் கதிரன் அரியலூர் வாரியங்காவல்லேருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க, அதுக்கப்புறம் பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், காந்திமதி வேடந்தாங்கல்லேருந்து, விக்னேஷ் ஓசூர்லேருந்து ஃபோனில் வந்தார் இல்லையா, அவரும் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. ரேவதி ஸ்ரீராம், அதுக்கப்புறம் வந்து டி நகர் ரங்கராஜன் அவங்க போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நேயரும் விளையாட்டுத்துறை பற்றிய தகவல்களை அருமையாக பதிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் ஹரிஹரன் அவங்க வந்து 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்திய கபடி அணி நிகழ்த்திய இரட்டை தங்க சாதனை கோல்டன் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கபடி பற்றி ஒரு தகவல் வந்து ஃபேஸ்புக் மூலமாக பதிவிட்டிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன், அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா அவரே வந்து இன்னொன்று போட்டிருக்காரு. என்னென்ன, 2026 சமீபத்தில் நடந்த விளையாட்டு போட்டிகளில் பல சாதனைகள் செய்துள்ளார்கள். மொத்தம் 85 பதக்கங்களை பெற்றுள்ளார்கள். 21 தங்கம், 27 வெள்ளி, 27 வெண்கலம் வென்று பதக்கப்பட்டியலில் 4th இடத்தை பெற்றுள்ளார்கள். குறிப்பாக பெண்களின் பங்களிப்பு மிக அதிகமாக உள்ளது. தடகளத்தில் வித்யா ராம்ராஜ், துப்பாக்கி சுடுதல் நீருதண்டா, வில்வித்தையில் குங்குமம் மொஹரத், கோல்ஃப் பிரணவி ஊர்ஸ் போன்றவர்கள் உலக சாதனை படைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தகவல் போட்டிருக்காரு. ஹரிஹரன் அவர் வந்து ஒன்டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய சாதனை படைக்கப்பட்டது. இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து, இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ போட்டிருக்காரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேற யாரு, மாதவரம் வீரராகவன் அவங்க, வருண் சிவா அவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதேமாரி தான் மேலப்பேடு தயாளன், அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அதாவது நம்ம ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டோம், விளையாட்டுத்துறை அப்படின்னு தலைப்பு எடுத்துக்கிட்டோன்னாக்க அதை பற்றின தகவல்கள் திரட்டி கொண்டு வந்து தொலைபேசியில் சொல்கிறதாகட்டும் இல்லை முகநூல் மூலமாக சொல்கிறதாகட்டும், இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் வந்தாச்சு ஃபோன் லைனில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாங்க ஆயுதகலத்திலிருந்து குட்டி பிரசாத் பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து?
2: ஆயுதகலம்.
0: சொல்லிருக்கீங்க, உங்க பேரு?
2: என் பேர் குட்டி என்கின்ற பிரசாத்.
0: குட்டி என்கின்ற பிரசாத், சொல்லுங்க.
2: ஆமா மேடம். முன்னாடி நடந்த அட்லாண்டா ஒலிம்பிக்ல மேடம் நமக்கு வந்து கர்ணமலை சேர் வந்து தங்கம் வாங்கி கொடுத்தாங்க மேடம். அவங்க வந்து அப்ப வாங்குறப்ப நம்ம இந்தியா ரொம்ப லோவா இருந்தோம், அதற்கமே வாங்காத வாங்கமா வாங்காதாங்கிற நிலைமையில இருந்தோம்.
0: இப்ப எப்படி
2: அவங்க தங்க அதிக தூக்கிட்டேன் மேடம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பதிவு பண்ணிருந்தோம் மேடம், காக்கில நம்ம வந்து கண்டிப்பா கபடி காக்கில தங்கம் வாங்குறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் மேடம். ஏன் நிகழ்ச்சி

0: உங்கள்கிட்ட. அதே மாதிரி இந்த தடவை எங்கேயோ போயிட்டா இந்தியா, அதோட மாதிரி இந்திய கொடி அந்த டிவியில உயர்ந்து பறக்கும் பொழுது அவ்வளவு ஒரு இதா இருக்கும். நாங்கெல்லாம் எங்க டிவில பாட்டுவோம், தயசெய்கிறோம் படம் போது ஏந்துச்சு நிற்போம், எங்க குழந்தைங்க எல்லாம் ஏந்துச்சு நிக்க சொல்லுவோம். அத மாதிரி எங்க மாப்பிள்ள கிர்சாந்த் வந்து ஜெஸ்ட் விளையாட்டுல அவங்க பள்ளியிலேயே முதல் இதா வாங்கி பரிசு வாங்கியிருக்காரு மேடம்.
1: அடுத்தடுத்து டோர்னமெண்ட்டுக்குலாம் அனுப்புங்க சரிங்களா.
0: நன்றி மேடம், நன்றி மேடம்,
1: நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
1: மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், சொல்லுங்க.
2: ஜப்பான்ல வந்து ஆசியன் கேம் நடத்தல மேடம், அதுல வந்து ஆர்சிரியில வந்து 5 கோல்டு வாங்கிருக்கோம் மேடம்.
1: எதுல?
2: நன்றி.
1: அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கேள்விகள் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நேயர்களே வந்து தகவல் கட் பண்ணிட்டாங்க. நேயர்களே வந்து நிறைய தகவல்கள் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால கேள்விகள் தயார் பண்ணிட்டு வர வேண்டிய நிர்பந்தம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? ஹலோ, வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் பேசுறீங்க.
1: அரியலூர்ல எங்க? காசான்கோட்டையா? அரியலூர் காசான்கோட்டையிலிருந்து. உங்க பேர் சார்? சேகர், சேகர். காசான்குட்டை கரெக்டா?
3: காசான்கோட்டை,
1: கோட்டை. ஓகே ஓகே. காசான்கோட்டை சேகர், சொல்லுங்க சார்.
3: முதல் நேயர்
1: வானொலி அளவை நீங்க கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம பேச முடியும். அதுதான், அதனாலதான் சொல்றேங்க, நீங்க பக்கத்துல ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ரேடியோல சவுண்ட கம்மி பண்ணாதான் நம்ம போன்ல பேசுறது உங்களுக்கு காதுல விழும். ஏன்னா நான் பேசுறது ரேடியோல பேசுறது அங்கேருந்து எனக்கு எக்கோ கேக்குது.
3: சரி சரி,
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. இல்ல, அவர் இன்னும் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணல, புரியல அவருக்கு விஷயம் என்னன்ட்டு. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. சொல்லுங்க விளையாட்டுத்துறை பத்தி.
3: என்ன பேசுறது? ரொம்ப நன்றி,
1: நன்றி, நன்றி. சரி, அதாவது நிறைய புது நேயர்கள் வராங்க, ஆர்வத்தில் வராங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு இணைப்பு கிடைச்சாச்சு அப்படின்னாக்க, நீங்கள் வந்து தொலைபேசி, அது கைபேசியாகட்டும் இல்லை வந்து தொலைபேசியாகட்டும், எதுலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அதில் வந்து ஒலி அளவை நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து ஐ மீன் வானொலியோட ஒலி அளவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தொலைபேசியில் பேசினாதான் நாம் பேசுறது வந்து நல்ல கிளியராக உங்களுக்கு கேட்கும். நீங்களும் ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னாலும் அப்போ தான் வந்து கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் அது தெளிவாக போய் சேரும். அதனால தயவு செய்து உங்களுக்கு இணைப்பு கிடைச்சாச்சு அப்படின்னாக்க, நீங்க வானொலியில இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கனக்க, வானொலியோட ஒலி அளவை கம்மி பண்ணிடுங்க. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
4: வணக்கம், வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
4: சத்தியமங்கலத்துல இருந்து சந்தனகரம் பழனிசாமி.
1: சத்தியமங்கலம்ல இருந்து பழனிசாமி?
4: ஆமாங்க.
1: சத்தியமங்கலம்ல எந்த ஊர் சொல்றீங்க?
4: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம்.
1: சத்தியமங்கலம்ல எந்த?
4: சத்தியமங்கலம் சந்தன நகரம் மேடம்.
1: சந்தன நகரா?
4: ஆமா, சத்தியமங்கலமே நகரம்.
1: ஓகே, உங்க பேரு?
4: பழனிசாமி.
1: பழனிசாமி, சொல்லுங்க.
4: சிறப்பு மேடம், ஆசிய விளையாட்டுல பதக்கம் வாங்கின அனைவருக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். சிறப்பா ஒண்ணு சொல்லணும்னா, மந்தனா வந்து நான் பெருமைப்படுத்த விரும்புறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்துல கவாஸ்கர் அண்ட் டெண்டுல்கர் எல்லாருமே 10,000 ரன்னுக்கு மேல அடிச்சாங்க அப்படிங்கறது பெருமையா பேசுறத விட, ஒரு பெண் 10,000 ரன் மிகப்பெரிய சாதனைங்களா. மனதார வாழ்த்துக்கள் அந்த பொண்ணுக்கு. கண்டிப்பா இது மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமா இருக்கு எல்லா இந்திய பெண்களுக்கும், சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் மேடம். சிறப்பா அந்த நிகழ்ச்சியை நடத்துற உங்களுக்கும் என்ன வாழ்த்துக்கள், நன்றி.
1: அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்,
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: தஞ்சாவூர்லேருந்து வெங்கட் பேசுகிறேன் மேடம்.
1: தஞ்சாவூர் வெங்கட், தஞ்சாவூரில் எங்கே?
0: தஞ்சாவூர் வந்து மேடம் அது அம்பேத்கர் தெரு மேடம்.
1: அம்பேத்கர் தெருங்கிறது தஞ்சாவூரில் எந்த ஊருங்க?
0: ஆ மேடம்,
1: உங்கள் ஊர் பேர் சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க?
0: தஞ்சாவூர் தான் மேடம்.
1: தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல எந்த இடம்? இப்போ முன்னாடி ஒருத்தர்
0: குயிலாகம்மா,
1: நீங்க கொஞ்சம் தெளிவா பதிவு பண்ணீங்கன்னா உங்க மூலமா அந்த ஊரோட ஊரை பத்தி நாங்க தெரிஞ்சுப்போம். அதுக்காக தான் சொல்றேன், கோயிலகம்மா. ஓகே சொல்லுங்க. இல்ல, விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்கறோம், சொல்ல தயாரா இருக்கீங்களா? இல்ல நீங்க விளையாட்டுத்துறை சம்பந்தமா தகவல்கள் கொடுக்க விரும்புறீங்களா? நான் கேட்கலாமா? அதாவது இப்ப வந்து கார் பந்தயங்கள் போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து நம்ம தமிழ் நடிகர் கூட ஒருத்தர் வந்து பிரபலமாக ஆயிட்டு இருக்காரு இல்லையா? அது வந்து இப்போ வந்து ஃபைனல்ஸ் வந்து இன்னைக்கு அக்டோபர் 9 இல்லையா, இன்றைய தினம் நாளைய தினம் 2 நாட்கள் நடக்க இருக்கு இந்த லீமான்ஸ் கப் அப்படின்னு சொல்றது. அது வந்து எந்த நாட்டில் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா அந்த கார்பந்தயம் நடக்கிற இடத்தோட பேர் சொல்லலாம். தெரியுமா?
0: எந்த நாடுன்னு தெரியல மேடம். தெரியல மேடம்.
1: சரி ஓகே, அடுத்த நேர் மூலமா தெரிஞ்சுக்கலாமா?
2: ஒரு
1: கேள்வி ஓட்டக்கூடிய ஒரு விதமான கார் பந்தயம், சரிங்களா? இது வந்து இப்ப வந்து இன்னைக்கு நாளைக்கு நடக்க இருக்கு ஃபைனல்ஸ். எந்த நாட்டில் நடக்க இருக்கு, இல்லை அந்த இடம் பேர் என்ன, அதுக்கு 300 பேர் பிரபலமான ஒரு பேர் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம். சரி, அடுத்த நேர் மூலமா என்ன, இத்தனை நேரம் இணையதளத்தில் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க.
2: ஓகே
1: ஓகே, அடுத்த நேயர் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அர்ஜுனன், திருவாரூர் மாவட்டம்.
1: ரிஷியூர் திருவாரூர் மாவட்டம்.
3: ஆமா. அரேபியா.
1: என்னது
3: நடக்கிற நாடு?
1: எது நடக்க நாடு?
3: இந்த கார் ரேஸ் சொன்னீங்களே.
1: ஆஹா, போர்ச்சுகல்.
3: போர்ச்சுகல் நடக்கிற நாடா?
1: ஆமா, போர்ச்சுகல். போர்ச்சுகல்ல நடக்க இருக்கு, சரிங்களா? அதாவது அல்காரவே சர்வதேச சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் போர்ச்சுகல் நாட்டில் நடக்க இருக்கு. அந்த அல்காரவே சர்வதேச சர்க்கியூட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்க போர்ட்டிமாவோ சர்க்கியூட் அப்படின்ட்டு அந்த ஊர் அந்த மொழியில் அவங்க சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து இந்த லீமான்ஸ் கப்போட ஃபைனல்ஸ் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க இருக்கு போர்ச்சுகல் நாட்டில். சரி, நம்ம வந்து ரொம்ப நேரமாக வந்து நேயர்களோடய பேசிகிட்டு இருக்கோம். பாடல்கள் விரும்பி கேட்கக்கூடிய நிறைய நேயர்களும் நம்ம விவித் பாரதிக்கு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒரு பாடல் இப்போ நிழல்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோட பாடின பாடல் இது. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் 4 நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல் இது.

விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்களோட என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 டிபிஏ அப்படிங்கிற பேரில் ஒரு நேயர் வந்து வாழ்த்துக்கள் மகிழ்ச்சின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாழை சுந்தர் திருவண்ணாமலையிலேருந்து நமது தமிழக வீரர்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் ஓசூர்லேருந்து காம்பவுண்ட் ஆர்ச்சரி இஸ் மாடர்ன் ஆர்ச்சரி தட் யூசஸ் இட்ஸ் மெக்கானிக்கல் காம்பவுண்ட் போ எக்யூப்ட் வித் கேபிள்ஸ் புள்ளி அண்ட் ஆக்சஸ் கேம்ப்ஸ் டு ஸ்டோர் அண்ட் ரெடியூஸ் எனர்ஜி ஹோல்டிங் weight at full draw compound competition use a set to 50 meters target scoring points cumulative in compound archery rather than using sets to decide winner அப்படினு சொல்லிட்டு ஆங்கிலத்துல ஒரு பதிவு போட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம், இதையே நீங்க வந்து மொழிபெயர்ப்பு அப்படினு சொல்லிட்டு இணையதளத்துல போட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துரும். சோ தட் நம்ம படிக்கிறச்சே எல்லா நேயர்களும் ஈஸியா அதை பத்தி என்ன தகவல் அப்படினு தெரிஞ்சுப்பாங்க. கூடவே நிறைய நேயர்கள் வந்து இந்த compound archery பத்தின தகவல்கள் வந்து தமிழ்லயும் போட்டுட்டுருக்காங்க. ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம படிச்சுட்டோம். நடராஜன் சுப்பையா புத்தகர்மிலிருந்து மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று, 2026 ஆசிய விளையாட்டு போட்டியில் 44 ஆண்டுகளுக்கு பின்பு இந்திய மகளிர் ஹாக்கி அணி தங்கம் வென்றுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம பதாகையில் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம வந்து அந்த புகைப்படம் போட்டிருக்கோம். மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரங்கராஜன் அவங்க வந்து காம்பவுண்ட் ஆர்ச்சரி பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. வில் என்பது வெறும் விரல்களால் விடுவதற்கு பதிலாக ரிலீஸ் எய்ட் மூலமாக மட்டுமே விளையாடுவார்கள். இதுதான் காம்பவுண்ட்

0: வித்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மா செல்வநாதன் அவங்க வந்து வேளங்குடியிலேருந்து, குணசுந்தரி செல்வநாதன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு நேயர் வந்து வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரு?
1: காலை வணக்கம். நான் கும்பகோணத்துல இருந்து லதா பேசுறேன்.
0: கும்பகோணம் லதா? கும்பகோணம்ல எங்கம்மா?
1: கும்பகோணத்துல தாராசுரம்.
0: தாராசுரமா? ஓகே.
1: சும்மா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். எனக்கு விளையாட்ட பத்தி அவ்வளவா தெரியாது. நான் டென்த் படுத்திட்டு இருந்தேன். என்ன ஃபுட்பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் குட்டப்பாவோட போட்டாக்கா பெண்கள் எல்லாம் அவ்வளவு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி, எனக்கு அம்மா கிடையாது, அண்ணா அதெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த வருத்தம் வழி எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்னன்னாக்கா பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் முன்னேறி வரணும் அப்படின்னாக்கா பெத்தவங்க தடுக்காதீங்க, நல்லா வரணும்.
0: எனக்கு என்ன சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: எனக்கு இன்னும் அந்த ஆசை இருக்கு.
0: இல்ல இல்ல, பெத்தவங்க தடுக்காதீங்க, பிள்ளைங்க எல்லாம் வந்து முன்னேறி வரணும் அப்படின்னாக்க விளையாட்டுத்துறையில
1: முன்னேறி குட்டப்பாடம் போட்டு போகணும், பேன்செட் போகணும், பனியன்லாம் போகணும், அப்படிலாம் போடக்கூடாது, ஆம்பளைங்களாம் அப்படி நடப்பாங்க அப்படின்னு யாரும் தயவு செய்யும் தப்பா நினைக்காதீங்க. பெண்களோட முன்னேற்றத்துக்கு அது மிகப்பெரிய தடை. அது
0: தன்னைத்தானே வந்து பாதுகாக்கிறதுக்கு பெண்களுக்கு தெரியும், அதற்கு தேவையான பக்குவம் இருக்கு அவங்க கிட்ட.
1: நன்றிமா.
0: ஓகே, நன்றி. கடைசி சரி. ஓகே. அதாவது எல்லாருக்குமே வந்து நிறைய ஆர்வம் இருக்கும், நிறைய பல காரணங்கள்லாம் அந்த வந்து பண்ண முடியாமல் போச்சு எனக்கு என்னோட காலகட்டத்தில். இப்போ தயவுசெய்து வாய்ப்புகள் வரைச்சு யாரும் உங்கள் வீட்டு பசங்களை வந்து விளையாட்டுத் துறையில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேயர் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து கேள்விகள் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க தகவல்கள் கொடுத்தாங்க. ஸோ இதிலேயே தெரியுது எந்த அளவுக்கு வந்து இந்திய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனைகள்லாம் சாதிச்சுட்டு இருக்கிறத பார்க்கறச்சு எல்லாருக்குமே அந்த ஆர்வம் வருது அப்படிங்கிறது இந்த அவங்களோட நேயர்கள் வந்து ஃபோனில் வந்து சொன்னதை வச்சே தெரியுது. ஸோ எல்லா நேயர்களுக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும், என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக முகநூல்லையும் நிறையா நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டாங்க. அவங்களுக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சி துவங்கக்கூடிய நேரம் 11:10. நம்மோட கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. முதல் பாடல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெண்ணிற ஆடை அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் கேட்கலாம்.

இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்ட் கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன் அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

பூஜைக்கு வந்த மலர் அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம் நம்ம விபத் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 நம்மளோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசையிலையும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க. நிலையத்தில் நேரம் பார்த்திங்கன்னா 11:14:30 ஆயிட்ருக்குங்க. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படத்துலேருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைச்சு பி சுசீலாவோட பாடின பாடல், இது வாலியோட வரிகளில்.

0: நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தரக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக தினம்தோறும் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள், நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளும் காலை 9 மணிலேருந்து ஆரம்பித்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த வரிசையில் இன்றைய தினம் மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை சொல்ல, அதை உடனுக்குடன் வானொலியில் கேட்டு மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிறது. மதியம் 1 மணிக்கு இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2952208535 இது ஒரு எண், 2838987 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண்.
2: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
3: RBI சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.

என் கடமை அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. சாரதா அப்படிங்கிற படத்துலேருந்து பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவனோட இசையமைப்பில் ஒரு பாடல் கேட்கலாம்.

முகத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்களை வந்து ரொம்ப ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக தினந்தோறும் நம்ம விவித் பாரதியில் உலா வந்துட்ருக்கு. அந்த வரிசையில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்ரோ நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் 1980-90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக அணிவகுக்க இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

வீர திருமகன் அப்படிங்கிற படத்துலேருந்து அந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் நாம் கேட்டோம். இன்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்ப ரசித்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க, சாந்தி அப்படிங்கிற படத்துலேருந்து தான் ஒரு பாடல் கேட்க போகிறோம். யார் யார் பாடியிருக்காங்க இந்த பாடல் அப்படின்னாக்க, பி சுசீலா அவங்க பாடின பாடல், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில்.

தாயை காத்த தனையன் அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். பணம் படைத்தவன் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் யார் பாடியிருக்காங்கன்னா டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலியோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில்.

யார் நீ அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், வேதாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். இரவும் பகலும் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், ஆலங்குடி சோமுவோட வரிகளில், டிஆர் பாப்பாவோட இசையமைப்பில் இந்த பாடல் உங்களுக்காக.

என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் பாசம் அப்படிங்கிற படத்திலேருந்து எஸ் ஜானகி குழுவினரோட பாடின பாடல் இது. கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் இசையமைச்சிருக்காங்க.

0: நாம இது வரைக்கும் கேட்ட நிகழ்ச்சி.
1: என்றும் இனியவை.
2: நேரம் நண்பகல் 12 மணி.

ரெட்ரோ நேரத்தில் முதல் பாடல் அமுதே தமிழே அப்படின்னு தொடங்கியிருக்கோம் இல்லையா? பி சுசீலா குழுவினர் குரல்களில் இளையராஜா இசையமைத்த பாடலை நாம் கேட்டோம். கோயில் புறா அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது அந்த பாடல். இந்த பாடல் கேட்ட உடனே சரி, இன்றைக்கி நம்மளுடைய ரெட்ரோ நேரம் எது ரிலேட்டடாக இருக்க போகுது அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அமிழ்து அப்படின்றது தான். அமுதுன்னு சொல்கிறோம், அமிர்தம்னு சொல்கிறோம், அமிழ்தம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய சொல் வழக்குகள் வந்து நாம் இந்த அமிழ்து அமுது அப்படின்றதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? சரி, அப்போ எது வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் நமக்கு யோசிக்க தோணுது இல்லை. அமிழ்தம் அப்படின்றது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க தெரிஞ்சுக்கிடுவோம் சரியா? இன்றைக்கி அந்த மாதிரியான பாடல்கள் தான் உங்களுக்காக வருது. எது எப்படியோ தமிழ் அது வந்து அமிழ்து தான். அதை ரொம்ப அழகாக அந்த பாடலில் வந்து அவங்க சொல்லி முடித்தாங்க. சரி, இந்த பாடலை கேட்டுட்டோம். நிறைய இப்போ வந்து நீர் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம், உணவு அமிழ்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதே இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய உமிழ்நீர் கூட வந்து ஒரு அமிழ்து அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. கடல் அமிழ்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் அமிழ்தம்னா கடல் அமிர்தம் அது ஒன்று. இன்னொன்று, கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து அமிழ்தம் அப்படின்றாங்க. அது என்ன, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து முகநூலில் பதிவிடலாம், கடல் அமிழ்தம்ன்றது என்ன அப்படின்றத. சரி, இப்போ நம்ம அடுத்த எல்லாத்துக்கும் மேலே உயர்வானது அப்படின்னு சொல்லும்போது தமிழ் அமிழ்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம சொல்லலாங்க. தமிழ் விடுத்தது அப்படின்ற அந்த ஒரு பழந்தமிழ் நூலில் இருக்கக்கூடிய ஒரு வரி, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்னு வரி வரும். தேவலோகத்தில் இருக்கக்கூடியவங்க இமையோர் அவங்க வந்து விருந்தையே, அதாவது அமிழ்தத்தையே விருந்தாக கொடுக்குறாங்க. விருந்தமிழ்தம் அப்படின்னு கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன். அப்போ என்ன வேணும், தமிழே உன்னால் தான் நான் இருக்கிறேன், இந்த தமிழ் எனக்கு போதும், இந்த அமிழ்தம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான வரிகள் வந்து அதில் இருக்கும். அப்படின்னா அனைத்து அமிர்தங்களுக்கும் மேலானது அந்த தமிழ் அமுதம் இல்லையா? சரி, அடுத்த

பாடல் நம்ம கேட்கலாம். இதுவும் அந்த தமிழை அமிழ்தமாக நினைத்து பாடிய ஒரு பாடல். அப்படி பாடும்போது அந்த ஒரு தமிழ் அமிழ்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய படைப்புகளும் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இருக்கும். பாடல் கேட்கலாமா?

அமுதத்தமிழ் படைத்த அந்த ஒரு கவிதை எப்படி இருக்கும்? அதுவும் அமிழ்தாத்தான் இருக்கும் இல்லையா? அதை ரொம்ப அழகாக அந்த பாடல் சொன்னது மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். இந்த திரைப்படத்திற்காக எம்.எஸ். விசுவநாதனுடைய இசையில் ஒலித்த குரல்கள் பி.ஜே. சந்திரன், வாணி ஜெயராம்.

இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பார். ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன் அந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

நேரம் 12:15. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, செவியோர சுகராகமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம். இந்த ரெட்ரோ நேரத்தில் நாம் வந்து அமிழ்தம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. எதை வந்து நாம் அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவோம்? நம்மளுடைய உயிருக்கு உரமாக இருக்கக்கூடியது, உயிரை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படி இயற்கையிலேயே வந்து நிறைய அமிழ்தம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மற்றதெல்லாம் தெரியலங்க, மழை நிச்சயமாக, அதுவும் இப்போ நாம் அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு துளி வானத்திலிருந்து விழுந்தால் கூட அது நமக்கு வந்து நிறைய இந்த தண்ணி சுமந்து வரக்கூடிய வாகனங்கள், அந்த தண்ணி லாரியிலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு துளி அது வந்து அமுத துளி, மழை நீர் உயிர் நீர் அப்படின்ற மாதிரிலாம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உண்மைதான் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட ஒரு தேவையில் தான் இருக்கிறோம். இந்த பருவத்தில் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை இல்லாமல் நாம் வந்து அதை தேடிட்டுருக்குறோம். இப்போது நிச்சயமாக நமக்கு இந்த மழை அமிர்தம் அப்படின்றது புரியும். இதை வள்ளுவம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப்பாட். அதாவது உயிரை காக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணி இந்த நீருக்கு இருக்குது, மழைக்கு இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து அமிழ்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மட்டுமா? அது மட்டும் கிடையாது. நமக்கு அது நீராக மட்டும் பயன்படலை, அதாவது குடிநீர் ஆதாரமாக மட்டும் அது பயன்படலை, அந்த தண்ணி தான் நமக்கு உணவுப் பொருளாகவும் இருக்கக்கூடிய, அதாவது சாப்பாடாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதற்கு தேவைப்படக்கூடிய அந்த காய்கறிகளோ தானியங்களோ அதெல்லாம் விளையிறதுக்கும் இந்த மழை நீர் வந்து முக்கியம் இல்லையா, துப்பாக்கு துப்பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்படி பார்க்கும்போதும் இந்த வான்மழை அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த அமிழ்தம் அப்படின்றது தான் நம்ம வள்ளுவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். இன்றைக்கி காலச்சூழல் நமக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, வாங்க அடுத்து நம்ம பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், மாதுரி இவங்க இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் ஜி தேவராஜன் இசையமைத்த பாடல் இது, வாழ்வு மலர்ந்தது திரைப்படத்திலிருந்து.

0: மழை அமிழ்தம் நீர் அமிழ்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டு பாடல்கள் நம்ம கேட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேட்ட அந்த பாடல் தியாகராஜன் அவர் பாடியிருந்தது. தமிழ்மணியுடைய வரிகளுக்கு இசை ரத்தின சூரியன் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளருடைய இசையில் கேட்டோம். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வந்து பொம்பள மனசு அப்படின்ற ஒரு படத்துலேருந்து அந்த பாடல் வந்தது.
1: நான் நிமல் ராகவன், நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
0: நேரம் 12:28. ரெட்ரோ நேரத்தில் இருக்கிறோம். ரெட்ரோ நேரத்தில் நம்ம வந்து அமிழ்து அமுழ்தம் அமுது அமிர்தம் அதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம்ல. எல்லாம் ஒன்று தானேங்க, ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஏற்கனவே தொடக்கத்தில்

நம்ம சொன்னோம் அமிழ்து அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஒரு சொல்லாட்சி. அது ஏன் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம். சரி, இப்போ வாங்க இந்த அமிழ்தம் அப்படின்ற வரிசையில் நம்ம மழை சொன்னோம். அதே மாதிரி இன்னும் ஒரு அமிழ்து என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், மழை. இவ்வளோ தூரம் வந்து அந்த மழை நீருக்கு அதுக்காக காத்திருந்து அதை ஒரு அமிழ்து அமிர்து அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இல்லையா, அந்த சின்ன குழந்தைங்க எவ்வளோ ஒரு அமிழ்து அப்படின்றத அதே திருக்குறள் சொல்லுது, அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கோள். அமிழ்தை விடவும், ஒரு அமிழ்து அப்படின்னு கூட சொல்லலை, அதை விடவும் வந்து அது கூடுதல் உயர்வானது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த குழந்தைங்களுடைய அவங்க சாப்பிட்டுட்டு அதை அப்படியே அங்கங்கே சிந்தி சிதறி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்றது அமிழ்தம்மா. அதை விட அந்த சொல், குழந்தை பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, ஒரு மொழி, ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது அமிழ்தம். இது எல்லாமே நம்ம புதுசாக எங்கேயோ சொல்லியிருக்காங்க அப்படின்றது இல்லை, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நாம் அதை உணர்ந்து உயித்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. அதே மாதிரி பிள்ளை செல்வம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாமருந்து அமிர்து.

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா குரல்களில் நாம் கேட்டோம் பிள்ளை கனி அமுது திரைப்படத்திலிருந்து பாடல். கள்ளமில்லா அன்பை கன்னித்தமிழ் பண்பை கலந்து நாம் அதற்கு ஊட்டிட வேண்டும். என்ன ஒரு அற்புதமான ஒரு கற்பனை பார்த்தீங்களா? இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கும்போது உண்மையிலே நமக்கு அமிழ்தம் அப்படின்றது எவ்வளோ ஒரு உயர்வானது, அந்த குழந்தை செல்வத்தை நம்ம எப்படிலாம் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். சரி, அடுத்து புறநானூற்றில் ஒரு பாடல். இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே அப்படின்னு சொல்லி ஒரு வரம்.

இவ்வளோ உயர்ந்த பொருளான அமிழ்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அது எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி தான் மட்டுமே அருந்தக்கூடிய ஒரு பண்பாடு நமக்கான பண்பாடு இல்லை. நம்ம அதாவது தமிழருக்கு வந்து அது பண்பு கிடையாது, எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணக்கூடிய பண்பு நமக்கானது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய இலக்கியங்கள் பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம நிறைய இந்த அமிர்தம் தொடர்பான நிறைய செய்திகளை வந்து நம்ம பார்க்கலாம். சரி, வேறு என்னெல்லாம்? நிலவு அமிர்தம் இல்லையா, பார்க்க பார்க்க பார்க்க அது கொடுக்கக்கூடிய அத்தனை ஒரு உத்வேகம், ஒளி, சக்தி, உணர்வு எல்லாமே அமிர்தம். சரி, இப்போது இயற்கையே வந்து நம்ம அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். நாம் கேட்க போகிற இந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், ஜென்சி, எஸ்பி சைலஜா இவங்க இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த பாடல் கேளுங்க, அதுக்கப்புறமா 12:40 தமிழ் செய்திகள் வந்துடும். அதனை தொடர்ந்து மீண்டும் நாம் அமிழ்தோடு இணையலாம்.

நேர்களை, உங்களுக்கான அமுத கீதங்கள் தொடர்ந்து ஒலிக்கும் 12:50 இன்னும் சில நொடிகளில் 12:40 க்கான தமிழ்ச் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: से जुड़ी हैं। उन्होंने अपने स्कूल के बच्चों को देश के
1: आकाशवाणी प्रतिदिन செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேக்காவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப் படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து தரப்பு மக்களும் நாட்டிற்கு ராணுவ சேவையை உறுதிப்பாட்டுடன் அளிப்பதற்கு பிரதேச ராணுவம் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இப்படையினரின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை அளிக்கும் வீரர்களாக பிரதேச ராணுவத்தினர் செயல்படுவதாகவும் அவர்களின் சேவைக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க பிரதேச ராணுவப் படையினரின் பங்களிப்பு வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்பாக் ஆம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமிகண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தினார்.

0: கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 ஆண்டுகளில் 194.68 மில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
0: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ₹15,000, இரண்டாம் தவணையாக ₹25,000, மூன்றாம் தவணையாக ₹50,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பான் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, UPI ஐடி அல்லது QR கோட் ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்யநாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக் கொண்டனா்.

0: லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நைட்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம். நேர்களை இன்னைக்கு நம்மளுடைய ரெட்ரோ நேரத்தில் அமிழ்தம், அமுது, அமிர்தம் அந்த மாதிரிலாம் வந்து அந்த சொல் அதோட தொடர்புடைய சின்ன சின்ன செய்திகள் பாடல்களும் நாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. நம்ம சொன்னதுக்கு நிறைய நேயர்கள் வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள். அதில் ஒரு நேயர் கூட கேட்டிருக்காங்க, அதாவது உப்பு அதை வந்து கடல் விழை அமுதம் அப்படின்னு வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுவும் சரியான ஒரு இதுதான். நிறைய அது அதற்கு காரணமும் நிறைய இருக்குது. அவர் நண்பர் வந்து உணவுக்கு சுவை கூட்டுவதால் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி நிறைய செய்திகள் வந்து அதில் இருக்குது. அந்த கடல் விழை அமுதம்னு ஏன் உப்பை சொல்கிறோம் அப்படின்றத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் பி சுசீலாவுடைய குரலில் குமா பாலசுப்ரமணியம் வரிகளில் இதோ பாடல் உங்களுக்காக தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து.

இப்போ இந்த உப்பு வந்து நம்ம கடல் விழை அமுதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அது சேந்தன் அப்படின்னு சேந்தன் புதனார் அவர் வந்து வெண்கல் அமிழ்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அந்த ஒரு வார்த்தை பார்த்திங்களா, தமிழர்களுடைய பார்வையில் உப்பு வந்து அமிழ்தமாக இருந்திருக்குது. ரெண்டு இடங்களில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு நற்றிணை பாடல் ஒன்று வரும், அதில் என்னென்னா தோழிக்கு அவளுடைய அதாவது தலைவிக்கு தோழி சொல்கிற மாதிரி ஒரு இடம் வரும். தலைவனை பிரிஞ்சு வாடக்கூடிய அந்த இடத்துல கடல் விழை அமுதம் பெயர்க்கு ஏற்றாங்கு உருகி உகுதில் அஞ்சுவல் உதக்கான், அதாவது மழை நீரில் ஆக்சுவலி நீர்லேருந்து தான் உப்பு கிடைக்குது கடல் நீர்லேருந்து, ஆனால் அந்த அது உப்பு நம்ம உப்பழங்களில் பாத்தி கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னால் அது என்னாகும், அந்த உப்பு வந்து கரைந்து உருகும். அப்படி கரைந்து உருகிற மாதிரி இந்த தலைவனை பிரிந்து இந்த காதலி தலைவி வந்து இதாக உருகிற மாதிரியான செய்தியை அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வெண்கல் அமிழ்தம் அப்படின்னு சொன்னோம்ல, அது அகனானூரில் ஒரு இடத்துல பார்க்கலாம். அணங்குடை முன்னீர் பரந்த செருவின் உணங்கு திறம் பெயர்த்த வெண்கல் அமிழ்தம் போல அப்படின்னு, இந்த உப்பு மூட்டையை சுமந்து போகக்கூடிய அந்த இடங்கள்லாம் நிறைய நாம் வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு உப்பு அமிழ்தம்னு சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி அந்த நேர் சொன்னாங்க இல்லையா சுவைக்காக அப்படின்னு, சுவைக்காக மட்டும் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அந்த உப்பில் இருக்குது, அதனால தான் வந்து அதை அமிழ்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் கிட்டத்தட்ட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். தொடக்கத்தில் சொன்னோம் அமுழ்தம் அப்படின்னு சொல்கிறது தான் சரி, ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது அவள் அப்படின்னு சொன்னால் மலர்ந்த அப்படின்னு அர்த்தம், அதாவது வெந்து மலர்ந்த ஒரு ஒரு ஒரு நம்ம சாதம் கொதிக்க வைக்கிறோம்னு சொன்னால் அந்த சோற்று பருக்கை இருக்கு இல்லையா, அந்த சோறு அவள் அவழ்து அவழ்தம் அந்த உணவு நமக்கு அமிழ்தம் ஆகுது, அதனால் அப்படி சொல்கிறாங்க. அறுசுவை நால்வகை அமிழ்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உணவுக்கு சொல்லுவாங்க. மணிமேகலையில் ஒரு இடத்துல வரும் அறுசுவை நால்வகை அமிழ்தம் அப்படின்னு. அதனால் அமிழ்ந்து போதல் நமக்குள்ள, அது உடலாக இருந்தாலும் சரி மனமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நமக்குள்ள அது அமிழ்ந்து போகுது அப்படின்னு சொன்னால் அது அமிழ்தமாக இருக்கும் அப்படின்றதுனால அமிழ்தம் அப்படின்றது சரியான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்ற செய்தியோட இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திற்காக சுரதாவின் கற்பனை. இது எத்தனை அமிழ்தம் இருந்தாலும் அன்பிற்குரியவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அமிழ்தும் அமுதும் தேனும் எதற்கு இல்லையா, அதைத்தான் பாடல்னு சொல்லுது, கேட்கலாம்.
1: அமுதும் தேனும் எதற்கு, அமுதும் தேனும்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: இஸ்கோ கன்சிடர்

பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்டும் பங்கேற்றம் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி இது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2-8-3-8-9-8-7-1. இந்த எண்களில் வாங்க. இணைப்பு எண் 044. காலையில் அந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலையும் பங்கெடுத்த நேயர்கள் கொஞ்சம் புதிய நேயர்களுக்கு வழிவிடலாம். சரி, இப்போ நாம் ஒரு பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து நேயர்களுக்கான விருப்ப பாடல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிடும். கேட்க போகிற அந்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோவும் சித்ராவும் பாடியது. கற்பனை மு மேத்தா, இசை இளையராஜா.

0: அழைப்பில் வரும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் இந்திரா காலேஜ்ல பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணத்துல இருந்து பி எம் சரவணன் முதல் நேயரா உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருக்குது. அதே சந்தோஷத்தோட சொல்லுங்க பாக்கலாம். என்ன பாடல்?
1: பெண் ஜென்மம். படம் பேர் ஜேசாத் பாடிய பாடல். இருந்து என் பேர்லயே ஒரு படம், செல்ல பிள்ளை சரவணன்.
0: ஆஹா, நேர்களுடைய விருப்பத்துல பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா என் பேர்ல வர பாட்டை கொடுங்க, அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அப்படியா, வீட்டுக்கு செல்ல பிள்ளையா சரவணன்?
1: ஆமா இல்ல மேடம், செல்ல பிள்ளைதான்.
0: பரவாயில்ல, எத்தனை குழந்தைங்க.

0: இருந்தாலும் தாய்க்கும் தகப்பனுக்கும் செல்ல பிள்ளை தாங்க.
1: நன்றி,
0: இதே சந்தோஷத்தோட கேட்போம் பாடல். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. கேஜி யேசுதாசும் பி சுசீலாவும் பாடிய பாடல் இது, கற்பனை வாலி இசை இளையராஜா. பெண் ஜென்மம் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு, இதோ கேட்கலாம்.

0: அருமையான ஒரு பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்து யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
0: கந்தசாமி பாளையம், சொல்லுங்க அக்பர், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு தண்டனை படத்துல இருந்து அதோ வானிலே நிலா ஊர்வலம் வந்து சாங்.
0: அதோ வானிலே நிலா ஊர்வலமா? ஓகே, நல்ல நல்ல ஒரு மத்தியான நேரம், ஒரு 1:30 மணிக்கு நிலா ஊர்வலம் கேட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, மகிழ்ச்சி, நாம கேட்கலாம் அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி. நேர்களை, அந்த பாடல் நாம கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம்.

0: அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: நேர்களே, இப்போ நாம கேட்கலாம் அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் புலமை பித்தன் இயற்றிய பாடல், சந்திரபோஸ் இசையமைத்தது, தண்டனை படத்திலிருந்து.

0: வானில் நிலா வராத போதும் வானலையில் நிலா வரும், நிச்சயமாக விவத் பாரதி வழியாக. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வாங்க. வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ் நண்பா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: உங்க பேரு?
1: என் பேர் சேகர் மேடம், அல்லகராத்திலிருந்து பேசுறேன். சாக்கோட்டை மெயின் ரோடு.
0: சாக்கோட்டை மெயின் ரோடு கும்பகோணத்துல இருந்து.
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க சேகர், என்ன பாடல்?
1: கமல் சார் நடிச்சத நீயா படத்துல இருந்து ஒரு உள்ளேன்னு பாட்டு, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமா? சூப்பர்.
1: ஒரே
0: கேட்கலாமே அந்த பாடல் இப்போ.
1: ஓகே மேடம்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் கேட்ட பாடல் வந்து நீயா திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்கிறாரு நண்பர். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல் இது. சங்கர் கணேசி உங்களுடைய இசையில், கண்ணதாசன் கற்பனையில் இதோ பாடல்.

0: வணக்கம் பவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: என்னோட பேர் வசந்த் டைலர்.
0: வசந்தா?
1: வசந்த்.
0: எந்த ஊர்ல இருந்து வசந்த்?
1: மலையாளப்பட்டி.
0: மலையாளப்பட்டி எங்க இருக்கு இது?
1: பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் மேடம்.
0: பெரம்பலூர் பக்கமா?
1: ஆமா, பெரம்பலூர்.
0: பெரம்பலூர், சூப்பர். நீங்க அப்ப எப்படி ஆப்ல கேக்குறீங்களா, எந்த பண்பலையில கேட்டுட்டு இருக்கீங்க?
1: எஃப்எம்
0: ஆப்ல. ஓகே ஓகே, சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மும்பை
0: படத்துல இருந்து. சித்ராவின் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 1:32. வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது பாடல் உங்கள் சாய்ஸ். இப்போ நிகழ்ச்சியில அடுத்து யார் இணைப்புக்குள்ள இருக்கிறாங்க? வணக்கம்.
2: அன்பு நேரல அனைவருக்கும் மதியம் வணக்கம் மேடம்.
1: யார் சொல்றதோ?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன்.
1: கருத்தமாறன்பட்டி, சூப்பர். அபிமன்னன் சொல்லுங்க. அபிமன்னன் என்ன பாடல்?
2: படம் நான் அடிமை இல்லை. அந்த படத்தில் இருந்து தேவி தேனில் குளித்தேன். அந்த பாடல் நேயர்களுக்காகவும் எனக்காகவும் கூட மேடம்.
1: நிச்சயமா கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. விஜய் ஆனந்தோடைய இசையில இதோ பாடல்.

0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கங்க.
0: வாங்க.
1: வி சுகுமார், மாதம்பதி.
0: மாதம்பதியில இருந்து சொல்லுங்க சுகுமார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் குரு, பாடல் மாமனுக்கு பரமக்குடி. இந்த பாடல் கொடுங்கம்மா.
0: குரு திரைப்படத்தில இருந்தா? சரி, மகிழ்ச்சி. கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேர்களை அவர் கேட்ட அந்த பாடல் நாம இப்ப கேட்கலாம். கங்கை அமரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்த பாடல், எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் அந்த பாடல் கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

நேர்களே, இப்போ நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவாக நாம் கேட்ட பாடல் மாதம்பதியில் இருந்து கேட்டார் இல்லையா சுகுமார் நண்பர், அந்த பாடல் கேட்ட அவர் கேட்ட பாடல் இதோ இப்போது இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் மூன்றாவது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வரும் நிலையில் 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மதுராந்தகத்தில் 8வது சுற்று முடிவில் தாவேக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 31,061 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் பரந்தாமன் 20,818 வாக்குகள் பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தாவேக்க 10,243 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவிட முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் 17,851 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். தாராபுரத்தில் 16வது சுற்றின் முடிவில் தாவேக்க வேட்பாளர் சத்யபாமா 48,675 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் சுகன்யா 39,039 வாக்குகள் பெற்றுள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்க 9,636 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி 31,067 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் ஆனந்த் 8,482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளும் அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விநாயகம் 4,876 வாக்குகளும் பெற்றுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு என் ரெங்கசாமி தமது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் இரு தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேவசிஷ் சர்மா 3,50,020 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் முகமது அஜ்மல் 2,60,276 வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் காங்கிரஸ் வேட்பாளர் 64,257 வாக்குகளுடனும் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு உயர்நிலை மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி தேச வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுக்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டப்பாதையில் நடைபெறும் 2வது மாநாடு இதுவாகும். ஊட்டச்சத்து, கல்வி, குழந்தை பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு மற்றும் ஆளுமை ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைத்து சிறப்பான திட்டங்களை பகிர்ந்து சவால்களை எதிர்கொள்வதற்கான செயல்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று ஆளுமையை மேம்படுத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆராயப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் அரசுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள 3 நாள் அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வோங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசுகிறார். எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படை வீரர்கள் அனைவரையும் வாழ்த்தியுள்ளார். குடிமகன், படைவீரர் என்ற உணர்வுடன் அளப்பரிய அர்ப்பணிப்புடன் தேசத்திற்காக எல்லை பாதுகாப்பு படையினர் செயலாற்றி வருவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக அஞ்சல் தினத்தையொட்டி மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அஞ்சல் சேவகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள மின்னணு தொழில்நுட்ப சூழலில் மக்கள் சேவையில் மகத்தான பணியாற்றி அவர்தம் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னலமின்றி அஞ்சல் துறை செயலாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள், காப்பீடு, ஆதார், டிஜிட்டல் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் கோட்ட அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
1: அஞ்சல் சேமிப்பு திட்டங்களுக்கு ஒரு நாள், காப்பீடு சேவைகளுக்கு ஒரு நாள், தேசிய அஞ்சல் வாரம் என்பது மக்களை இணைத்து பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வரும் இந்திய அஞ்சல் துறையின் பங்களிப்பை கொண்டாடும் வாரமாகும். டாக் சேவா, ஜன் சேவான்னு சொல்லுவாங்க. புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி புதுப்பித்தல் அல்லது மாற்றுதல், பலதரப்பட்ட சேவைகளை அஞ்சல் ஆதார் மையங்களில் நம்ம பெறலாம். திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகத்தில்

0: காலையில் 8 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம இந்த சேவை வழங்கப்படுகிறது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2015 ஆம் ஆண்டு மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தை தொடங்கியது. பெண் சிசு கொலையை தடுத்து, பாலின பாகுபாட்டை களைந்து, ஒட்டுமொத்த மகளிர் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டன. அங்கன்வாடி மையங்கள், சுகாதார பணியாளர்கள், ஊராட்சி ஒன்றியங்கள், சமுதாய அமைப்புகள் இடையே பெண் கல்விக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 80.2% அதிகரித்தது. பெண் குழந்தைகளை பாரமாக கருதாமல் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் ஆதாரமாக அவர்கள் போற்றப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் மாபெரும் ஆற்றல் மிகு சமூக இயக்கமாக உருவெடுத்து பெண் குழந்தைகளுக்கு மாண்பும் மதிப்பும் மரியாதையுடன் சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 700 மெட்ரிக் டன் வெங்காயம் நியாய விலைக் கடைகளில் 3வது கட்டமாக விற்பனை செய்யும் பணியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நகர்ப்புற நியாய விலைக் கடைகள் கூட்டுறவு அங்காடிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓசூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் காணப்படும் மின் தட்டுப்பாட்டை போக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த ஓவியம், சிற்பக்கலை ஆசிரியர்கள் மற்றும் நூல் பதிப்பாளர்கள் விருது பெற வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்துறையில் சிறந்து விளங்கும் 10 பேருக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் காசநோய் இல்லாத பாரத இயக்கத்தின் சார்பில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை இதன் கோட்ட மண்டல மேலாளர் பாலக்கிராம் நேகி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டனோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் 3வது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 1:55.

நாள். ஒன்பது நாட்கள் ஒன்பது திருக்கோலங்கள், அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 2:55 இருக்கு. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று PMSBY பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ செடிக்கு செட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, இந்த மணி துளியிலிருந்து 2:55 வரைக்கும் நாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறோம். அதன் பிறகு 3 மணியிலிருந்து, பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நமக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதில் தமிழில் விளையாட ஆட்டத்தை இன்னைக்கு நம்ம ஆட போகிறோம். இன்றைக்கி ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு தேடினப்போ கிடைச்ச ஒரு விஷயம், புரிய வைக்க முதலில் அல்ல, புரிந்து கொள்ள பழகிக்கொள். அதாவது புரிய வைக்கிறத விட முதல்ல நாம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல விஷயம் எளிமையாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் சொல்லிச்சு. ஆமாம், பல நேரங்களில் இது நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வழியை கொடுக்கும், பல பிரச்சனைகளும் தப்பிச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும். சரி, எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பெரிய பெரிய விஷயங்களை கற்பனை பண்ணி பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கும்னு நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும், அது புரியாமல் இருக்கும். அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாலே அந்த பெரிய விஷயம் கூட காணாமல் போயிடும். இங்கேயும் பாட்டில் ஒருவர் பெரிய ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தோடு கம்பேர் பண்ணி யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்க தெரிஞ்சிருவோம்.

0: டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குரல்களில், கண்ணதாசன் வரியில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் அந்த அற்புதமான பாடல் பாகப்பிரிவினை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Hi guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 102.3 FM. இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 102.3 FM.
2: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்.
3: நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தை நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிகள்லாம் பிடிச்சிருக்கு, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் பதிவு போட்டிருக்கேன், இப்போ வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்கள் மூலையை நீங்கள் வந்து தோண்டி துருவி ஆர்வமாக இருந்தீங்கன்னா, தாராளமாக எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் தொடர்புபடுத்தி இணைத்து பிணைத்து என்னென்னமோ பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதையும் போடுங்க. இல்லை இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதையும் போடுங்க. எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து நிச்சயமாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை அடைஞ்சிருவோம்ல. வடிவேலு ஒரு படத்தில் அந்த கார் ஓட்டுற சீன் வரும்ல, வரும் ஆனால் வராது. அந்த காமெடியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆவுன்னா மஞ்சள் கொடி தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓட்டுறவர் வந்து சொல்லுவார். நமக்கு வேணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போய் போராடணும், தயாராக இருக்கணும், கஷ்ட நஷ்டங்களை தாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டிலையும் அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றாங்க. எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.
6: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே.

அருளைச்சு போரடிக்கும் போமானே. ஹலோ ஹலோ அம்மா.

0: பிபி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் குரல்களில் கண்ணதாசன் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இன இசையில் அந்த அட்டகாசமான பாடல் காதலிக்க நேரமில்லை படத்துக்காக கேட்டு முடித்தோம். இந்த படம் 1964 வெளிவந்த காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து இந்த பாட்டு நமக்காக வந்தது.
1: புள்ளி மூணு பாட்டுக்கு இட்டான்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी।

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க ஆர்வம் இருப்பவர்கள் கண்டுபிடிக்கலாம், மற்றவங்க வழக்கம் போல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு பாட்டையும் கேட்டு மகிழலாம். கடந்த பாடலில் சொன்னோம்ல, நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம வந்து போராடணும், கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்க்காம போராடணும். அப்படி போராடினா தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அதே போல் யாராவது அதுக்கு குடைஞ்ச ஏதாவது குடைச்சலை கொடுக்குற மாதிரி, ஏதாவது பிரச்சனையை கொடுக்குற மாதிரியும் சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்போம், அந்த பாதையில் கல் முள் கரடு மூடா என்னென்னலாம் போட்டு நம்ம பாதையை தடுக்கணும் அப்படின்லாம் யாராவது பிளான் பண்ணுவாங்கல்ல? பண்ண மாட்டாங்க பொதுவாக. ஒருவேளை பண்ணினா ஏன், அது நாமளே கூட பண்ணுவோம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நாமளே நம்ம போகிற பாதையில் கல் முள் எல்லாத்தையும் போட்டு அந்த பாதையை முடிஞ்சளவுக்கு மோசமாக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஆஹா வேறு யாரோ செய்வேன் வைக்கல, நம்மளையும் நமக்கு வச்சுக்கிட்டோம்ப்பான்னு சொல்லி நமக்கே தோணும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல கவனம் எடுத்து முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுடணும். அதனால் ஒரு படை நம்ம பத்தலைன்னா பின்னாடி ஒரு 10 பேரை கூட கூட்டு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வச்சிடணும் அப்படின்னு பாட்டு சொல்லுது. எப்படி சொல்லுது கேட்டுருவோம்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில், கே வி மகாதேவனினுடைய இனிமையான இசையில் அந்த இதமான பாடல் வேட்டைக்காரன். இந்த வேட்டைக்காரன் வந்து எம்ஜிஆர், சாவித்ரி இவங்க நடித்து 1964 வந்த வேட்டைக்காரன் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
4: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனால் அந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் நிமல் ராகவன், நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ், அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
3: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் நமக்காக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? பாடல்கள் ஒன்று ஒன்றையும் அப்படியே இணைத்து பாருங்கள். சில நேரங்களில் மேலோட்டமாக அப்படியே முன்னாடியே இருக்கும் லட்டு மாதிரி, சில நேரங்களில் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து வச்சுருப்போம் லட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன முந்திரி பருப்பு மாதிரி. நாம தான் தேடி தேடி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கடந்த பாடலை சொன்னால போராடணும்.

0: அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளால் முடியலனாலும் இன்னும் ஒரு நாலு பேர்த்தை சேர்த்துக்கிட்டு போராடணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தோம். இப்போ நம்மளுடைய இலக்கு இப்போ ஒரு தொலை தூரத்தில் ஏதோ ஒரு முள் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னு வச்சுப்போமே, அந்த பூவை பறிக்கும்போது நம்ம இலக்கு அதுதான் அப்படின்னா சில நேரங்களில் யாராவது நம்மளை தொல்லை பண்ணுவாங்க. இப்போ நாமளே கூட பூவை பறிக்கும்போது தெரியாமல் முள்ளில் கைப்பற்றுச்சு அப்படின்னா வலிக்கும், ஆனால் அந்த பூவை யார் கேட்டாங்களோ இல்லை நமக்கு தான் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கொடுக்கும்போது சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக அந்த முள்ளை கூட நம்ம பார்க்காம போய் எடுத்து பறித்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இருக்குது சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது அலாதியானது. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா அதே தான் எங்கள் பாட்டுக்குள்ளேயே வருது. இப்போ அந்த நான் வந்து பூவை தான் பறித்தேன் ஆனால் அது முள் மேலே விழுந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது தெரில அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.
1: யாருக்காக
0: அந்த பூ யாருக்காக அப்படிங்கிறத நீங்கள் கடைசியாக யோசித்து நீங்களே உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிங்க. பாட்டு வருது, பாட்டுக்கு முன்னாடி
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: Hundred two point three.

மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வர

யாருக்காக யாருக்காக அப்படின்னு சொல்லி கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. யாருக்காகன்னு தெரில, இப்போதைக்கு யாருக்கோ அப்படின்னு வச்சுப்போம். சரி, டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில், கேவி மகாதேவன் இசையில் அந்த பாடல் வசந்த மாளிகை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.

0: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
1: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

0: இதயங்களை உரசும் மனசு மயங்கும் மௌனகீதம் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
1: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
3: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைல், எந்த ஸ்டைல்னு சிலர் யோசிக்கலாம். சிலர் எந்த ஸ்டைலாக இருந்தால் எனக்கு என்ன, அது பாட்டுக்கு போகட்டும், கடைசியாக எந்த ஸ்டைல் தெரிஞ்சிடும் அப்படின்னு இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே உங்களுடைய வேலையை ஜாலியாக கேட்டுக்கிட்டே பாடல்களையும் தொடர்ந்து பயணம் செய்யலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கடைசியாக வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம அப்படி போராடுவோம்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் ஒரு பூவை பறிக்கிறதுல போய் நின்னம்ல, பூ பறிக்கும், முள் குத்தும், முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம், அந்த முள் குத்தினாலும் தூக்கி தூர போட்டு அந்த பூ நமக்கு வேணுமா இல்லை நம்மக்கிட்ட யாராவது கேட்டாங்களா, இப்போ ஒரு வேலை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட கொடுக்கணும்ல, கொடுக்கறதுக்காக திரும்ப போகணும். அப்போ மட்டும் என்ன, எல்லாம் அப்படியே குழுகுழுன்னு இருக்குமா, அப்பயும் பல பிரச்சனைகள் இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கும் வந்து நம்ம தயாராக இருக்கணும். இங்கே பாட்டில் ஏதாவது சொல்கிறாங்க, கல் முள் கரடு முரடாக இருக்குன்னு சொன்னோம்ல ஆரம்பத்துலேயே, அந்த மாதிரி இங்கே வரப்பு மேடு வயல் இப்படி எல்லாமே வரப்பு மேடு எப்படி பார்த்தீங்களா, ஒரு நிலையாகவே இருக்காது. ஒரு பக்கம் மேடாக இருக்கும், இன்னொரு பக்கம் பள்ளமாக இருக்கும், எந்த காலை வச்சா எங்கே சரியினே தெரியாது. வயல் வந்து சில நேரத்தில் காஞ்சி போய் கிடக்கும், சில நேரத்தில் ஈரமாக இருக்கும், இப்படி பல வகைகளில் இருக்கக்கூடியதோ அதெல்லாம் அந்த இடம்லாம் கூட கண்ணு மண்ணு பார்க்காம ஓடுவல்ல, போவல்ல, சீக்கிரமாக கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடுறாங்க, கேட்டுருவோமா?

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் சின்ன தம்பி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இரண்டு மணி 2:44 முடிஞ்சு 45 தொட்டு இரண்டு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த பாடலில் சொன்னோம்ல, அந்த பூவை பறித்து அப்படி முள்ளெல்லாம் கஷ்டப்பட்டு கையில் குத்தி அப்படி கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு போகிறப்போ அந்த வரப்பு மேடு வயக்காட்டு மேலாம் ஓடும்போது அப்படி இப்படி ஏதோ சில நேரத்தில் அந்த பூவில் 1-2 இதழ்கள் ஏதோ பாதிக்கப்பட்டிருதுன்னு வச்சுக்கோங்களேன், பூ கொஞ்சம் சேதமடைந்து விடுகிறது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த பூவை கேட்டவங்கள்ட்ட போய் கொடுக்கும்போது நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேகமாக ஓடி வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன அது பூவில் பாதியாக காணும் கொஞ்சமாக காணும் மீதி எங்கே அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து அப்படி சப்புன்னு அதை ரொம்ப அசால்ட்டாக சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம பட்ட கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, என்னப்பா இதைத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்தியா அப்படிங்கிற மாதிரி ரூட்டையே மாற்றிடுவாங்க. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் அதான் சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது, அதை எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஆழ்கடல் ரொம்ப பெரிய கடல், அந்த மட்டை தான் யாருக்குமே தெரியாது, அதுக்குள்ளே போய் முத்து எடுக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோதான் அதோட

0: அசலாக தெரியும் அப்படின்றாங்க. ஏன் தெரியுது கேட்டுருவோம்.
1: தாங்கடத்தரிகடத்தி தகதி மிதகு ஜுண தாங்கடத்தி தரிகடத்தி தகதி மிதகு ஜுண தாங்கடத்தரிகடத்தரி.

இளையராஜா இசையமைத்து வாலியினுடைய வரியில பாடிய அந்த அட்டகாசமான பாடல் கிழக்கு வாசல் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 2:50 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு 32 கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு சிலர் வந்து சரியாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்கிறீங்க. அது வந்து சூப்பர். அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வீடு தொடர்பான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. சூப்பர் அட்டகாசம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை அவங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டு பார்க்கும் அவங்க வந்து வாசல் மாடி முற்றம் மாளிகை இந்த மாதிரி வீட்டினுடைய பாகங்கள் அதே தான், வீடு சார்ந்த இல்லை இல்லம் சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு

0: இன்னைக்கு வந்து பாடல்கள் பிணைந்து வந்திருக்கிறது. வீடு வீடு சம்மந்தப்பட்டது, சரிங்களா? அவ்வளோதான் அட்டகாசம். நாழிக்கல்பட்டி முத்துசாமி நிகழ்ச்சி நல்லா இருக்குன்றிருக்காங்க. முரளிதரன் வந்து போஸ்டர் போட்டிருக்காங்க. கொடமந்தப்பட்டி கே வி ஜெய்சீலன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மாதவரம் இருந்த ஹ ஹ க அப்படின்னு சொல்லி காவலை முடிகிற மாதிரி முடிச்சிருக்காரு. நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கிறவங்க பர்வதவர்த்தினி வணக்கம் சொல்லியிருக்காங்க, எஸ்ஐகி தங்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க, மேலப்பேடு தயாளன், அதுக்கப்புறம் கலீல் அகமது, இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. குமரன் டி கே அப்படின்னு வச்சுருக்காங்க, அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து அவங்களும் வந்திருக்காங்க. இன்பா இலக்கியா வந்திருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் மாளிகை அரண்மனை வீடு தொடர்பாக இருக்குங்க அப்படின்னு இருக்கிறாங்க. மாளிகையிலிருந்து வந்திருக்கிறாங்க, அரண்மனையிலிருந்து வந்திருக்காங்க. சூப்பர் அட்டகாசம். வாரியங்காவல் கதிரவன் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர் வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்தே வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வாழை சுந்தர் திருவண்ணாமலையிலிருந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பக்கம் போகுதுன்னு தெரிலங்க, ஒரே குழப்பமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஃபீலிங்ஸை சொல்லியிருக்காரு. ஏழு கிணர் தேவா அவங்களை வந்து நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. முகமது மியான் அப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க இன்னும் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடமாண்டபடி கே வி ஜெய்சன் வந்து வீட்டின் வகைகளை கூறுகிற போல இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. சூப்பர், நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் ஹேமலதா இவங்களாம் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லாருடைய பதிவுகளையும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வீடு சம்மந்தப்பட்ட பாடல்கள் வீட்டோடு இணைந்து கொஞ்சம் முன்ன பின்ன இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் அந்த பாடல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம். இப்போது கடந்த பாடலில் சொன்னோம்ல, இப்போ நம்ம யாரோ ஒருத்தருக்கு பிடிச்சி போய் அந்த பூவை கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு இதழ் இல்லை எதுவும் அந்த பூவில் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால என்னங்க போங்க நீங்கள் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களான்னு கொஞ்சம் அப்படியே முகத்தை ஒரு மாதிரி சூழ்ச்சிட்டு கோச்சிட்டு போயிடுவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி டைமில் நம்மளும் கோச்சிட்டு போனால் நல்லாயிருக்காது. அதுக்கு என்ன பண்ணும், நீ எந்த பக்கம் போனாலும் ஐ வில் ஃபாலோ யூ அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன தான் பண்ணாலும் நான் எப்போ ஒன்று தான் தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம்ல, அப்படி போனால் தான் நல்லா இருக்கும். அதுதான் பாட்டுக்குள்ளேயும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

சொல்லு சொல்லு கப்பல்லு பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீன் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: பாலா அவங்களுடைய குரலில், ரத்னகுமார் வரியில், சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் அந்த பாடல் என்ன படத்துலேருந்து கேட்டு முடித்தோம், மேயாத மான் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55:25. இனி தொடர்வது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். இன்று பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் என்பது இந்திய அரசால் 2015 தொடங்கப்பட்ட ஒரு விபத்து காப்பீட்டு திட்டமாகும். குறைந்த வருமானம் கொண்ட மக்களும்

எளிதில் காப்பீட்டு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். வங்கி கணக்கு வைத்திருக்கும் தகுதியான நபர்கள் இதில் சேர முடியும். மிக குறைந்த வருடாந்திர பிரீமியத்தில் விபத்தால் ஏற்படும் மரணம் அல்லது இயலாமைக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. சுரக்ஷா பீமா திட்டம் மக்களுக்கு எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் நிதி சுமையை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு இது ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக விளங்குகிறது. விபத்து ஏற்பட்டால் குடும்பத்தின் பொருளாதார நிலை பாதிக்கப்படாமல் இருக்க இந்த காப்பீடு உதவுகிறது. மேலும் இந்த திட்டம் மக்களிடையே காப்பீட்டின் அவசியம் மற்றும் நிதி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பை வழங்குவதால் அனைவரும் இந்த திட்டத்தின் பயனை எளிதாக பெற முடியும். இது ஒரு வருட காப்பீடு ஆகும். ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பிக்கத்தக்கது. காப்பீட்டில் சேர பிரீமியம் ஆனது 20 ரூபாய் ஆகும். இருப்பினும் வருடாந்திர உரிமைகோரல் அடிப்படையில் பிரீமியம் திருத்தப்படலாம். இந்த திட்டம் பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பிற பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் நேரத்தில் கொடுக்கப்பட்ட விருப்பத்தின்படி ஒரு தவணையில் தானியங்கி டெபிட் வசதி மூலம் கணக்கு வைத்திருப்பவரின் வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கிலிருந்து பிரீமியம் கழிக்கப்படும். இருப்பினும் ஜூன் 1 தேதிக்கு பிறகு தானியங்கி டெபிட் நடைபெறும் சந்தர்ப்பங்களில் வங்கி அல்லது தபால் அலுவலகத்தால் பிரீமியத்தின் தானியங்கி டெபிட் தேதியிலிருந்து காப்பீடு தொடங்கும். 18 முதல் 70 வயதுக்குட்பட்ட அனைத்து தனிப்பட்ட கணக்கு வைத்திருப்பவர்களும் இதில் சேர முடியும். 1 அல்லது வெவ்வேறு வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் ஒரு தனிநபர் பல கணக்கு வைத்திருந்தால் அந்த நபர் ஒரு வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கு மூலம் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர தகுதி பெறுவர். காப்பீடு செய்யப்பட்ட நபர் விபத்து காரணமாக இருந்தால் ரூபாய் 2 லட்சமும் இயலாமை ஏற்பட்டால் 1 லட்சம் ரூபாயும் செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய 2 முறைகள் உள்ளன. நீங்கள் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிளைக்கு சென்று PMSBY திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் சேர்த்து பதிவு செய்து கொள்ள சமர்ப்பிக்க வேண்டும். PMSBY திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://jansuraksha.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். படிவங்கள் என்பதை கிளிக் செய்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் விண்ணப்ப படிவம் மற்றும் கோரிக்கை படிவம் என 2 விருப்பங்கள் கிடைக்கும். விண்ணப்ப படிவத்தை தேர்ந்தெடுத்து கீழ்தோன்றும் மெனுவிலிருந்து உங்கள் மொழியை தேர்வு செய்ய வேண்டும். விவரங்களை பூர்த்தி செய்து ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்க போது இணைக்க வேண்டும். படிவத்தை வெற்றிகரமாக சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒப்புகை சீட்டு மற்றும் காப்பீட்டு சான்றிதழ் வழங்கப்படும். PMSBY திட்டத்தின் விண்ணப்ப நிலையை சரிபார்க்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள்: முதலில் வங்கி இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும். PMSBY பகுதிக்கு செல்ல வேண்டும். தேவையான இடங்களில் உங்கள் வங்கி கணக்கு எண் மற்றும் PMSBY விண்ணப்ப எண்ணை உள்ளிட வேண்டும். நிலையை சரிபார்க்க சமர்ப்பி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதன் மூலம் விண்ணப்ப நிலையை சரிபார்த்து கொள்ள முடியும். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டமானது பொருளாதார ரீதியாக நலிந்த பிரிவினரின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதில் ஒரு சான்றாக விளங்குகிறது. குறைந்த பிரீமியம் மற்றும் கணிசமான காப்பீட்டு பலன்களுடன் இந்த PMSBY திட்டம் விபத்துகளால் ஏற்படும் எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து குடும்பங்களை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. விழிப்புணர்வை நோக்கிய தொடர் முயற்சிகளும் நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகளும் நாடு முழுவதும் இந்த முன்னெடுப்பின் தாக்கத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டிற்குள்ளாக அந்த இடைப்பட்ட காலங்களில் வந்த பழங்கள்லேருந்து பாடல்கள் நமக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் ஜாலியாக மெலடியாக எல்லாம் கலந்து கலவையாக வரும், தாவி தாவி வரும், ரேண்டமாக வரும், சரிங்களா? இந்த வாழ்க்கையில் யுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த யுகம் வந்து பல விஷயங்களில், புராணங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது பல மாதிரி இருக்கும். பொதுவாக மில்லியன் கணக்கான ஆண்டுகள்லாம் அந்த யுகம் இருக்கிறது. இப்போல்லாம் வந்து என்ன மாதிரி யுகம் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு யுகம் கூட என்னால் நான் இந்த விஷயத்தை பண்ண முடியும், அதாவது இப்போ இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யுகம் கூட அந்த கால அளவு கூட என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. அந்த ஒரு யுகம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க கேட்டுருவோமா?

0: சத்யபிரகாஷ் பிரகதி குரு பிரசாத் குரல்களில் ராஜு முருகன் வரியில் கிப்ரானினுடைய இசையில் அந்த பாடல் தீரன் அதிகாரம் ஒன்று படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
4: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமாதான் இருந்துச்சு.
3: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
4: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
3: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
4: அக்கா, இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
3: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
4: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
5: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மரம் வைக்கிறது அதெல்லாம் சொன்னோம்ல, அந்த ப்ரோமோ கேட்டிருப்பீங்கல்ல. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வைப்போம், 4 பேருக்கு நல்லது நடக்கட்டும். அதே போல் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் ஓரளவு நமக்கு நல்லது. இப்போ வீடு இருக்குது, நம்ம வீடு இருக்குது, மரம் வைக்கிறோம், நல்ல விஷயம். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இருந்தால் அது நல்லது. பல நேரங்களில் செய்தித்தாள்களில் இல்லை வெளிநாடுகளில் வினோதமாக இந்த வீட்டில் இருக்கிற தேங்காவோ தென்னை மட்டையோ விழுந்து அந்த வீட்டில் சேதமடைஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸ் எல்லாம் ரொம்ப அபூர்வமாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வைப்போம், நல்லபடியாக வைப்போம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வந்து இப்போ போன பாட்டில் கேட்டோம்ல, யுகம் முழுக்க நான் வந்து கையில் ஏங்கி தாங்கிக்குவே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த மாதிரி யுகம் யுகமாக நம்ம வந்து தாங்க போகிறோமா, இல்லை யுகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் இப்போ நம்ம போக வேணாம். இப்போ இருக்கிறது நம்ம கையில் இருக்கிறது ஒரு வாழ்க்கை ஒரு உசுறு. இந்த ஒரு உசுரை ஒரு வாழ்க்கையில் வாழும்போது முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுவே மிகப்பெரிய சாதனையாக வச்சுக்கலாம் நம்ம. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்லேயும் அதான் சொல்கிறாங்க, இருக்கிறது ஒரு உசுறு, அந்த ஒரு உசுறு இருக்கிற வரைக்கும் நான் கண்ணியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் கூடாதா அப்படின்றாங்க. கேட்டுருவோம்.

0: வேல்முருகன், அனிதா, ஜெயமூர்த்தி இவங்க குரல்களில், யுகபாரதி வரியில், யுவன் சங்கர் ராஜாவினுடைய அட்டகாசமான இசையில், கடம்பன் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
3: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: 102.3 FM 102.3
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாதம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடல்கள் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக இடைப்பட்ட காலத்தில் வெளிவந்த படங்கள்லேருந்து நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. நாம் என்னதான் பெரிய புலியாக இருந்தாலும் சில இடங்களில் எலியாக இருப்போம், சில இடங்களில் எலியாக இருந்தால் இன்னும் சில இடங்களில் புலியாக இருப்போம். இதான் வீட்டில் எலி வெளியே புலி அந்த மாதிரி அப்படியே உள்டாவாக மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் ஒருவர் நான் வந்து ஒரு கத்தி மாதிரி இருந்தேங்க, கத்தி மாதிரி, ஆனால் இப்போ ஊதுபத்தி மாதிரி ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தி மாதிரி இருந்து ஏன் ஊதுபத்தி ஆனார் கேட்டுருவோமா?

0: விவி பிரசன்னா, சௌந்தர்யா, பால நந்தகுமார் இவங்களுடைய குரல்களில் யுகபாரதி வரியில் என்.ஆர். ரகுநந்தன் இசையில் அந்த அற்புதமான பாடல் கொடி வீரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் நிமல் ராகவன், நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட் இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. காதலை பற்றி படங்களில் நிறைய படங்களில் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இந்த சில படங்கள் பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும், சில படங்கள் அப்படியே பட்ட கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நீ வருவாய் என்ன, பூவே உனக்காக, அப்புறம் சூர்யா லைலா நடிச்சிருப்பாங்களே, அது என்ன படம் பேர் மறந்து போச்சு, ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்லாம் வரும்ல, அந்த படம் பேர் தெரிஞ்சால் கொஞ்சம் நீ

நீங்கள் போட்டு விடுங்க, தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் போட்டு விடலாம். இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, காதல்ங்கிறது ஒரு ரோஜா செடி, ஒரு பூச்செடி மாதிரி, ஒரு வாட்டி உதிர்ந்து பூத்து உதிர்ந்து போச்சுன்னா மறுபடியும் பூக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு வகை, நான் அதாவது நான் வந்து திரும்ப போக மாட்டேன், ஒன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போனதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தனியாகவே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து போயிட்டுருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். இப்போது அப்படியே நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அந்த இந்த படம் பார்த்துருப்பீங்களே, வசூல் ராஜா MBBS, அந்த படத்தில் கமல் பாடுவார். அதாவது இது இல்லைன்னா அது இருக்குது, அதனால் எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வரும், அதை வேறு ஏதாவது மாற்றி நம்ம வந்து மனசை மாற்றிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கொஞ்சம் கலந்து அப்படி பாட்டுக்குள்ளே சொல்லிருப்பார். இதே தான் இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: டி ராஜேந்தர் அவர்களுடைய குரலில் லோகன் வரியில் சத்யாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டு இருக்க?
3: வானிரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் 2000 2020 வரைக்கும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியன் படத்தில் யங் கமல், அதாவது கமலஹாசன் தாத்தா வந்து பெரியாளாக இருப்பார், இந்தியன் தாத்தாவாக இருப்பார், அது நமக்கு தெரியும். அந்த படத்தில், அதாவது 1990களில் வெளிவந்த பார்ட் 1 இந்தியன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு இடத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவார், இங்கே ஒரு மானஸ்தர் இருந்தால், அதாவது அவர் பேரை சொல்லி சொல்லுவார், அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு, ஒருவேளை அந்த கமலஹாசன், இளைய கமலஹாசன் அதில் இருப்பார்ல இளைஞரா, அவருடைய பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அந்த பேரை சொல்லி இங்கே ஒரு மானஸ்தன் இருந்தான் ஆனால் இப்போ காணும் எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் விடுவார். அதே டைலாகை திரும்ப வாங்கி கவுண்டர் பண்ணிக்கிட்ட அவ கமலஹாசன் பேசுவார். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ அது என்ன சுச்சுவேஷனுங்கிறது இப்போ வேணாம், நமக்கு அது மேட்டர் இல்லை. இங்கே தான் இருந்தான் ஆனால் காணும்னு அவர் சொல்கிற அந்த மாடுலேஷன் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் சொல்கிறாங்க, இங்கே தாங்க இருந்துச்சு ஆனால் எங்கே போச்சுன்னு தெரிலங்க அப்படின்றாங்க. எது எங்கே போச்சு பாட்டை கேட்டுருவோம். பாடல் இதோ.

திப்பு, பிரவீன், சாய்வி, ஸ்ரீமதுமிதா இவங்களுடைய குரல்களில் கார்க்கியினுடைய வரியில், ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் இருமுகன் படத்தில் இருந்து நமக்காக வந்தது.

மூன்றில் புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி

0: 14/10/2026 காலை 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
1: நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக இடைப்பட்ட காலங்களில் வந்த படங்கள்லேருந்து பாடல்கள் அப்படி மாறி மாறி தாறுமாறாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரிய வம்சம் படத்தில் மணிவண்ணன் சொல்லுவார், மணிவண்ணன் வந்து தேவயானிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவார்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி டைமில் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிம்பாரு. அது என்ன டைம்லன்னு இப்போ திடீர்னு மறந்து போச்சு. அந்த ஹீரோயின் முதல்ல வந்து சரத்குமார் வந்து யோசிச்சுட்ருக்கிற ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க வந்து ஊருக்கு வந்தால் அப்படியா இல்லை வேறு என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரில. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி, அது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொன்னல, அந்த மாதிரி பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகளில் வந்துருச்சுன்னா நம்மளையும் கையில் பிடிக்க முடியாது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு பல விஷயங்களை பிளான் பண்ணுவோம். அதிரசம், பொங்கல், பாயாசம், கொழுக்கட்டை, இப்படி பல இனிப்பு பலகாரங்களாக நம்ம பிளான் பண்ணுவோம். அதில் எல்லாமே செய்ய முடியுமான்னா ஓகே, ஓரளவு செய்வோம். அதிலெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது வெள்ளைக்கட்டி. வெள்ளைக்கட்டி வந்து எப்படிலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் நான் நேரில் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் கரும்பு காட்டிலேருந்து கரும்புலாம் வெட்டி போட்டு எங்கள் ஊரில் தான் பண்ணுறாங்கன்னா எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க. இப்போ அது அந்தந்த காடுகள்லேயே பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. அதாவது அப்போ அந்த கரும்பை வெட்டி அங்கேயே சாறு எடுத்து அந்த இடத்துக்கெல்லாம் போனோம்னா நமக்கு சாறு டம்ளர் டம்ளராக கொடுப்பாங்க, அள்ளி அள்ளி குடிக்கலாம். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. இப்போலாம் கடையில் தான் கிடைக்குது, மிஷின் வச்சு பிழிஞ்சு கொடுக்குறாங்க, கடையில் தான் கிடைக்குது. அந்த மாதிரி இடங்களில், அந்த சாறு பிழியக்கூடிய இடங்களில், வெள்ளம் காய்ச்சக்கூடிய இடங்களில் போனோம்னா எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். குடுறா, எவ்வளோ ஒன்று குடுறா அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. சரி, இதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி வெள்ளைக்கட்டி இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கட்டி மாதிரி இங்கே ஒருத்தருடைய மனசு இருக்குது தான். அந்த மனசை நீ தான் சொல்லணும், என் மனசு வெள்ளைக்கட்டிங்கிறது நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: அந்தோனிதாசன் இசையமைத்து இயற்றி பாடிய அந்த அற்புதமான பாடல் என்ன படத்துலேருந்து கேட்டு முடிச்சோம்னா, உரியடி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயே பாட போனேன்னா அந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
3: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
3: வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டும் நண்பர்கள் கருத்து பதிவுகளையும் போட்டிருக்கிறீங்க. என்னென்ன போட்டிருக்கிறீங்க, யாராவது எதாவது பதில் சொல்கிறீங்களா, அதையும் ஒரு எட்டு பார்த்துருவோம். கேம் கார்டன் எம்ஜி செல்லகுமார் வணக்கம் போட்டிருக்காங்க. முகமது பிலால், சி முகமது பிலால் அயனாவரத்துலேருந்து வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. வாழை சுந்தர் திருவண்ணாமலையிலிருந்து, சனி ஞாயிறு ஆனால் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமாம், அது மட்டும் எனக்கு டக்குன்னு வரல, அந்த ஹீரோயின் வந்தால் இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல மைண்டில் டக்குன்னு யோசிச்சிட்டேன். சனி ஞாயிறு அதான் நினைக்கிறேன். சூப்பர், சிறப்பு, நன்றி. ஹேமலதா சூப்பர் போட்டிருக்கிறாங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அப்புறம் மானஸ்தன் என்று கவுண்டமணி அழைப்பார். ஆ, மானஸ்தன் சொல்லுவார், நடராஜன் சுப்பையா சொல்லியிருக்காங்க. ஆனால் கமலஹாசனோட பேர் என்ன, அந்த பேரை சொல்லி இந்த இப்படிங்கிற மானஸ்தங்க இருந்தார் இப்போ காணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த பேரை தான் கேட்டேன், மானஸ்தன் என்று அழைப்பார்னு போட்டிருக்கிறீங்க, பரவாயில்ல, அப்புறமா தெரிஞ்சால் போடுங்க, இல்லை நானே கண்டுபிடிச்சேன்னா அப்புறமா சொல்கிறேன். பர்வதவர்தனி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர் பிரபு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. எசக்கி தங்கம், உன்னை நினைத்து. ஆமாங்க, உன்னை நினைத்து படம் எப்படி டக்குன்னு வரலன்னு தெரில, அதாவது எவ்வளோ சின்ன வயசில் பார்த்து பார்த்து பழகின படம் இல்லை, அடிக்கடி தொலைக்காட்சிகளையும் போடுவாங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்லாம் நம்ம பாடும்போது அந்த படத்தை எப்படி மறக்க முடியும். சூப்பர், அதே தான் உன்னை நினைத்து. அவள் ஹெடில்ஸ் ரெட்டில்ஸ் இருந்து ஹயத் பாஷா அவங்களும் அதை ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 2 மணிலேருந்து 3 மணிக்கு மேலே என்ன வந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. தர்க்க மயமி வந்ததுன்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், பரவாயில்ல. வாரியங்காவல் கதிரவன் வந்து சூர்யா நடித்த படம் ஒன்று நினைத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லி வந்திருக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாஹுல் ஹமீது ராஜா வந்திருக்காங்க. கொடிக்கால் பாளையத்திலிருந்து வந்திருக்கிறாங்க இவங்க. இன்னும் வந்திருக்கக்கூடியவங்க மேலப்பேடு தயாளன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசுரன் ராஜேஸ்வரி, வெங்கடேசன் பாப்பாப்பட்டி, மூவேந்தன் ரித்திக் பாடல்கள் நல்லா இருக்கின்றாங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. தாமலேரி முத்தூர் அவங்க வந்து சரவணன் வந்து வீடு சம்மந்தப்பட்ட பாடல்கள் 2 மணிக்கு சொன்னல அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட எல்லோருடைய பேர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவாக, வாழ்க்கைக்கு எதுங்க அடிப்படை வேணும், அன்பு தாங்க ஆதாரம், அந்த அன்பு இருந்தால் போதும், எதுவுமே தேவையில்லை, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: சத்யபிரகாஷ் கோவை சரளா குரல்களில் மனோரஞ்சன் எம்சி கோன்சல்ஸ் இவங்களுடைய வரியில் தர்புகா சிவாவினுடைய இசையில் அந்த பாடல் பலே வெள்ளைய தேவைப்படுறதுக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:44, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இன்னைக்கு தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். அது என்ன தமிழில் விளையாடு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கேள்வியே படாதவங்க யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். 6 தலைப்புகளில் நான் கேள்விகளை அப்படி அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அதில் எந்த தலைப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கிள்ளி கொடுத்தீங்கன்னா அதுவும் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படியே கேளுங்கள். எல்லா தலைப்பு

0: சிறப்பான கேள்விகள் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருக்கும், எல்லாமே யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுதான் நமக்கு தேவை. முதல் தலைப்பு, சரியான விடையை தேர்ந்தெடு. நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு மிகச்சரியானது எதுன்னு சொல்லணும். ரெண்டாவது தலைப்பு, வார்த்தைகளை ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது. நான்கு வார்த்தைகள் கொடுப்பேன், எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிணைப்பு பின்னாடி இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வார்த்தைகளில் வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது. அதே போல் ஒரு நான்கு வார்த்தைகளை கொடுப்பேன், ஏதோ ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், எதனால் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காரணத்தோடு நமக்கு சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு. அடுத்ததாக நான்காவதாக குறிப்பறிதல். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஐந்து குறிப்புகள் கொடுப்பேன். முதல் குறிப்பு கடினமாக இருக்கும், போக போக எளிமையாக இருக்கும், இந்த மாதிரி அந்த குறிப்புகளுடைய வடிவம் இருக்கும். அப்புறம் ஐந்தாவது தலைப்பு, சரியா தவறா, ஏதோ ஒரு தகவல் இல்லை செய்தியை கொடுத்துட்டு இது சரியா தவறா அப்படின்னு கேட்பேன். அது ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லோரும் எதாவது சூஸ் பண்ணுவீங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கணித ஆட்டம், கணித ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இப்படி தனித்தனியாக இருக்கும், கலந்து கட்டியும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் கணிதம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் எடுத்து விளையாடலாம். ரொம்ப ஸ்பீடாக சொல்லணும் அப்படின்னா அந்த கால்குலேட்டர் பேப்பர் பேனா பென்சில் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் காற்றுலேயே கணக்கு போடுவீங்க தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு போட்டால் இன்னும் சரசரசரன்னு இன்னும் பல கணக்குகளை சொல்லி நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, இப்போ உங்களுக்கான நேரம் என்ன அப்படின்னா தொலைபேசி வாயிலாக நீங்கள் அழைத்து நம்மக்கிட்ட பதிலை சொல்லணும். என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். நீங்கள் அடைக்க வேண்டிய எண்கள் ரெண்டு நம்பர் இருக்கு. முதல் எண் 2952508533 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னொரு எண் 2838917871 அப்படிங்கிறது இன்னொரு எண். மறுபடியும் உங்களுக்காக எண்களை சொல்கிறேன். 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே போடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மாட்டாதீங்க, இல்லை வேறு யார்ட்டியாக பேசிகிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய ஒருவர் வந்திருக்கிறார், கேட்டுருவோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? குழந்தை குரல் கேக்குது, சொல்லுங்க. யார் எங்க பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: தஞ்சாவூர் மாவட்டம் வசந்தி.
0: தஞ்சாவூர்ல இருந்து
1: வசந்தி.
0: வசந்தி, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும், எளிமையா வேணுமா கடினமா வேணுமா அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிருங்க. என்ன தலைப்பு? ஆறு தலைப்புகள் எது உங்களுக்கு வேணும்? கணக்கு. சூப்பர், எளிமையாவே கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ஓகே. இப்போ ஒரு சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் பண்ற ஒரு கடையை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கற்பனைக்கு நம்ம வச்சுப்போம். ஓகே, இப்ப இந்த சர்வீஸ் பண்ற கடையில ஒரு நாளைக்கு 5 மொபைல் போனுடைய டிஸ்பிளே சரி பண்றீங்க. நீங்க வந்து தொடு திரைகள் இருக்கு இல்லையா, டிஸ்பிளே, அந்த திரைகளை நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 5 போன். இப்போ ஒரு திரையை நம்ம வந்து மாற்றக்கூடிய கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. ஒரு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு 1500 ரூபா வாங்குறோம். அதுக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருளோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஓகே, இப்போ கடையோட பராமரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவாகுது. இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கான முதல் கேள்வி. இப்போ உங்கள் கடையை நீங்கள் 25 நாள் ஒரு மாதத்துக்கு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் மொத்தமான கேள்வி. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படிங்கிறத, எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து வாங்க. ஒரு நாளைக்கு 5 மொபைல் போன் பண்றோம். ஒரு மொபைல் போன் வந்து நம்ம 1500 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்றோம். 7500 ரூபா. சரி,
1: அதே மாதிரி 1000 ரூபா.
0: ஆமா,
1: அது வந்து 5000 ரூபா வரும்.
0: 5000 ரூபா வரும். இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல லாபத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு மொபைல் ஃபோனுக்கு நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துக்கு வாங்க முதல்ல. ஒரு மொபைல் ஃபோன், நம்ம மொபைல் ஃபோனை சர்வீஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1500 ரூபா நம்ம கொடுக்குறோம், 1000 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்போ எவ்வளோ கிடைக்குது லாபம்?
1: அப்போ வந்து நமக்கு 500 ரூபா
0: 500 ரூபா கிடைக்குது. இப்ப 5 5 இன்ட்டு

0: கிடைக்கும்
1: மகிழ்ச்சி
0: வாழ்த்துகள் நன்றி. ஓகே போட்டு போட்டு பார்க்குறீங்க, பரவாயில்ல, அடுத்த வாட்டி நம்ம ஸ்பீடாக போட முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் நல்ல முயற்சி எடுத்தீங்க, வாழ்த்துக்கள் முதல்ல. ஓகே, அவங்க வந்து பக்கத்தில் குழந்தைய வச்சுருக்கிறதுனால குழந்தைய வச்சுட்டு எதுவுமே ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் இந்த சூழலையும் அவங்க பதிலாக சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா, மொபைல் ஃபோன் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது 1500 பண்ணுறோம், 1000 வாங்குகிறோம், அப்போ 500 அங்கே லாபம் கிடச்சி போச்சு. ஸோ அந்த 500 வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 5 சர்வீஸ் பண்ணுறோம், அப்போ 2500 கிடைக்குது. ஒரு நாளைக்கு செலவு நம்ம 500 போகுது, அப்போ 2000 தான், 2000 × 25 போட்டால் 50000 கிடச்சி போயிடும். அதுதான் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட். ஓகேங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாரை கதை பேசுறீங்க?
2: சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
0: திருச்சியில இருந்து சரஸ்வதி?
2: ஆமா.
0: சொல்லுங்க மேம், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தலைப்பு வேணும்?
2: குறிப்பறிதல்.
0: குறிப்பறிதல் எளிமையா வேணுமா கடினமா வேணுமா எப்படி வேணும் அதையும்
2: சொல்லிருங்க.
0: எப்படி வேண்டுமானாலும் கொடுங்க அப்படின்றீங்க. ஓகே, உங்களுக்காக நான் வந்து முயற்சி பண்ணுங்க. ஓகே சரி, உங்களுக்கு வந்து 20ஆம் நூற்றாண்டில் கணினிகளின் நினைவகத்தை உருவாக்க முயன்ற போது எனது காந்த தத்துவம் பிறந்தது. இது வந்து முதல் குறிப்பு. காந்த தத்துவம், தத்துவம்னா என்ன? அது ஒரு ஒரு பிரின்சிபல் மாதிரி தான், அதை வச்சு இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கலாம். பொருள் தான் வச்சுக்கோங்க. இப்பதான் முயற்சி பண்றீங்களா இந்த இடத்துல?
2: குறிப்பு
0: உங்களுக்காக, நான் மெல்லிய தட்டுகளில் காந்த புலன் மூலமாகவும் தகவல்களை சேமிக்கும் தொழில்நுட்பம். இப்போ எதாவது ட்ரை பண்றீங்களா?
2: சிடி,
0: டிஸ்க். சரி, ஓரளவு நெருங்கிட்டீங்க. சரி, இன்னும் இப்போ மூன்றாவது குறிப்பு. ஆமாம், மூன்றாவது குறிப்பு. உங்களுடைய கணினிகள் மற்றும் சிசிடிவி ரெக்கார்டர்களில் தகவல்களை பாதுகாக்க பயன்படுகிறேன். சிசிடிவி ரெக்கார்டர், இப்போ நம்ம கேமராலாம் வச்சு ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, டிவிஆர்ஸ்.
2: சொல்லுங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, இணையங்களில் தேடம் வீட்டில் இருக்கிற தேடுறீங்களே, அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஹார்ட் டிஸ்க் தான், அவ்வளவுதான், சிறப்பு, கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள்.
2: பாதி நானே கண்டுபிடிச்சேன், அவங்க ஹார்ட்னு கஷ்டப்பட்டு
0: ஹார்டா சொன்னதுனால ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிச்சிங்க, சிறப்புங்க, வாழ்த்துக்கள். அவங்களுக்கு சேர்த்து வாழ்த்துக்களை சொல்லிருங்க. நன்றி
2: நன்றி,
0: அட்டகாசம், வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் ஹார்ட் டிஸ்க். இன்னும் ரெண்டு குறிப்புகள் இருக்கு. அதாவது, நான் அழியாத வகையில் பெருமளவு டிஜிட்டல் தரவுகளை தன்வசம் சேமிக்கும் சாதனம். அப்புறம் ஐந்தாவது குறிப்பு, நான் கணினியில் படங்கள் மற்றும் தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காந்தம் பண்புடைய ஒரு ஹார்ட் டிஸ்க். அதாவது ஹார்ட் டிஸ்க் தான், சிடி கூட சொன்னாங்க, கிட்டத்தட்ட அதுவுமே அந்த மாதிரியான ஒரு பண்புடைய தான். ஆனால் அதெல்லாம் விட அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜியில் வந்தது தான் HDD ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி இன்னும் பல பெரிய மேம்பட்ட தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு, SSD அப்படிலாம் வந்துருச்சு. SSDயை தாண்டியுமே இன்னும் பல புதிய நுட்பங்கள் வந்துருச்சு. அதனால் எந்த அளவுக்கு நுட்பங்கள் வளருதோ அந்த அளவுக்கு அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஓகே, இப்போ ஒரு பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம் பாடல் இதோ.

0: சிலம்பரசன் டிஆர் அவங்களுடைய குரல்களையும், மரியா ரோய் வின்சென்ட் அவங்களுடைய குரலையும், ரூகேஷ் வரியில டி இமானினுடைய இசையில வீர சிவாஜி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 102.3 FM.
3: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
4: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால

0: நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம்
1: சார். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேர சொல்லுங்க சார்.
3: சார் வணக்கம், ராயப்பேட்டை வெங்கட்.
1: ராயப்பேட்டை வெங்கட், வானொலியோட ஒலி அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கிறா அப்படி இருக்க இல்லையா?
3: இல்லீங்களே, வெளியிலயே வந்துட்டேன்.
1: ஓகே, எனக்கு எக்கோ முதல்ல அடிச்சாப்ல இருக்கு. சரி பரவாயில்ல, சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேண்டும்.
3: எனக்கு
1: கஷ்டமா வேணுமா ஈஸியா வேணுமா?
3: ரொம்ப கஷ்டமா கொடுக்கணும்.
1: ரொம்ப கஷ்டமா? ஏன் அந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்க?
3: இல்ல, ஏன்னா எல்லாருக்கும் ஈஸி கொடுக்கணும் இல்ல?
1: ஓ, எல்லாருக்கும் கொடுக்கணும்.
3: ஆமா,
1: எல்லாமே நான் ஈஸியாவும் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் கஷ்டமாவும் மாத்திருவேன். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். அதனால நீங்க இப்படி கேட்டா அப்படி வந்துருவேன், அப்படி கேட்டா இப்படி
3: வந்துருவேன்.
1: அப்படி இல்ல, நம்ம ட்விஸ்ட் பண்றதுதான், கஷ்டமா ஆக்குறதும் ஈஸி ஆக்குறதும்.
3: சரி,
1: உங்களுக்காக ஒரு விவசாயம் சார்ந்த, நீங்க ஒரு விவசாயி, எப்ப மாறிட்டீங்கன்னு வச்சுப்போம்.
3: கண்டிப்பா, நாங்க விவசாயி தான்.
1: விவசாயி தான், அப்ப உங்களுக்கான கேள்விதான், நீங்க உங்களுடைய பண்ணை, உங்களுடைய காட்டுல நீங்க அறுவடை பண்றீங்க. ஒரு 800 கிலோ நெல்லை வந்து நீங்க அறுவடை பண்ணி சந்தையில விக்கிறீங்க.
3: ஓகே,
1: அதுல 25% 30 ரூபாய்க்கு விக்கிறீங்க. மீதமுள்ள 75% 35 ரூபாய்க்கு விக்கிறீங்க. இப்ப நெல்லு சாகுபடி பண்றதுக்கு உங்களுக்கு மொத்தம் 20,000 ரூபாய் செலவாச்சு. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளோ, நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கறத சொல்லணும். முதல்ல முதல்ல அந்த
3: 800 கிலோ தான் சொல்றீங்க.
1: அங்க இருந்து வாங்க.
3: ஆனா ஒரு கிலோவோட ரேட் சொல்லியே, அதான் 30-35 தான் சொல்லிருக்கீங்க.
1: ஆமா, அதான் 25% 30 ரூபாய்க்கு விக்கிறோம். 800 கிலோல 25% என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதான் 30 கிலோவுக்கு நம்ம கணக்கு போடணும். அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 75% 35 ரூபாய்க்கு கணக்கு போடணும். இதுதான் ஸ்டெப்ஸ். இப்ப ட்ரை பண்ணுங்க. முதல் வகை நெல் 800 கிலோல 25% எவ்வளவு அதை கண்டுபிடிங்க.
3: 20 கிலோவா? 25% சார்.
1: 800ல கா பங்கு எம்பிட்டுங்க.
3: 200 கிலோ
1: சார். எப்படி 20 200 ரூபா மாறிச்சு திடீர்னு?
3: ஆமா ஆமா, நான் ஒரு
1: ஏதாவது பதுக்கிட்டீங்களா?
3: தனியா
1: கணக்கு போட வேணாம். 200 கழிச்சாலும் மீதி 800 தானே இருக்கிறது தானே. 75
3: அது 21,000 ரூபாய் வருது.
1: 21,000 ரூபாய் அட்ட காசம். அடுத்து
3: டோட்டல் 27,000.
1: 27,000
3: செலவு போச்சுன்னா 7,000 ரூபாய் லாபம்.
1: எவ்வளோ? 20,000 ரூபாய் செலவு போச்சுன்னா 7,000 ரூபாய் லாபம். அட்ட காசம் சொல்லுங்க. அவ்வளோதான், கரெக்டா புடிச்சிட்டீங்க.
3: கரெக்ட் தானே?
1: அவ்வளோதான், கலக்கிட்டீங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியுமா? அப்படியே சொல்றீங்களா ஃபுல்லா ஒரு ஃப்ளோவா? சொல்லுங்க.
3: நம்ம 800 கிலோ சாகுபடி பண்றோம்.
1: சூப்பர்.
3: அதுல 25% வந்து 30 ரூபாய்க்கு விக்கிறோம் ஒரு கிலோக்கு. 800 கிலோக்கு 25 வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 200 கிலோ ஆச்சு.
1: சூப்பர். அட்டகாசம்.
3: 30 = 6,000. அதுல பேலன்ஸ் வந்து 60 கிலோ இருக்கு பேலன்ஸ். அது
1: 60 கிலோவா? 600 கிலோ 20 60 அங்கேயே நிக்கிறீங்களே. சரி பரவாயில்ல.
3: அடிக்கும் போது அது போயிடுறது.
1: போயிருது.
3: 600 கிலோல வந்து 75% 600 கிலோல 35 ரூபாய்க்கு 21,000.
1: 21,000
3: டோட்டல் 21,627.
1: சூப்பர்.
3: நம்மளோட காஸ்ட் இது எக்ஸ்பென்ஸ் வந்து 20,000. நிகர லாபம் 7,000.
1: அற்புதம், மட்டகாசம் கழிக்கிட்டீங்க. வாழ்த்துகள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, பாருங்க எவ்வளோ அழகாக கணக்கு போட்டு அட்டகாசமாக சொல்லிட்டாரு. இந்த கணக்கெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. பாருங்க இவ்வளோ சீக்கிரமாக போட்டு கலக்குறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன் சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
4: என்ன தலைப்பு சொல்லுங்க.
1: சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது,

0: அப்புறம் குறிப்பறிதல் இருக்கு, சரியா தவறா கணக்கு.
1: சரியா தவறா?
0: சரியா தவறா. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: இல்ல இல்ல, எளிமையா நம்ம செஞ்சதுதான், கடுமையா கேளுங்க.
0: கடுமையா கேட்கணுமா?
1: ஆமா.
0: பரவாயில்லையே, அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் வந்து கடுமையாவே கொடுங்க அப்படின்றீங்க.
1: எரிவாயுக்குள்ளதும்
0: திரவ நிலையில தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன், அது சரியா தவறா? சிலிண்டர் வந்து
1: கண்டிப்பா
0: நம்ம அடுப்புல வச்சு எரிக்கிறோம், அது கூட வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு விபத்தின் மூலமாக எரியுது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் வச்சுங்க, நம்ம நல்ல வகையிலேயே வச்சுப்போம், அடுப்புல எரிக்கிறோம் வச்சுப்போம். அந்த மாதிரி எரியும் போது உள்ள இருக்கக்கூடிய எரிவாயு முழுவதும் திரவ நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன், சரியா தவறா இப்ப சொல்லுங்க.
1: கண்டிப்பா சரி. சரி
0: சரி அப்படிங்கிறீங்களா? எதனாலே சரி, ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா?
1: உடனே அதை பத்திக்கிற அந்த இதாகுது பாத்தீங்களா?
0: ஓகே,
1: அதனால வந்து அது எப்பவுமே அந்த இதாக அதுலயே தான் இருக்கும் அந்த இது.
0: ஓகே, உடனே பத்திக்கிறதுனால நிச்சயமா திரவமா தான் இருக்கும் அப்படின்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: பாத்திருக்கீங்களா ஏதாவது?
1: இல்ல, நம்ம வீட்டுல நடந்தது இல்ல, வெளியே நம்ம நடந்தது கேள்விப்பட்டிருக்கோம்ல.
0: ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் சரி என்பது தவறு, தவறு என்பது சரி.
1: அப்படியே?
0: ஆமா, அதாவது எல்பிஜி லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஃபுல்லா வந்து திரவமா இருக்காது, அதனுடைய அடிப்பகுதியில தான் திரவம் மாதிரி இருக்கும். ஆனா மேல போக போக ஆவியாகி மேல் பகுதி வரும்போது அது வந்து கிட்டத்தட்ட வாயுவாகத்தான் மாறும். ஆட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி ஆடுற மாதிரி இருக்கும், ஆனா ஃபுல்லா திரவமா இருக்காது, அடிப்பகுதியில் மட்டும் திரவமாக இருக்கும், மேலே வர வர வாயுவாகத்தான் அது செயல்படும். ஓகேங்களா? ஓகே, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் சார். ஓகே, அவ்வளோதான். இந்த சிலிண்டரை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம், இருந்தாலும் ஒரு இரட்டை நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமையல் சிலிண்டருக்கு கூடிய உள்ளே இருக்கக்கூடிய எரிவாயு ஒரே மாதிரி இருக்கிறதுல, சிலிண்டரை நம்ம திறக்காமல் தூக்கி குளிக்கணும் அப்படின்னா உள்ளே கொஞ்சம் தண்ணியாக செய்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த சிலிண்டர் போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போடாமல் வேலையை மட்டும் பார்க்குறவங்களுக்கு அது பெரிய தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய எரிவாயு பார்த்திங்கன்னா அதிக அழுத்தத்தில் இருக்கும், அதன் காரணமாக அது திரவமாக மாறிடும். அந்த மாதிரி நேரத்தில் சிலிண்டரில் மீதமுள்ள மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா அது வாயு வடிவத்தில் மாறி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். நம்ம அடுப்பை எரிக்கும்போது குழாய் வழியாக அந்த சிலிண்டரில் மேலே இருக்கக்கூடிய காற்று வந்துக்கிட்டே இருக்கும், அந்த காற்று ரிலீஸாக மறுபடியும் வந்து உள்ளே ஆவியாகக்கூடிய ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆவியாகி அந்த திரவம் ஆவியாகி காற்றாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி தான் நடக்கும். ஸோ இதுதான் சிலிண்டருக்குள்ளே நடக்குது. சிலிண்டர் முழுதும் காலியாகிற வரைக்கும் இந்த திரவம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆவியாகி நமக்கு தொடர்ச்சியாக எரிவாயுவை வழங்குகிறது அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். வாங்க சார்.
2: வணக்கம்.
0: பேர் ஊர் சொல்லுங்க.
2: சார், சிவகுமார், திருப்பத்தூர் பீமகுளம்.
0: திருப்பத்தூர் பீமகுளம் சிவகுமாருங்களா? சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
2: சரியா தவறா கொடுத்துருங்க சார்.
0: தவறா? சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
2: எளிமையா கொடுத்துருங்க.
0: எளிமையா?
2: ஆமா.
0: சரி, ஓகே. இப்போ வந்த மாதிரியே கொடுக்கட்டுமா?
2: கொடுத்துருங்க, கொடுத்துருங்க.
0: அடுப்புல இருந்தே கண்டினியூ பண்ணுவோம். இப்ப அடுப்பு அந்த கேஸ் பத்தி சொன்னோம்ல, இப்ப பாத்திரத்துல நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க, சமைக்கிறீங்கன்னு
2: வச்சுப்போம். ஓகே,
0: என்ன சமைப்பீங்க? நல்லா என்ன நீங்க சமைப்பீங்க?
2: சமையல் சொன்னா தக்காளி சாதம்.
0: தக்காளி சாதம்? ஓ, அந்த பாட்டுல வந்து தக்காளி சாதமா? சரி சரி, பரவாயில்ல. இப்ப நீங்க தக்காளி சாதம் செய்றீங்கன்னு வச்சுப்போம்.
2: ஓகே,
0: இப்ப செய்யும்போது நீங்க துணி ஒன்னு கையில புடிச்சுக்கிற துணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த துணியை பிடிக்காம திடீர்னு மறந்து போய் தக்காளி சோறு ஆசையில நீங்க அப்படியே டைரக்டா கையை வச்சு
2: போட்டீங்க.
0: கையை வச்சிருக்கீங்க. இப்ப கையை வச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க அதை அப்படியே சொல்லுங்க பாப்போம். சுடுவோம். என்ன
2: பண்ணுவீங்க?
0: கையை முதல்ல என்ன பண்ணுவீங்க, அங்கிருந்து எடுப்பீங்க
2: அதானே?
0: அந்த கையை எடுக்கிறது நாம் யோசித்து செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றேன், அதாவது சிந்திச்சு முடிவு பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா? சரிங்களா? அந்த டைம்ல உட்காந்து, ஆஹா, இந்த பாத்திரம் வந்து 30 டிகிரி ஹீட்ல இருக்கு, நம்ம பக்கத்துல வச்சிருக்கோமா தூரத்துல வச்சிருக்கோமா, கையை எடுக்கணுமா வேணாமா சிந்திச்சுட்டு
2: இருப்பீங்களா?
0: அப்புறம் எப்படி இப்ப யோசிக்காம டக்குன்னு சரி நீங்க?
2: அப்ப
0: இனிமே தக்காளி சோறு செஞ்சீங்கன்னா சிந்திச்சு

0: செயல்பட்டு தான் நீங்க கையெடுப்பீங்க அதானே? சரி பரவாயில்ல, என்ன காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? எடுக்கிறோம் சுடுது, ஓகே. அப்ப நம்ம கையை எடுக்க சொல்றது யாரு?
1: நம்ம
0: சிந்திக்கல அப்படின்னா எப்படி தன்னால கையை எடுக்கிறோம்? உள்ளிருக்கூடிய தசைகளை என்ன
1: பண்ணுவோம்?
0: போறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே சில நேரங்களில் தனக்குன்னு ஒரு மூளை வச்சிருக்கோம். அது மூளைக்கு போயிட்டு ஐயோ சுடுது கையெடுக்கணுன்றதுக்குள்ள நமக்கு பாதி சுட்டு வெந்து போயிடும். அப்ப நம்ம தண்டுவடம் அப்படிங்கிற ஒரு பகுதியும் நம்ம கிட்ட உள்ள இருக்குது. அது என்ன பண்ணுது, உடனே வந்து இந்த மாதிரி சுட்டுருச்சு அப்படின்னு நம்ம கை அப்படியே திடீர்னு எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு சுண்டு ஒரு விசையை கொடுக்குது. அதனால டக்குன்னு நம்ம என்ன பண்றோம்னா கையை இழுக்க அப்படியே டக்குன்னு கையை எடுத்துடுறோம். அதுதான் விஷயம், மூளைக்கு போய் சிந்திச்சுல நம்ம செயல்படுறது இல்லை. வலி மூளைக்கு போறது தண்டுபடும் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கைய பின்னாடி எடுக்க ஒரு ஆர்டர் போட்டுரும், தம்பி நீ தப்பான இடத்துல வச்சிருக்க டக்குன்னு எடுத்துரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்டர் போட்டுரும், நம்மளும் டக்குன்னு எடுத்துருவோம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அட்டகாசமான பாடல் வர காத்திருக்கிறது. பாடலுக்கு முன்பாக இன்னும் பல விஷயங்களும் காத்திருக்கிறது. நீங்கள் வந்து அழைக்கணும், நமக்கு வந்து பிடிச்சிருக்கு நிகழ்ச்சியெலாம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2959208533 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் இருக்கிறது 2838987171 அப்படிங்கிற இந்த எண்ணும் இருக்கிறது. நீங்கள் ரெண்டு நம்பர் எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3 FM.

0: அனிருத் ரவிச்சந்தர் குரலில் நான் முத்துக்குமார் வரியில் நிவாஸ் கே பிரசன்னாவினுடைய இசையில் அந்த அருமையான பாடல் சேதுபதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
2: சருக்கை சண்முகவள்ளி சிவாஜி சார்.
0: சண்முகவள்ளி சிவாஜி என்ன ஊரு, அது மட்டும் இன்னொருக்கா சொல்லுங்க.
2: சருக்கை
0: தஞ்சாவூர் மாவட்டம். ஓகே. சண்முகவள்ளி சிவாஜிங்கிறது யாரு, உங்க வீட்டுக்கார பேருங்களா?
2: வீட்டுக்கார பேர் சார்.
0: சூப்பர் சூப்பர். சண்முகவள்ளி சிவாஜி, நல்லா ஒரு கெத்தா இருக்குல்ல.
2: ஆமாங்க சார்.
0: சரி சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
2: சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது
0: சார். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. எளிமையா கடினமா எப்படி வேணும்? சரி, ரொம்ப இனிப்பான ஒரு விஷயத்தையே கொடுக்குறேன். ஜாலியா கேளுங்க. தேனீக்கள், தேனி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேனீக்கள் தங்களின் கூட்டை உருவாக்க பயன்படுத்தும் மெழுகு, அதாவது பீஸ் வாக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அது உடலின் எந்த பகுதியிலிருந்து சுரக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. நான்கு காரணம் சொல்றேன், எது மிகச்சரியா பொருந்ததுன்னு சொல்லுங்க. முதல் காரணம், தலையில் உள்ள உணர் கொம்புகளின் நுனிப்பகுதியிலிருந்து. இரண்டாவது காரணம், வயிற்று பகுதியில் உள்ள விசேஷ சுரப்பிகளிலிருந்து.

0: சரிங்க சார்.
1: மூன்றாவது காரணம், வாயில் உள்ள உமிழ்நீர் பைகளின் வழியிலிருந்து.
0: சரிங்க சார்.
1: நான்காவது காரணம், இறகுகளின் கீழ் உள்ள நுண் துளைகளிலிருந்து.
0: சரிங்க சார்.
1: எங்கிருந்து அந்த மெழுகு அது வந்து சுரக்கிறது சொல்லுங்க.
0: மூணாவது பாயிண்ட் சொன்னீங்களா சார்.
1: ஆஹா, வாயிலிருந்து உமிழ்நீர் பைகள் மூலமா.
0: ஆமாங்க சார்.
1: எப்படி, ஏதாவது கேள்விப்பட்டீங்களா சும்மா கெஸ்ஸிங்க?
0: இல்ல சார், படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதோட உமிழ்நீரை வச்சுதான் அது வந்து அதோட தேனை இதை உருவாக்குறது அப்படின்ட்டு.
1: அப்படி சொல்றீங்க. ஆனால் அது இல்லை. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இப்ப முயற்சி பண்ணுங்க. அதாவது தலையில இருக்கக்கூடிய உணர் கொம்புகள் அங்க இருந்தா, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய விசேஷ சுரப்பிகள் இருந்தா, அப்ப இப்பதான் உமிழ்நீர் சொல்லிட்டீங்க அது இல்லைன்னு சொல்லிட்டேன், இறகுகளின் கீழ் உள்ள நுண் துளைகள் இருந்தா, இது மூணுல எது சரி? தலையா, தலையா, வயிறா, இறகா? தலைன்றீங்க. அதுவும் இல்லை. இன்னும் ஒரு வாய்ப்பு, இதான் நிறைவான வாய்ப்பு. இதுல விட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க பாப்போம். சிறகுகள், சிறகுகள் இருந்து எப்படி பறந்துகிட்டு அப்புறம் பறக்கணும்ல?
0: ஆமா சார், வயிற்று பகுதியா தான் சார்.
1: அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கடிச்சிலங்க வந்துட்டீங்க. வயிறு தான். ஓகே, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய விசேஷ சுரப்பிகள் இருந்தது அது வந்து அப்படி அந்த மெழுக உற்பத்தி பண்ணுது. ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி. கடைசி வரைக்கும் போராடினீங்க, வாழ்த்துகள். நன்றி. அவ்வளோதான், இப்படி நீங்கள் முயற்சி மட்டும் எடுங்க, கூட நம்ம இந்த மாதிரி உதவி பண்ணுறது தயாராக இருக்கும். இப்போ இதில் என்னென்னா, வேலைக்கார தேனீக்கள் தான் இந்த வேலையை அதிகமாக பண்ணுது. வயிற்றுக்கு அடியில் இருக்கக்கூடிய ரொம்ப எட்டு விசேஷமான சுரப்பிகள் இதில் இருக்குது. அதில் சேனை அதாவது செரித்து மெழுகை சுரக்கின்றன. தேனை செரித்து மெழுகை சுரக்கின்றன. அதை தங்களுடைய வாயால மென்று தேன் கூட்டை கட்ட பயன்படுத்துகின்றன. எப்படிலாம் தேன் வந்து தேனீ வந்து தேன் கூட்டை கட்டுது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ஜினியரால் கூட டக்குன்னு பண்ண முடியாத ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் தேனீக்கள் பண்ணுது. அதுக்கிட்டிருந்து நிறைய கற்றுக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம். யார் எங்கிறது கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்க சார். நல்லா இருக்கும். அது என்ன சிரிப்பு, திருவிளையாடல படத்தை தெய்வீக சிரிப்பையான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. யார் பேர், ஊர் சொல்லுங்க முதல்ல.
2: இந்த மாலை நேரத்தில் தமிழ் எஃப்எம்க்கும் விவித் பாரதிக்கும் எங்கள் அன்புள்ள அறிவிப்பாளர்கள் அன்பு வணக்கம். கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
1: கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
2: ஆமா சார், ஆமா சார்.
1: சரி, ஓ சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
2: எனக்கா சார், நீதிபதி.
1: நீதிபதியா?
2: ஆமா.
1: தலைப்பு, தலைப்பு என்ன?
2: நல்ல மக்களுக்கு எல்லாம் ஒரு செல்வாக்கான ஒரு பயனுள்ளது தரணும்ல.
1: நம்ம கேம் ஷோ விளையாட்டு நிகழ்ச்சியில விளையாண்டுகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு வேணும்ன்றது சொல்லுங்க. படம் பேர் நான் சொல்லல. ஆறு தலைப்பு.
2: நல்ல மக்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்றோம்ல, நல்ல தீர்ப்பு. அந்த நீதிபதிங்க.
1: நீதிபதி? பரவாயில்ல, நீங்க வந்து வேற ஒரு அட்டகாசமான ஒரு வழியில போறீங்க. சூப்பர். நீதிபதி அப்படிங்கறத நீங்க எடுத்து பேசுறீங்க. சிறப்பு, சிறப்பு. நல்ல முயற்சி பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஓகே, பரவாயில்ல, நன்றி, நன்றி. அவர் வந்து கருத்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டார் போட்டிருக்கு. அது அடுத்து 5 மணிக்கு வரும். அதில் நீங்கள் கருத்து சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். இது விளையாட்டு நிகழ்ச்சி. நான் ஏதாவது கேள்வி கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஆசையாக இருக்குது, இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், ஜாலியாக ஒரு சவாலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து விளையாடலாம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒருவர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், வணக்கம் சுதார் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க, பேர், ஊர் சொல்லுங்க.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
1: பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
3: எஸ் சார்,
1: சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
3: இந்த வேற்றுமையை நாலு கொடுத்து அதுல ஒரு இது சொல்லுவாங்க. அந்த இது சார்.
1: சூப்பர். எளிமையா வேணுமா, கடினமா வேணுமா?
3: எளிமையா கொடுத்தா பதில் சொல்லலாம்.
1: ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். விவசாயம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
3: கேளுங்க சார்.
1: விவசாயம் சார்ந்து நான்கு வார்த்தைகள்ல முதல் வார்த்தை களை எடுப்பான், வீடர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரெண்டாவது வார்த்தை விதைக்கும் கருவி, சீட் ட்ரில் அப்படின்றாங்க. மூன்றாவது வார்த்தை களை கொல்லி, வி டிசைட் அப்படின்னு சொல்றாங்க, வி டிசைட். நான்காவது வார்த்தை கை அறிவால். இது நான்குல ஏதோ ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கு, என்ன வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம், முயற்சி பண்ணுங்க.
3: என்ன
1: ஒரு கருவி, விதைக்கக்கூடியது ஒரு கருவி, களை கொல்லி அப்படிங்கிறது என்ன?
3: அதான்

0: அது வந்து கையால தாங்க செய்யறாங்க.
1: அப்ப அது மிஷின்ன்றீங்களே, கல அது கையால நம்ம மிஷின்லயே பண்றோம். அதாவது மத்தது எல்லாமே ஒரு வேலைய பண்ணுது, களைக்குள்ளி ஒரு வேலைய பண்ணுது, என்ன பண்ணுது அப்படிங்கறது சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்னது இல்ல, களைக்குள்ளி தான் விடை.
0: ஆமா, களைக்குள்ளி தான் மருந்து, இது தலைய போக்குறதுக்காக களைக்குள்ளி
1: உபயோகம். மத்ததுல அப்ப என்ன பண்ணுது?
0: விவசாயிக்கு
1: களை எடுப்பான்ல, மனித உழைப்பால இல்ல.

0: பங்கு அது தெளிக்கிறது மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அதுதான் அந்த வேலையை பண்ணுது.
1: அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
0: ஆ அதுதான் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். எல்லாமே ஃபிசிக்கல் டூல்ஸ், நம்ம கையில் பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள். ஆனால் கள்ளிக்கொல்லிங்கிறது ஒரு மருந்து, நச்சு பொருள். ஓகேங்களா, அந்த ஆங்கிள் வச்சுருக்கேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி, அவ்வளோதான். அதாவது என்னென்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தோணும், அது வந்து ஒரு கெமிக்கல். மற்றதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில் நேரடியாக நம்ம பண்ணுறோம், அந்த கெமிக்கல் மூலமாக அந்த கலையை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வேலையை அது செய்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம், இணைப்பில் வந்துடுங்க பேசலாம். உங்கள் வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும், வாங்க. இணைப்பில் வந்துடுறீங்க. ஓகே, ரேடியோ ஒலியே கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம எக்கோவை தான் கேட்டுட்டு இருக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், பேர். ஊர்
2: கும்பகோணம், இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன்.
2: ஆமாம் சார்,
0: சொல்லுங்கள், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: நல்லா இருக்கீங்க சார்,
0: அருமையாக இருக்கிறோம், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறோம். என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து சரியான விடையை தேர்ந்தெடு.
0: சரியான விடையை தேர்ந்தெடு,
2: அதை கேளுங்க சார்.
0: கேட்கறேன், எளிமையா வேணுமா கடினமா வேணுமா அதை சொல்லுங்க.
2: எனக்கு வந்து இந்த தடவை கடுமையான
0: கடுமையா, எல்லாரும் கடுமையை நோக்கி போறீங்கன்னு நினைக்கிறேன்.
2: இல்ல இல்ல சார், அதுக்கு இல்ல, ஒரு தடவை எளிமையா கேக்குறானா, இன்னைக்கு ஒரு நம்பிக்கை தான்.
0: ஓகே, மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுமே அப்படின்றீங்க, நல்லது. அந்த நம்பிக்கையை முதல்ல நான் பாராட்டுறேன். சரி, முதல்ல பத்தி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? முதல்ல முதலைய பத்தி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓகே, முதல்ல வந்து என்ன பண்ணுமா, தன்னுடைய இறை அது சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிப்பதற்காக கற்களை விழுங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். முதலைகள் தங்களின் இறை செரிப்பதற்காக கற்களை விழுங்கக்கூடிய பழக்கத்தின் மற்றும் ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் என்ன? அது கல்ல முழுங்குது செரிக்கிறதுக்கு அப்படின்றது காரணம் நான் சொல்றேன். அது ஏன் அப்படிங்கிறது நான்கு காரணங்கள் இருக்கு, அதை நீங்க சொல்லுங்க. ஏன் அது வந்து இறையை செரிக்கிறது கல்ல முழுங்குதுன்றதுக்கு முதல் காரணம், வயிற்று அமிலத்தின் வீரியத்தை குறைக்க, தண்ணீருக்குள் நிலைப்புத்தன்மையுடன் மூழ்கி இருக்க, இது ரெண்டாவது. மூன்றாவது, பற்களின் கூர்மையை சீராக பராமரிக்க. நான்காவது, உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுறதுக்கு. எதனால வந்து இது வந்து கல்ல வந்து முழுங்குது? அது வந்து பெரும்பாலும் இறையை செரிக்கிறதுக்காக விழுங்குது அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க. இருந்தாலும் இந்த நான்கு காரணங்களை எது மிக சரியா பொருந்தது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. வயிற்றினுடைய அமிலத்தினுடைய வீரியத்தை குறைக்க, அது குறைச்சு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி செரிக்கும்?
2: ஆஹா, தப்பாயிச்சா?
0: தப்பாலாம் ஆகல, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். அடுத்து வாங்க. அது இல்ல, அடுத்து
2: அது இல்ல. வேற என்ன? மூணுல
0: தண்ணீருக்குள்ள நிலைப்பு தன்மையுடன் மூழ்கி இருக்க, ரெண்டு. மூணு வந்து பற்களின் கூர்மையை சீராக பராமரிக்க, மூணு. நாலு வந்து உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு.
2: மூணு சார்,
0: மூணு.
2: பல்லு
0: என்ன பண்ணுவோம், பல்லு எடுத்து அரை மாதிரி வச்சு தேய் தேய் தேய்ச்சிரும் அப்படின்றீங்களா? அதை போட்டு நல்லா தேய்ச்சி கூற வச்சுட்டா தான் சாப்பிட முடியும். அப்படி வரீங்க?
2: ஆமா சார், நானும் கெட் பண்ணி நான் யோசனை பண்ணி சொல்றேன்.
0: இப்படியே போனாலும் பந்தினருக்கு சமய கட்டு வந்துடும் அந்த மாதிரி. பரவாயில்ல, நல்ல முயற்சி. அதுவும் இல்லை, இன்னும் ரெண்டே ரெண்டு. எதுன்னு சொல்லுங்க. தண்ணிக்குள்ள நிலைப்பு தன்மையோட மூழ்கி இருக்கிறதுக்கு, இன்னொன்னு உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு, ரெண்டுல எது? வெப்பநிலை கல்லுக்கு வெப்பநிலைக்கு என்ன சம்பந்தம்? இந்த சாக்கு உள்ள கல்ல கட்டி போடுவோம்னு ஊருக்குள்ள விளையாட்ட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி தண்ணிக்குள்ள முங்கியே இருக்கிறதுக்கு, அதுக்காக அது வந்து அந்த கல்லை வந்து சாப்பிடுது. அதுவும் தவறு, தண்ணீருக்குள் நிலைப்பு தன்மையுடன் மூழ்கி இருக்கிறதுக்காக அது வந்து கற்களையும் சேர்த்து விழுங்குகிறது, கூடவே இறையை வந்து செரிக்கிறதுக்கும் அது விழுங்குது. சிறப்பு, நல்ல முயற்சி பண்ணீங்க, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் நம்ம சுத்தி சுத்தி விட்டோம்னா ஈஸி கடுமையாயிரும், கடுமை ஈஸி ஆயிரும். பரவாயில்ல, முயற்சி எடுத்தோம்ல, அதுதான் முக்கியமானது. வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி,
0: அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலைகள் விழுங்கக்கூடிய கற்கள் இறைப்பையில் தங்கி உணவை அரைக்கிறதுக்கு உதவுவது முக்கியமாக. அதாவது அது வந்து எல்லாத்தையும் அது உடம்புல வந்து செரிச்சிருமா அப்படின்னா செரிக்காது. அப்படியே முழுங்கக்குள்ளே எப்படி செரிக்கும்? நம்ம ஏதாவது பல்லில் வச்சு கடிச்சு கடிச்சு தின்னோம்னா உள்ளுக்குள்ளே போய் செரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே முழுங்கினா எப்படி செரிக்கும்? அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி கற்களை உள்ளே விழுங்கிடும். கற்களை

0: விழுங்கிறது மூலமாக அது உடம்புக்குள்ளே வயிற்றில் வந்து கற்கள் அப்படி இப்படி அசைக்கும். வயிறு அசைக்கும் போது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லும் அசையும். கல் அசையும் போது அந்த கல்லுக்கு இடையில் மாட்டிக்கக்கூடிய எலும்புகள் இன்னும் ரொம்ப கடினமான உடற்பாகங்கள் எல்லாமே அதுக்குள்ளே நொறுங்கி போயிடும். இதுதான் அந்த முதலை வந்து கல்லை விழுங்குவதற்கான முக்கியமான ஒரு காரணம். முக்கியமாக தண்ணிக்குள்ளே நிலைப்புத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் உடல் எடையை அதிகரித்து தண்ணிக்குள்ளே ஒரு சீரான மிதப்பு விசையை வச்சுக்கிட்டு தண்ணியில் வந்து தட்டையாக அது வந்து படுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அது மூழ்கி போகிறதுக்கு அதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்திருக்கிறது. அடுத்து ஒரு பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து விளையாடலாம். பாடலுக்கு முன்பாக
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3 FM.

0: அஷ்யோ நிறுத்து நிறுத்து, என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சுட்டீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதாப்பா.
0: என்னது தப்பாட்டமா? பயாங்க, இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

போவ? ஏன் சவ்வா இழுக்கிற? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: மதிச்சயம் பாலா குரலில் அவங்க வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த டகசமான பாடல் தர்மதுரை, விஜய் சேதுபதி நடித்து 2016 வெளிவந்த தர்மதுரை படத்துக்காக கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM. இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீடைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள் 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
2: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி எளிய கணக்கு வேண்டும்.
2: திருத்தணி தமிழேந்தி எளிய கணக்கு வேண்டும், சூப்பர். உங்களுக்காகவே ஒரு கணக்கு வச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க.
3: புரியல,
2: இன்டர்நெட் சர்வீஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நீங்க நடத்துறீங்க. ஒரு மாதத்துல 400 புதிய இணைப்புகளை நீங்க வழங்குறீங்க. ஒரு இணைப்புக்கான மாதாந்திர கட்டணம் ₹700. ஒரு வாடிக்கையாளருக்கு நிறுவனத்துக்கு ஆகக்கூடிய பராமரிப்பு அப்புறம் தரவு செலவு அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு
3: ₹200
2: செலவாகுது. இப்ப நிறுவனத்தினுடைய அலுவலக செலவுகள்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து மாசத்துக்கு ₹50,000 ஆகுது. முதல்ல வந்து ஒரு ஆள் கிட்ட நம்ம 400 கனெக்ஷன் மொத்தமா கொடுக்குறோம், அதுல ஒரு ஆள்கிட்ட ₹700 கலெக்ட் பண்றோம். அதுல ஒரு வாடிக்கையாளருக்கு நிறுவனத்துக்கு ஆகக்கூடிய பராமரிப்பு செலவு ஒரு வாடிக்கையாளருக்கே நமக்கு ₹200 செலவாகுது. அப்படி இப்படி
3: ₹200.
2: அப்புறம் நிறுவனத்தினுடைய அலுவலக செலவு அப்படின்னு இருக்குல்ல, மாசத்துக்கு ஒரு ₹50,000 ஆகுது. இப்ப மாசத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த நிகர லாபம் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சூப்பர் அட்டகாசம்.
3: 500 × 500 = 2,00,000.
2: 1,50,000 ஆகுது.
3: ஆமா,
2: அதான் இப்ப நமக்கு

0: ஒரு மாசம் கிடைக்கக்கூடிய லாபமா?
1: ஆமா, 1,00,000 லாபம்.
0: இப்போ எப்படி இருக்கு? சூப்பர், கரெக்டாக சொல்றீங்க. என்ன பண்ணீங்கன்னு அப்படி டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: நானும் ஒரு கனெக்ஷன் கூட வரேன் அல்லவா, ஒரு ஆளுக்கு வந்து 700, அதுல வந்து 200 வந்து செலவாகுது பராமரிப்பு செலவு. அது வந்து 400 போட்டா 2,00,000 ஆகுது. வாடகை வந்து 50,000 ஆகுது செலவாயிட்டு.
0: சரி,
1: 2,50,000 போயிட்டான், செக் போயிடுச்சுனாக்கா 1,50,000.
0: 1,50,000, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா?
1: ஈஸி தான்.
0: போங்க, வெடி வெடிச்சு கொண்டாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, உண்மையிலேயே ஈஸி தான். இப்படி தான் இருக்கும், எப்படியும் இருக்கும், எப்படியும் இருக்கும். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க, பேர் ஊர் சொல்லுங்கள்.
2: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: மணக்குடி ராஜேந்திரன், சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு வேணும்?
2: எனக்கு சரியா தவறா?
0: சரியா தவறா, எளிமையா கடினமாங்கிறது நானே சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கான கேள்வி, கடைகளில் கூடிய சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட்டு அதுல தயோபிரமைன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கான். அது மனிதர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தாலுமே கூட நாய் பூனை இவைகளுக்கு நஞ்சாக மாறுகிறது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா? மனிதர்களுக்கு புத்துணர்ச்சியை தருது, ஆனா விலங்கினங்களுக்கு, நான் சொல்லக்கூடிய நாய் பூனைக்கு அது நஞ்சு அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
0: தவறுன்றீங்களா? தவறு சரியாகிவிட்டது. சரி என்பது சரியாகிவிட்டது. வாழ்த்துக்கள் சார். கொக்கோ விதைகள்ல இருக்கக்கூடிய தயோபிரமைன் அப்படிங்கிறது மனுஷனுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தாலுமே கூட விலங்கினங்களுக்கு நஞ்சுதான், செரிக்கவே முடியாது. அதனால சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா விலங்கினங்கள் சந்தோஷமா இருக்குமானா? இருக்காது. அதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே, இதுவரை நாம் இணைந்து நிறைய விஷயங்களை கேட்டு விளையாண்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். வாய்ப்பு கிடைக்காதவங்க இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து வாய்ப்புகளை நீங்களாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு நான் கிளம்பிக்கிறேன். அடுத்து ஆர்ஜி கனிமொழி பூந்தண்டங்களில் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து கலக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போது நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி.

வணக்கம் நேயர்களே. நேரம் 5:35. இது பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்று பூக்கள் பூக்கும் தருணம் என்கிற தலைப்பில் வந்து நம்ம நேயர்களோடு உரையாடப் போகிறோம். மலர்களோட மனத்தோடும் மெல்லிய தென்றலின் ஸ்பரிசத்தோடும் உங்கள் மனதை கொஞ்சம் வருடி செல்ல வந்திருக்கின்றது இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சி. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே கனிமொழி. நேர்களே, பூக்கள் என்றாலே நம்முடைய மனதிற்குள் ஏதோ ஒரு மகிழ்ச்சி பூத்து விடுகிறது இல்லையா? ரோஜாவை பார்க்கும்போது நமக்கு காதல் என்பது நினைவுக்கு வருகிறது. மல்லிகையை பார்க்கும்போது அம்மாவுடைய கூந்தல் நினைவுக்கு வருகிறது. செவ்வந்தி மலரை பார்க்கும்போது கோயிலின் வாசல் நினைவுக்கு வருகிறது. தாமரை மலரை

பார்க்கும்போது குளத்தில் மிதக்கும் அழகிய மலரும் அதன் இதழ்களில் படிர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகளும் நினைவுக்கு வருகின்றன. பூக்கள் வெறும் அழகுக்காக மட்டுமா பூத்திருக்கின்றன? இல்லை இல்லை, அவை நம்முடைய நினைவுகளிலும் எப்பொழுதும் பூத்திருக்கின்றன. அத்தகைய அழகான பூக்கள் குறித்த உங்களுடைய அழகான பதிவுகளை எங்களோடு பகிருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க 044-295-2853 மற்றும் ஒரு எண் 044-28-3898-71 இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: தென்றல் பூக்கும் தருணம் என்ற தலைப்பில் வந்து பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. உங்களுக்கு பிடித்தமான பூ அது, அல்லது பூக்கள் குறித்த அழகான நினைவுகளை எங்களோடு பகிருங்கள். 0449-295-2853 மற்றும் ஒரு எண் 0444-28-38-987-1. ரொம்ப அழகான தலைப்பில் இணைந்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக இணையக்கூடிய நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பேப்பர்மானூர் சரவணா கமலேஷ்.
0: சரவணா கமலேஷ் சார், சொல்லுங்க.
1: செந்தாமரை மலர் போல இருக்குமா ஆசைப்படுறேன், ஏந்திரீங்களா? செந்தாமரை திருக்கரங்களில் இருக்குமா, அது போல இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்.
0: செந்தாமரை இறைவனுடைய கரங்கள்ல இருக்கு, அதனால அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
1: திருக்கரங்கள்ல இருக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் வணக்கம். குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதி.
0: சரஸ்வதி அம்மா சொல்லுங்க.
2: செண்பக பூங்க, செண்பக பூவோட வாசனை அந்த அளவுக்கு இருக்கும், அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது.
0: செண்பகப்பூ மாதிரி ரொம்ப வாசனையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
2: ஆமா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப அருமை, நன்றி நன்றி.
2: ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டத்திலிருந்து உங்களிலிருந்து ராமானுஜம் மேடம்.
0: ராமானுஜம் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
3: மணக்கிற மாதிரி நினைக்கிறேன் மேடம்.
0: எது மாதிரி?
3: அரும்பு. அரும்பு பூ.
0: அரும்பு பூ மாதிரி மணக்கணுமா உங்களுக்கு?
3: கண்டிப்பா
0: மணக்கும். நன்றி சார், நன்றி
3: நன்றிங்க மேடம்.
0: வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
4: இது ஜாதி மல்லினா ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஜாதி மல்லி ரொம்ப பிடிக்குங்களா? அழகா நம்முடைய நேயர்கள்லாம் வந்து பூக்கள் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவுகளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேயர்கள்லாம் முகநூல்லையும் உங்களுடைய பதிவுகளை போடலாம். உங்களுக்கு பிடித்த பூ அல்லது பூக்களோடு தொடர்புடைய திரைப்பாடல்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கூட நீங்க முகநூல்ல பதிவுகளா போடலாம். அதையும் நான் வந்து இதுல வந்து சொல்றேன். சரியா, நேரம் 5:12 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.

0: உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல் சங்கர் மகாதேவன் பாடியது, கவிஞர் நா முத்துக்குமார் எழுதியது, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நேரம் 5:16:50. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம், உடையார்பாளையம் அஜீம்.
0: உடையார்பாளையம் அஜீம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பூக்கள் பிடிக்கும்?
2: ஏதாவது நாகலிங்க பூன்னு சொல்லி தர்மபுர மடத்து ஆதீன திருமடத்துல இருக்கு மேடம். அங்க வந்து அந்த அந்த பூ பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து லிங்கம் இருக்கும், லிங்க வடிவில் இருக்கும், அதனுடைய இதழ்கள் இருக்கு பாருங்க, அது நாகம் வந்து படம் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து லிங்கத்தை வந்து இது பண்ற மாதிரி, பூஜை பண்ற மாதிரியே இருக்கும் பாக்க போனீங்கன்னா.

0: அந்த மாதிரி ஒரு அபூர்வமான அந்த பூவை நான் பாத்திருக்கிறேன். பூக்களை பத்தி சொல்லணும்னா, பிறப்புக்கு தொட்டிலில் நீ, மணமகன் மணமகள் இணைப்பில் கட்டிலில் நீ, வழிபாட்டிலும் நீ, இறப்பின் இறுதி அஞ்சலியிலும் நீ,
1: எல்லா இடத்திலயும் நீதான்.
0: சடங்கு சம்பிரதாயங்களில் நீ, நீ மகுடம் சூடாத இடம் உண்டோ.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகான ஒரு தொகுப்பாக சொல்லியிருந்தார். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. உங்கள் விவித் பாரதியின் 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பூந்தங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம். என்ன மாதிரியான பூ பிடிக்கும், எதனால பிடிக்கும்? இருவாச்சி பூ. இருவாச்சி பூவா?
2: ஆமா, இன்னைக்கு 6 மணிக்கு அந்த பூ வச்சு காலை 6 மணி இருக்கும். ஆனா 5 அடுக்கு அப்படி அடுக்கடுக்கா இருக்கும். வச்சா சுற்றி பூ அருமையா இருக்கும்.
1: ஓ, தலையில வைப்பாங்களா அது? மகிழ்ச்சிமா, நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோயம்பிலிருந்து பார்த்திபன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பூக்கள் பிடிக்கும்?
3: பெருமாள் பெருமாள் பூஜைக்கு இந்த மாசம் வந்து துளசி பூ போடுவாங்கல்ல மேடம், அது விசேஷம். திருப்பதியிலயும் சரி இங்கேயும் சரி நம்ம வீட்லயும் அந்த பூஜை பண்ணுவோம் வாரத்துல சனிக்கிழமை. அப்புறம் வந்து விநாயகருக்கு வந்து அரளி பூ போடுவாங்கல்ல மேடம்,
1: ஆமா
3: அதுவும் ஃபேமஸ்.
1: ஆமா ஆமா ஆமா,
3: இது மாதிரி ரெண்டு இருக்கு. அப்புறம் வந்து ரோசா பூ காதலர்கள் கேட்பாங்க, அந்த மாதிரி பூ வைக்கலாம். மல்லிகை பூ வந்து பெண்களுக்கு முக்கியமான பூ மேடம்.
1: மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.
1: பூக்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்ம பிறந்தது முதல் நம்ம வந்து இறக்கக்கூடிய அந்த தருவாய் வரைக்குமே வந்து பூக்களுடைய அந்த பங்கீடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குழந்தைகளுடைய பேச்சுக்கு, சிரிப்புக்கு, அவங்களுடைய மென்மைக்கு, நம்மளுடைய பெண்களுடைய அழகுக்கு அப்படின்ட்டு அந்த பூக்களை பற்றி யாரும் பேசாமல் இருக்கவும் முடியாது, நினைக்காமல் இருக்கவும் முடியாது. பெரும் பாதி நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூக்கள் வந்து அதிகமான பங்கெடுப்பு எடுத்துக்குது அப்படின்னே சொல்லலாம். அழகாக நம்முடைய நேயர்கள்லாம் அவங்களுடைய அந்த கருத்துக்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க, இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 5:20.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேரம் 5:27 பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்கள்லாம் வந்து பூக்கள் பற்றின அழகான அவங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டுருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா, குறிப்பாக புதிய நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். நேர்களே, என்றும் புதுமை படைக்கக்கூடிய நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த செய்தியை உங்களோடு

0: பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் புதிய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம வந்து அனுபவிப்போம் நேயர்களே. நான் சொல்கிறேன் இந்த நம்பர் 0449-2952-5203 மற்றும் ஒரு எண் 0444-2839-8711. இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம், நான் பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: பன்னத்தூர் நாகராஜன்.
0: நாகராஜன் சார், சொல்லுங்க.
1: என்னுடைய தொடர்பு தெளிவா இருக்கா மேடம்?
0: தொடர்பு உங்களோட தொடர்பு தெளிவா இருக்கு, நீங்க பேசுங்க. நல்லாவே கேக்குது.
1: சரிமா, அதாவது பூக்களை பத்தி கேட்டிருக்கீங்க. அதாவது மாதம் மாறி பூத்தாலும் மங்கையர மகிழ்விக்கக்கூடிய டிசம்பர் பூக்கள் ரொம்ப
0: சிறப்பானது. ஆமா ஆமா ஆமா.
1: அதே மாதிரிமா எங்க ஊர் குளத்துல எல்லாம் வெங்காய தாமரை இருக்கும், ஆனா அது பயன்பாட்டுக்கு வராது, ஆனா அது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு ரம்யமா இருக்கும் கால நேரத்துல.
0: வெங்காய தாமரையா? வெங்காய தாமரை
1: குளத்துல இருக்கும்ல,
0: அது அந்த வெங்காயத்துடைய அந்த நேரத்திலேயே இருக்கும் இல்லையா? அது
1: அடுக்குமல்லி
0: மாதிரி. இது கொடமல்லிங்களா?
1: அடுக்குமல்லி
0: தான்
1: சொல்லுவாங்க.
0: மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார். வணக்கங்க மேடம், நான் ஆறுமுகம் பேசுறேன் மேடம்.
0: ஆறுமுகம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் கடலக்கரையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: திருப்பத்தூரா?
2: ஆ, திருப்பத்தூருங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரியான பூ பிடிக்கும், எதனால பிடிக்கும்?
2: எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும் மேடம். மல்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: மல்லி
2: தான் போட்டுவேன்.
0: சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி.
2: ஓகே மேடம்.
0: நிறைய பேர் வந்து இந்த பூக்கள் பிடிக்கும், அந்த பூ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி முகநூலையும் பதிவில் போட்டிருக்காங்க. நேர்கள்கிட்ட பேசிட்டு நம்ம முகநூல் பதிவுகளையும் படிக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேம்மா.
0: கவி சுந்தரமூர்த்தி சார், மாலை வணக்கம் சார், சொல்லுங்க.
3: மாலை வணக்கம். ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் பேசுறேன்மா, தினம் பேசுறது கிடையாது, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் நான் பேசுவேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் பேசுறேன்.
0: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி.
3: ஆமா ஆமா ஆமா. எனக்கு பிடிச்ச பூ வந்து பவள மல்லிகை.
0: பவள மல்லிகை பிடிக்கும்.
3: பவள மல்லிகைன்னு ஒரு இருக்கு வந்தது, ஊர்ல ரெண்டு மரம் இருக்கு வந்தது. அதெல்லாம் காலையில எழுந்தோடனே போட்டி போட்டு அந்த பூ பறிப்பாங்க வந்து. நாங்க அந்த கலர் பாத்தீங்கன்னா அந்த இதழ் வந்து வெள்ளையா இருக்கும், பாம்பு பாத்தீங்கன்னா சிகப்பா இருக்கும். அத வந்து மாலையா அணிவிச்சு கடவுளுக்கு எல்லாம் நாங்க வந்து படத்துக்கு எல்லாம் நாங்க போட்டு இருப்போம். அப்ப நான் நினைக்கிறது வந்து இந்த வெள்ளை நிறம் வந்து வெண்மையான மனத்துக்கும் இந்த சிகப்பு காம்பு இருக்கு இல்லையா,
0: ஜாதத்துக்கும்
3: ஒப்பாக இருக்கும்னு நினைக்கிறது. மனிதன் இப்படிதான் வாழணும்னு சொல்றதுக்காக ஆண்டவன் கொடுத்த இது மலரோ என்னவன்னு சொல்லிட்டு என்னுடைய கவிதை நான் எழுதிருப்பேன்.
0: ஓ, மகிழ்ச்சி, சிறப்பா சொல்றீங்க. பவள மல்லிகை நீங்க சொல்லும் போது எங்களுக்கும் வந்து அது வந்து பயன்படுத்தணும்ன்ற மாதிரி ஆர்வம் இருக்கு. மகிழ்ச்சி சார்,
3: பாருங்க அந்த வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி. அழகா நேயர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நேரம் 5:31. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
5: உங்கள் விவித் பாரதியின் 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: லிட்டில் ஜான் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. கிளின்டன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, பிரவீன் மணி இசையில் வருகிறது. இந்த பாடலை கேட்டுவிட்டு நம்ம நேயர்களோடு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேர்களே, பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பூக்கள் பூக்கள் பூக்கள் பூக்கும் தருணம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம நேர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். பூக்களை வந்து நம்ம உற்று பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து அழகான ஒரு மலராக மலர்கிறது. அந்த மலர் தன்னுடைய அழகை எப்பொழுதும் யாருடனும் ஒப்பிட்டு கொள்வதே இல்லை. ரோஜா மல்லிகையோடு போட்டி போடுவதில்லை, மல்லிகை தாமரையோடு பொறாமைப்படுவதில்லை. ஒவ்வொரு பூக்களும் தனக்கே உரிய ஒரு அழகோடு பூத்து குலுங்குகின்றன. மனிதர்களாகிய நாமும் அப்படித்தானே இருக்க வேண்டும். அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு கொள்வதற்கு பதிலாக நமக்குள் இருக்கின்ற திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். பூக்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அழகான பூக்களோடு அழகிய நினைவுகளையும் நம்முடைய நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாம் நேர்களோடு பேசுவோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
0: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: கோபால் சார் சொல்லுங்க.
0: எனக்கு ரோஸ் பிடிக்குமா?
1: உங்களுக்கு ரோஸ் பிடிக்கும், எதனால பிடிக்கும்?
0: அந்த ரோஸ் கூட சாப்பிடலாம்.
1: ரோஸ் சாப்பிடலாம். ம்,
0: வெள்ளை ரோஜா. இது வெள்ளை ரோஜா, ரோஸ் கலர் ரோஜா. அது வந்து இந்த பன்னீர் ரோஜான்னு வாங்க.
1: ஆமா.
0: அதே மாதிரி வந்து இது குல்கந்தல் போடுவாங்கம்மா, ரோஸை குல்கந்தன்னு ஒன்று வருது.
1: ஆமா ஆமா ஆமா, குல்கந்து போடுவாங்க,
0: அதில் ரோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ ஜாஸ்தி விளையுதுமா.
1: எங்கள்
0: பகுதி ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ, அதே மாதிரி இந்த பட்டன் ரோஸ்ன்னு வாங்க கேள்விப்பட்டது.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: அது நிறைய விளைச்சல் எங்க பகுதியில.
1: ஓ, மகிழ்ச்சி சார்.
0: மார்க்கெட்டே மார்க்கெட்டே எங்க பகுதியில ஒசூர்ல மார்க்கெட் அதாம்மா.
1: பூக்கள் சந்தையே இருக்கு.
0: ஆமாமா.
1: சரிங்க சார், மகிழ்ச்சி. நன்றி நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி சார். வணக்கம். ஆ வணக்கம். சவுண்ட் குறைச்சுக்கோங்க, ரேடியோ சவுண்ட் குறைச்சுக்கோங்க.
2: திருப்பத்தூர் மாவட்டம் சுப்பிரமணியன்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் சுப்பிரமணியன் சார் சொல்லுங்க.
2: ஆ
1: சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய பூக்கள் இருக்கே. சாமிக்கு உகந்தது அதனால. மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி
2: நன்றி.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
1: சார் சொல்லுங்க சார்.
3: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் பேரு.
1: ம், ராஜசேகர் சார் சொல்லுங்க, என்ன பூக்கள் பிடிக்கும்?
3: தாமரை பூ மேடம், இருக்கட்டிலேயே ரொம்ப பிடிச்சமான பூ எனக்கு தாமரை பூ தான் மேடம்.
1: தாமரை பூ தான் பிடிக்குமா? உங்க ஊர்ல நிறைய தாமரை பூக்கள் இருக்கா?
3: ஒரு காலத்துல இருந்தது, இப்ப எல்லாமே குளம்லாம் இதுவா இருக்கு.
1: வயசானவங்க
3: அதுக்கோசம் வாக்கிங் போறதுக்கு நல்லா கட்டி விட்டுருக்காங்க. அந்த குளத்துல மட்டும் அந்த தண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி இன்னும் ரெடி பண்ணல. அது பண்ணாங்க, இன்னும் நல்லா இருக்கும்.
1: அழகா இருக்கும்.
3: சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அது மாதிரி அது கவர்மெண்ட் இது.
1: மகிழ்ச்சி, தாமரை தான் நீங்க பிடிக்கும்னு சொல்லிட்டீங்களே.
3: தாமரை பூவுல என்னன்னா, நம்ம தெய்வங்கள் பாத்தீங்களா?
1: ஆமா,
3: அந்த தெய்வங்கள் வந்து தாமரை மேலதான் அமர்ந்திருக்கும், தாமரை மேலதான் நிற்பாங்க.
1: அதுக்கு ஒரு தெய்வீக குணமே இருக்குன்னு சொல்லலாம். தாமரை பூ.
3: ஆமா, அதுல வந்து அந்த தாமரை பூ வந்து அவ்வளவு சிறந்தது. இந்த பழவந்தாங்கல்ல ராஜராஜேஸ்வரி கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க வந்து நான் பௌர்ணமி பௌர்ணமிக்கு தாமரை பூ மட்டும் தான் மேடம் வாங்கி போய்
1: கொடுப்பேன்.
3: அது ஒரு காலத்துல ஞாபகப்படுத்திக்க, நன்றி. அதே மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு, தாமரை கண்ணங்கள் தேர்மான சின்னங்கள், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: சரிங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ரொம்ப அழகாக நேர்கள்லாம் பூக்களை பற்றின அவங்களுடைய கருத்துக்களை அழகாக பகிர்றாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அழகான பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 5:55 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேர்கள் வந்து முகநூலில் வந்து அவங்களுடைய பதிவுகளை போட்டிருக்காங்க. எந்த மாதிரியான பூக்கள் பிடிக்கும், எதனால் பிடிக்கும் அப்படிங்கிற பதிவுகளை முகநூலில் போட்டிருக்காங்க. தேவராஜன் அம்பலம் நிறைய பூக்களுடைய போஸ்டர்ஸ்லாம் போட்டிருக்காரு. யாருக்காவது இந்த பூவினுடைய பெயர் தெரியுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. தெரிஞ்சவங்க பதிவுகளை போடுங்க. புலுவபாளையத்துலேருந்து ஆனந்த முருகன் அவர் வந்து பன்னீர் ரோஜா மல்லிகை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. கலீல் அகமது அவர் வந்து ரோசாப்பூ தான் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அன்பு ராணி ரோஜா தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேவராஜன் அம்பலத்திலேருந்து அவர் வந்து அவரும் வந்து ஜாஸ்மின் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காரு. புஷ்பவள்ளி அவங்க என்ன போட்டிருக்காங்க, பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வருண் சிவா அவங்க வந்து வெள்ளை கலரில் அழகாக இருக்கக்கூடிய அந்த செண்டுமல்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. மாதவரம் வீரராகவன் முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும், மல்லிகை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா பூக்களையும் சேர்த்து ஒரு கவிதை அழகாக போட்டிருக்காரு. மேலப்பேடு தயாளன் இனிய மாலை வணக்கம் பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மல்லிகை பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. பன்னீர்செல்வம் ரோஜாப்பூ பிடிக்கும்னு போட்டிருக்காரு. அருள்குமரன் சந்தனமாரி அப்படின்ட்டு ஒரு பூ சந்தன மல்லிகையை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆண்டி மடம் கார்த்திகேயன் ரோஜாப்பூ பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. கோபால் அவர் வந்து நேசிக்கு வாழ்த்துக்கள், ரோஜாப்பூ பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. வாழை சுந்தர் திருவண்ணாமலையிலேருந்து மல்லிப்பூ பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அரியலூர் மாவட்டம் தத்தனூர் சமத்துவபுரத்துலேருந்து வைமுதா, கவிஞர் வைமுதா அவங்க வந்து வாடாமல்லி பிடிக்கும், வாடாமல்லியாக வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாகலிங்க பூ பிடிக்கும் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் செவ்வந்தி பூ அப்படின்ட்டு செவ்வந்தி பூவை பிடித்த பாடலும் அது அப்படின்னு அழகாக போட்டிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா ரோஜா பூ பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் நிறைய நேர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்த பூக்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. நேர்கள் எல்லாருமே அழகான பதிவுகளை போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்த நேர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் முயற்சி செய்த நேர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள். இது விவத்பாரதியின் தமிழ் பண்பலை. தொடர்ந்து அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நம்முடைய பூந்தென்றல் நிகழ்ச்சி. பூக்களை போல் அழகாக மனம் வீசுவோம், பூக்களைப் போலவே நம்ம வந்து வாழ கற்றுக்கொள்வோம். நேர்களே, பூக்கள் பூக்கும் தருணம் அப்படிங்கிற பூந்தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை மாலை 6:42 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

0: கந்தம் ததிதம்.
1: கே ஜே யேசுதாஸ் குரலில் கண்ணதாசனின் வரியில் வி தட்சிணாமூர்த்தியின் இசையில் ஒலித்தது பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக. இணைந்திருக்கிறோம் பக்திமாலை நிகழ்ச்சியில். அடுத்து தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: மதுரை சோமு குரலில் கண்ணதாசன் வரியில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் ஒலித்தது தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 12 நிமிடம் 12 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில், டி எம் சவுந்தரராஜன் இசையில் ஒலித்தது பாடல் தெய்வமகன் திரைப்படத்திற்காக.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி 16:56 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்து இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

பி சுஷீலா குரலில் ஒலித்தது பாடல் இளையராஜாவின் இசையில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் அடுத்து அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

எம் சவுந்தரராஜன், பி மாதுரி குழுவினர் குரல்கள், ஐயாசாமியின் வரியில், ஜி தேவராஜனின் இசையில் ஒலித்தது பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக. நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டு 6:25:43 நொடிக்கு நிறைவு பாடலாக ஒலிக்கிறது தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அகுரியம் ஹனிஃபா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வானொலியின் செய்திப்பிரிவு வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். ஆயுஷ் துறை சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் 43% மகளிர் என்று அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர் மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர் அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார்.

0: காரணமாக தாவேக அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் மதுபோதையில் பொதுமக்களை அச்சுறுத்தியவரை பிடிக்கச் சென்ற காவல்துறை ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையே இந்த சம்பவம் எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அமைதிக்கான நொபெல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நொபெல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதில் முதலமைச்சர் திரு விஜய் தனி கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் அமைந்துள்ள கல்வி நிறுவனத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் இந்த முகாமில் பங்கேற்குமாறும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகம் வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை வண்டாரப்பேட்டை பாரதியார் கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள அம்மா மருந்தகத்தில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சலக வார விழா இன்று நடைபெற்றது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணலை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் பள்ளங்களை சீரமைக்கும் பணிகள் 21 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு

0: காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் வாங் போ வீயை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷா குப்தாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ராஞ்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி பஞ்சாபில் வரும் 27 தொடங்கி நவம்பர் மாதம் 5 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கர் வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நொபெல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த வேளை 6:40 17 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: என் விருப்பம்.
1: இந்த மணித்துளியிலிருந்து 7 வரை என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். பாடல்கள் ஒரு மாதிரி மகிழ்ச்சியான பாடல்களாக தான் இருக்கும். எழுதுகின்ற பழக்கம் இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கணினி யுகம், டிஜிட்டல் யுகத்தில் டைப் பண்ணுறது தான் பெரும்பாலும் அதிகமாகிருச்சு. அதனால் எழுதக்கூடியது ரொம்ப கம்மி. எழுதக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது நம்ம கையெழுத்தை பார்க்கும்போது நமக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். சில நேரங்களில் நாமளாக இப்படிலாம் எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும். ரொம்ப அவசர அவசரமாக எழுதினோம்னா நாம் தான் இப்படி தான் எழுதிருக்கோமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் அந்த கையெழுத்து அப்படிங்கிறது ரொம்ப எந்த அளவுக்கு முக்கியமானது, தலையெழுத்தையே நிர்ணயிக்கும் அப்படின்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் பாடங்களில், இல்லை தத்துவங்களில் படிச்சிருப்போம். இங்கேயும் ஒரு கையெழுத்து இருக்கிறது. என்ன பண்ணுறாங்க கையெழுத்து வச்சு கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள், ஆர்பி உதயகுமார் வரியில், இளையராஜாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் எஜமான் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 6:47:53 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில என் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். வானத்துல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கும். நாம் பார்க்கும்போது எல்லாமே அங்கங்கே நகர்ந்து போகும். சில நேரங்களில் காலங்கள் மாற மாற, பருவ காலங்கள் மாற மாற, இங்கே இருந்தது அங்கே இருக்கும், அங்கே இருந்தது இங்கே இருக்கும், சில நேரத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் எல்லா காலங்களிலும் ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கு பேர் போலார் ஸ்டார், துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரம் வச்சு தான் ஆரம்ப காலங்களில் வடக்கு திசையில் இருக்குமோ அதை, அந்த வடக்கு திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நட்சத்திரத்தை அடையாளம் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஸோ துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது அது திசையை கண்டறிய ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு உத்தி. இப்போது அந்த இடத்துல துருவம் ஒன்று இருக்குல்ல, இங்கேயும் ஒரு துருவம் இருக்குது பாட்டுக்குள்ளே. எந்த துருவம் கேட்டிருவோம்?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் ஐ லவ் இந்தியா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன்.

0: இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: ஆறு மணி 54 நிமிடம் 34 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நண்பர்கள் முகநூலில் பதிவுகளை போட்டு காத்துட்ருக்கீங்க. பர்வதவர்தினி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் இவங்கள வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நன்னிலம் அம்பலவாணன் அவங்களும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முகமது மியான், தசரதன் டி, ஆரணி சங்கீதவாடி, தசரதன் பிரபாவதி இவங்களும் குடும்பத்தோடு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சங்கர் சேந்தமங்கலத்திலிருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்களும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் போட்டு ஒரு பெரிய ஒரு உரையை கொடுத்துருக்குறாங்க. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து வந்திருக்காங்க. பாட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு நாள் முனை வரவாது அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பர்வதவர்த்தி அடையாளம்பட்டு இதில் ஏற்கனவே படித்தாச்சு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்களும் வந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா புகைப்படங்களை போட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லோருடைய பெயர்களையும் படித்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. சிலரெல்லாம் பேசினோம் கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும்ல, அப்படியே மெய் மருந்து கேட்கலான்னு தோணும். அதுவும் சும்மா பேசும்போது அப்படி இனிமையாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக எதையாவது சாப்பிட்டுட்டு பேசினா இன்னும் எப்படி இருக்கும், ஸ்வீட்டுக்கு மேலே ஸ்வீட்டு கொடுத்தா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்ல. அதே தான் இங்கேயும் ஒருவர் ஸ்வீட்டுக்கு மேலே ஸ்வீட்டு, அதாவது தேனை சாப்பிட்டு பாட்டு பாட போகிறாங்க. யார் பாட்டு பாட போகிறாங்க கேட்டுருவோமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் உமார் ரமணன் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். எந்த ஒரு விஷயம் புதுசாக கிடைக்கும் போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ரொம்ப பெரியது. இங்கேயும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்குது. அதுவும் யார், ஒரு ஹீரோ வந்து அறிமுகமாகிறார். அப்போது அவருக்கான பில்டப் எந்தளவு இருக்கணும் பாட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடலை தாவணி கனவுகள் படத்துக்காக கேட்டோம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 7:05:42 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில கடந்த பாடல்ல ஒரு நாயகன், அதுவும் கதாநாயகன், புதுசா அறிமுகமானார்ல. இப்ப இங்க புதுசா ஒரு மாப்பிள்ள வர்றாரு. எங்க வர்றாரு கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ்பி சைலஜா குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 7:10:56 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைக்கானத்துல இணைந்திருக்கிறோம். சோ ஒரு கதாநாயகன் உதயமாயிட்டாரு, அடுத்ததா புது மாப்பிள்ள வந்துட்டாரு. கதாநாயகர்களையும் புதுசா மாப்பிள்ளையாகிறவர்களையும் ஒரு விஷயத்துல நம்ம இணைத்து பார்க்கலாம், அதுவும் ரோசாப்பு. ரோசாப்பு இல்லாம கதாநாயகர்களை நினைச்சு பார்க்க முடியாது. புதுசா மாப்பிள்ளையாகிறவங்களும் ரோசாப்பு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இல்ல கல்யாண மண்டபத்துல அப்படியே ரோசா பூங்க வச்சிருப்பாங்க, இல்ல பூக்களை எங்கேயா சொருகி வச்சிருப்பாங்க. இங்க ஒரு புது ரோசா வருது, எப்படி வருது கேட்டுருவோம்.

மனோ ஸ்வர்ணலதா குழுவினர் குரல்களில் பழனி பாரதியினுடைய வரியில் சிற்பியினுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் கோகுலம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM. இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆரியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜி நகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் AJUP வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகவுன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷி சர்மா 1,50,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆரியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பண்ட் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா

0: வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியோசுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர் இயக்கம்.
1: நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 1,64,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
0: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாலின் டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை கால

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா, ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
2: டான்.
4: 7:25 22:3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 104 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 திரைக்கானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரைக்கானத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். எல்லாம் புதுசு புதுசு புதுசு அப்படின்னா புதிய பாதைகளும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, நம்முடைய பயணம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுவே போக போக பாதை கொஞ்சம் மோசமாக போச்சுன்னா இனிமை அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பாக மாறிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு இனிமையான பாதைகளில் பயணிப்போம். இப்போது பாட்டு வருது, இனிமையாக இருக்கும், கேட்டுருவோம்.

0: கேஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் 1992 விக்ரம் நடிச்சு வெளிவந்த மீரா படத்துக்காக கேட்டோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள அறப்பளி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு பெண்மணி தாய்மை அடைகிறாங்க திருமணமான பிறகு. தொடர்ந்து அருகில் இருந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று பார்த்துக்கிறாங்க. பிரசவ காலம் நெருங்குது. அவங்க போய்கிட்டு இருந்த மருத்துவமனை கிராமப்புறத்தில் இருக்கிற சின்ன மருத்துவமனை. பிரசவ காலம் நெருங்கும் போது அங்கிருந்தவர்கள் அந்த பெண்மணியை அருகிலுள்ள நகர்ப்புற மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து காண்பிக்கிறாங்க. மழை பெய்யறதும் புள்ள பிறப்பும் எப்போன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, கணிக்க முடியாது. திடுதுப்புன்னு நடைபெறக்கூடியது இவ்விரண்டும். அதுபோல அந்த பெண்மணிக்கு பிரசவ நேரத்தில் சில சோதனைகள்லாம் செய்து பார்த்ததில் ப்ரெஷர் அழுத்தம் குறைவாக இருந்திருக்கு. லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் இருந்தால் கூட குறைச்சிடலாமா? அறப்பளி ஐயா, அந்த பெண்மணிக்கு லோ பிபி வந்ததுனால அந்த நகர்ப்புற மருத்துவமனையில் உடனடியாக அந்த பெண்மணியை ஓர் அறைக்கு அழைச்சிட்டு போய் கேட்பதற்கு இனிமையான இசையை போட்டு விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த இசையை கேட்டுக்கிட்டுருங்க, வேற எதையும் மனசில் நினச்சி குழப்பிக்க கூடாதுன்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இப்படி நல்ல இனிமையான இசையை கேட்டதன் விளைவோ என்னவோ, அந்த பெண்மணிக்கு லோ பிபி சாதாரணமாகி நார்மல் என்ற நிலைக்கு வந்து அதன் பின் பிரசவமும் ஆயிருக்கு. அவங்க நல்லபடியா, தாயும் சேயும் நல்லபடியா இருக்காங்கன்னு நம்ம நண்பர் தகவல் கொடுத்தார். இதில் ஆச்சரியமூட்டும் செய்தி, இந்த சம்பவம் நடந்தது திருச்சிராப்பள்ளி அரசு பொது மருத்துவமனையில் தான். பரவாயில்ல, அரசு மருத்துவமனையில் இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்களேன்னு உங்களுக்கும் ஆச்சரியம் வரும். இப்போ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இசைங்கிற ஒன்று எல்லாருக்கும் இதமானது, பாரபட்சம் இல்லாதது. இசை கொண்டு பயிர் வளர்த்த போக்கு கூட உண்டு. அதை பற்றி கூட நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இசையை வைத்து சிகிச்சையும் அளிக்கப்படுது. இதற்கு நிறைய உதாரணங்களும் உண்டு. எல்லாவற்றையும் காலத்தில் நல்ல முறையில் பயன்படுத்தணும். நல்ல மனிதர்கள் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. நல்ல விஷயங்கள் அங்கங்கே தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஏதோ அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது. இந்த மழை நீர், ஆற்றுல வர்ற மழை நீர் எல்லாத்தையும் வயலில் கொண்டு போய் சேர்க்கணும், வீணடிக்கக்கூடாது. நடவு வயல் தயாரிப்புக்கு நல்ல முறையில் பயன்படுத்தணும். அறப்பளி ஐயா, ஆற்று தண்ணிலாம் நம்மளை ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. நான் வந்துக்கிட்டு இருக்கேன், என்னை யாரும் வரவேற்க தயாராக இல்லையா? என்னை பயன்படுத்தி விதைகளை விதைக்க போடலாம், நடவு வயலை தயார் செய்யலாம். எங்கே பார்த்தாலும் கான்கிரீட் காடுகள் தான் காட்சி அளிக்குது. மரக்காடுகள் இருந்தால் என்னோட பயன் நல்லாயிருக்கும். நான் போய் சேர்ந்து நல்லபடியாக பயன்படுத்தப்படுவனாங்கிற ஏக்கம். இந்த தண்ணி நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. நல்ல செயல்களை நாளும் நாமும் செய்ய முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: வைப் பண்றங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தை

0: விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: இந்த வேளை 7:35, 104.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் இணையும் இந்த நிகழ்ச்சி.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும்.
3: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இந்த வேளையிலிருந்து 7:55 வரைக்கும் நாம் இணைய போகிறோம். இப்போது 5 கேட்டிருப்பீங்கல்ல, பூக்களை பற்றி நிறைய பேசியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச பூவெல்லாம் வந்து சொல்லி சொல்லி அப்படி மகிழ்ந்திருப்பீங்க, அப்படி சின்ன வயசு நினைவுகளை அப்படி மீட்டி எடுத்திருப்பீங்க. சரி, இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பிடிச்ச பூக்களை பற்றி தானே பேசுனீங்க, ஆனால் இங்கே ஒருவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எனக்கு பூக்களே பிடிக்கல அப்படின்றாங்க. ஏன் பிடிக்கலன்றாங்க, கேட்டுருவோம். பாடல்களை கேளுங்க, எந்த பாதையில் பயணம் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சி முகநூலில் ஒரு 7:50 வாக்கில் போடுங்க. ஏன் அவங்களுக்கு பூ பிடிக்கல கேட்டுருவோமா?

0: அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் வெற்றி கொடி கட்டு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 7:41, 8 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒரு பாடல் கேட்டாச்சு, எந்த பாதையில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணால், என்ன ஆழ்ந்து யோசிச்சேன்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து தீபாவளி வெகு விரைவில் வரப்போகிறது. ஆளாளுக்கு வந்து 10,000 வாழா 1,000 வாழா இல்லை ஒத்தே வெடி வச்சு வெடிக்கிறவங்களும் இருக்காங்க, வெடிக்காதவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 10,000 இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல? அந்த மாதிரி ஒரு வெடியை வச்சு சரவெடி வெடிக்க போகிறாங்க. 10,000 வெடியான்னு தெரியல, ஆனால் சரவெடி பாட்டுக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது கேட்டுருவோம்.

0: சாய் அபயங்கர் கானா முத்து குரல்களில் விஷ்ணு எதவன் வரியில் சாய் அபயங்கர் இசையில் அந்த அட்டகாசமான பாட்டு கருப்பு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
0: ஏழு மணி 47 47 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட நிறையா காசு இருக்கும், ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா காசே இல்லாத நிலைமையும் வரும். இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்மக்கிட்ட சேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளை கை தூக்கி விடும். அதில் முக்கியமானது இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கேயும் ஒருத்தர் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. எதை பண்ணி வச்சுருக்காரு கேட்டுருவோமா?

வேல்முருகன், மாளவிகா சுந்தர் அவங்களும் பாடியிருப்பாங்க. மகாலிங்க மறியில் ஜி வி பிரகாஷ்குமாரினுடைய அற்புதமான இசையில் கொம்பன் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டோம். 102.3 FM. இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும். 102.3 FM.
1: ஏழு மணி 51 நிமிடம் 26 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் யாராவது கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நம்முடைய முகநூல் பக்கத்தில் போய் எட்டி பார்த்துருவோம். யாராவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். சிலர் வந்து வாழ்த்துக்கள், கலீல் அகமது அவர் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா பாட்டு நல்லா இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா கருப்பு என தொடங்குகிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கருப்பு சம்மந்தப்பட்ட பாடல்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. எசக்கி தங்கம் பிளாக் கலர் சாங்ஸு, சாங் செலெக்ஷன் நல்லா இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து வாழை சுந்தர், கருப்பு நிறத்தை மையமாக கொண்டு செல்கிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் காட்டு பார்க்கும், 1000 அல்லது கருப்பு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மயிலை பட்டாபி வந்து ரெண்டு கையும் தூக்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியாக கத்துற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது மாதிரி தான் தெரியுது, இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து கருப்பு சம்மந்தப்பட்ட பாடல் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி கருப்பு தொடர்பான பாடல் சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய கருத்துக்களை படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இங்கேயும் ஒருவர் கருப்பாக இருக்காரு, ஆனால் தயவு செஞ்சு என் மேலே விருப்பம் காமிச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன் கேட்டுருவோமா?

0: அந்த அட்டகாசமான பாடல் என்ன படுத்துறது கத்தி சண்டை படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இந்த வேலையோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனி 7:55 வந்து உங்களுக்கு இன்று ஒரு தகவல் அடுத்து வர காத்திருக்கிறது. அதற்கு பிறகு 8 உங்களுக்காக இசையும் நானும் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்காக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள். இன்னும் ஒரு அழகான நாளில் அட்டகாசமான தருணத்தில் சந்திக்கலாம். இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
2: ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரான் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டார். இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்டே சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்டே சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு. நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொண்டார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போயிட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னான். அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடை நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. தொடர்வது இசையும் நானும்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இசையும் நானும் நிகழ்ச்சியில நாம வந்து சென்ற வாரம் பின்னணி பாடகர் அனந்து அவர் பேச கேட்டோம். அவர் வந்து இசைத்துறையில ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி இன்றைய வாரம் சொல்ல இருக்காரு. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைஞ்சிருங்க. புலி உருமுது அப்படின்னா அனந்து சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைச்சது என்னவோ 2009. ஆனா நீங்க வந்து ஆரம்பிச்சது வந்து 1995 கிட்டத்தட்ட அப்படின்னு. முதல் பாடல் நீங்க யாருக்காக பாடினீங்க, அது என்ன பாடல், அது நம்ம நேயர்களுக்காக இப்ப பாடுங்க.
3: இன்ஃபேக்ட் அது வந்து கண்டிப்பா அதை பத்தி சொல்லியும் ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் பாட்டை பாடிடுறேன். சிற்பி அவருடைய இசையில வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு 1997-98 இருக்கலாம். ஏன்னா அதை பாடிட்டு அந்த கேசட் தான் கொண்டு நான் எம்எஸ்சி சாருக்கு வந்து அவரை மீட் பண்ணி அந்த கேசட் தான் கொடுத்தேன் அவருக்கு. சாங்
2: பாடும்போது
3: நீங்க பாடினது இருக்கான்னு கேப்பாரு இல்லையா? சோ அதுக்குதான் ஜென்ரலா அப்ப கேசட் கொடுக்க மாட்டாங்க. நான் பாடினதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக்கா சொல்லி ஜென்ரலா அதை மிக்ஸ் பண்ணி படம் வரதுக்கு முன்னாடி யாருக்குமே கேசட் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க எங்கேயுமே கொடுத்துட கூடாது, நீங்க தான் உங்களுக்கு தான் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு நண்பர் மூலமா அதை பாடினதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா சோ அந்த பாட்டு சிற்பி சாருக்கு பாடின பாட்டு. அது வந்து ஜமீன் கோட்டைங்கிற படம். அது வந்து பாத்தீங்கன்னா நானும் ஸ்வர்ணலதாவும் பாடினோம் டூயட். தென்ன

0: அப்படி ஒரு பாட்டு.
1: அதாவது இது பாடினது கிட்டத்தட்ட 1997
0: இருக்கலாம், 90 அதுக்கு கூட முன்னாடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நான் அதை தானே அவர்கிட்ட கொடுத்தேன் சொல்றேன், மேபி 96-97 குள்ள இருக்கலாம்.
1: இப்போ நீங்க வந்து இந்த ஜெய் பீம் அப்படிங்கிற படத்துல அந்த செண்டுமல்லி பாட்டு, அதுக்கப்புறம் ஆணை அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு பாரதியார் பாடல் நீங்க பாடிருப்பீங்க, அந்த பாடல்கள் ரெண்டுமே நம்ம நேயர்களுக்காக ஒரு
0: கண்டிப்பா. ஸோ ஆணை அது வந்து நம்ம டி இமானோட மியூசிக், அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த புலி உருமுதுக்கு முன்னாடி இருக்கலாம், புலி உருமுது இல்லை அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி தான் பாடினது ஆக்சுவலாக. அது பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம பாரதியார் ரெகுலராக எல்லாருமே மேடை கச்சேரிகளில் எல்லா கிளாசிக்கல் வித்வான்ஸும் பாடுற பாட்டு தான் அது ஆக்சுவலாக.

அந்த பாடல் ஜெய் பீம்ல வந்து நான் சொல்லி ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆக்சுவலா பிலிம்ல வந்து ஹைலைட் ஆகல அந்த சாங் ஆக்சுவலா, பட் ஆல்பமா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சாங்கா ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப நல்ல பெரிய ரீச் அது. ஆக்சுவலா கனவு

அருமை. நேர்களை ஆக்சுவலாக இது ஒன்று சொல்லியே ஆகணும், ஒளி வடிவத்தில் நம்ம வந்து இந்த நேர்முகத்தை கேட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ நான் நேரில் வந்து அனந்து சாரை வந்து நேர்முகம் பண்ணுறச்சே வந்து அவர் அந்த பாரதியார் பாடல் பாடினார் இல்லையா, அப்போ வந்து அவர் அறியாமல் அந்த கை வந்து அந்த ஹார்மோனியத்தில் நம்மளாம் MS விஸ்வநாதன் சார் அப்படின்னாக்க நம்மளாம் வந்து காட்சிப்படுத்துறச்சே நமக்கு வந்து அந்த வீடியோலெல்லாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து MSV சாரோட எந்த அளவுக்கு அவர் ஒன்றி போய் அவரோட வாழ்க்கையில் இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அவர் அந்த கை வந்து ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி வந்து அழகாக பாடிட்டு இருந்தாரு, ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த MSV சாரோட தாக்கம் வந்து இவர்கிட்ட இருக்கு, MSV சாரோட பயணித்த அனுபவங்கள் வந்து அனந்து சாரோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கறத

0: நேர்ல நான் பாத்துட்டு இருக்கேன். நேர்களாக நீங்க வந்து அவரோட குரலை மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார், அடுத்தது வந்து நீங்க நிறைய வெளியூர்களுக்கெல்லாம் போவீங்க, வெளிநாடுகளுக்கும் போவீங்க. அப்ப நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், இப்ப சில இசைக்கலைஞர்கள்லாம் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிநாடு போறச்சு அவங்களுக்கு வந்து அந்த இசை பெட்டி, அவங்க என்ன இசை கருவி வாசிக்கிறாங்களோ அந்த கருவியை வந்து பத்திரமா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நிர்பந்தங்கள் இருக்கும். சில சமயம் அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும். சோ இப்ப ஒரு பாடகரா உங்களுக்கு வெளிநாடு போறச்சே சுவாரஸ்யமான அனுபவங்களும் நடந்திருக்கலாம், இல்ல மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து மிக நல்ல கேள்வி. எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய குளிர் பிரதேசங்களுக்கு போறோம். கனடா பாத்தீங்கன்னா எக்கச்சக்க குளிர் இருக்கிற நேரத்துல தான் அங்கெல்லாம் போவோம். ஆக்சுவலா அந்த டைம் தான் அவங்க ப்ரோக்ராம்ஸும் வைப்பாங்க. ஆனால் லக்கிலி நமக்கு அங்க போன இடத்துல தொண்டை எதுவுமே ஆகல. ஏன்னா இத்தனைக்கும் நம்மளுடைய அவங்க எல்லாம் நிறைய ஒர்க் பண்றவங்க, ஆர்கெஸ்ட்ரா வந்து அவங்க ஊர்லயே இருப்பாங்க. சோ நம்மளுக்கு இருந்து சிங்கரா தான் கூப்பிட்டுருப்பாங்க. இது நான் தெரிஞ்சு 2005 சொல்றேன். 2005-2006 எம்எஸ்வி சார் கூட நான் கனடா போனேன். ஜென்ரலா அவர் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவரை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் கூப்பிட்டுருந்தாங்க. பட் அவர் நான் இல்லாம டிராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூடி, ஏன்னா எங்க போனாலும் அவர் திடீர்னு பாட சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு நான் கூட இருந்தாகணும். ஏன்னா எங்கேயாவது விட்டுட்டாருன்னா நான் கூட எடுத்து பாடுவேன். எப்பவுமே என்ன கூட வச்சுப்பாரு அவர். அங்க போன டயத்துல பாத்தீங்கன்னா சரியான குளிர் டைம் அது. ஆக்சுவலா ஈவினிங் மேலதான் அவங்க ரிஹர்சல் வைப்பாங்க. எல்லாம் 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க ரிஹர்சல். சோ சரியான குளிர் அங்க. வீட்டுக்குள்ள ஹீட்டர் இருக்கும், ஆனால் வெளியில வரும்போது நம்ம ஜெர்கின்லாம் போட்டு போனாலும் பயங்கர குளிர் இருக்கும். அங்க பாடும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கல. பட் அங்கிருந்து நம்ம திருப்பி நம்ம கிளைமேட்டுக்கு வரோம் பாருங்க. எப்பவுமே நான் பார்த்துருக்கேன், நீங்க இங்கிருந்து அங்க போயிட்டு அங்கிருந்து திருப்பி இங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இம்பாக்ட் அதோட வேலையை காமிக்கும். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள், 15 நாள்லாம் நம்மளை வந்து தொண்டையெல்லாம் கட்டி ஒன்றும் முடியாமல் போடும். இதெல்லாம் நம்ம ஒரு அனுபவம். இதை பார்க்கும்போது வந்து நம்ம ரைட் ரைட், இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க ஒர்க் இருந்ததுன்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன். சிங்கர்ஸ்க்கு வந்து வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது நாட் ஒன்லி வாய்ஸ், ஏன்னா உங்களுடைய உடம்பு வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஆக்சுவலா யூ ஹேவ் டு பீ மெயின்டைன் யுவர் என்டையர் ஹெல்த்.
0: எப்படி சார் அதை பராமரிக்கிறீங்க?
1: பராமரிக்கிறது வந்து யோகிக் ப்ராக்டிஸ் வேணும். கொஞ்சம் யோகா, கொஞ்சம் பிராணாயாமம், ஸ்ட்ரெச்சஸ் நிறைய பண்ணணும், யோகா பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. உடம்பை வந்து ஒரு ரப்பர் மாதிரி வச்சுக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அதெல்லாம் எடுத்தோடனே எல்லாருக்கும் அது தெரியாது, அந்த அவேர்னஸ் இருக்காது. பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் ஓஹோ நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணுங்கிறது அப்போ தான் தெரியும். அது அந்த அவேர்னஸ் வந்ததுவங்க காப்பாற்றிடுவாங்க கண்டிப்பாக. சோம்பேறித்தனம் வரக்கூடாது அதில்.

0: இப்போ நீங்க சொன்னதுல ரெண்டு கேள்விகள் எனக்கு. அதாவது முதல் கேள்வி வந்து, நீங்க அங்க போனீங்கன்னா அவங்களே வந்து இசைக்குழுவை கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க.
1: ஆமாம்.
0: அப்படி இருக்கிறச்சே நீங்க வந்து எம்எஸ்வி சார் கிட்ட ரொம்ப வருடங்களா வந்து அந்த இசை நோட்ஸ் சொல்றீங்க இல்லையா, மியூசிக்கல் நோட்ஸ், நீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எழுதி கொடுப்பீங்களா இல்ல
1: அங்க போய் ரிஹர்சல் நீ பாத்துக்கோன்ட்டாரு? அவர் வருவாரோ எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, பட் நான் போயிருந்தேன். அப்ப அப்துல் அமீர் சார் தான் அங்க கம்பேர் பண்ணார். ஆக்சுவலா அங்க போன இடத்துல இவங்களுக்கு நான் நோட்ஸ் எல்லாம் நான் சொல்றது பார்த்தோன்னா, ஆர்கெஸ்ட்ராக்காரங்களுக்கு என் மேல ரொம்ப மதிப்பு, சின்ன பசங்க எல்லாருமே எல்லாருக்கும் என் மேல ஒரு பயங்கர ஒரு மதிப்பு வந்துருது. ஆக்சுவலா மதிப்பு மரியாதை வந்து இவ்வளவு அழகா நோட்ஸ் சொல்றாரு, கார்டு சொல்றாரு, அது சொல்றாரு, இது சொல்றாரு, எல்லாம் சொன்னவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப, அதாவது அவங்களுக்கு என்ன பயம்னா இவரே இப்படி இருக்காரு அப்ப அவர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பயம் ஆக்சுவலா. அடுத்த நாள் ஸ்டேஜுக்கு வந்தோடனே, பட் எம்எஸ் சார் வந்து ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணார் எல்லாருமே. அப்புறம் அவங்க ராத்திரி எனக்கு கேட்டார், எப்படி ரிஹர்சல் நல்லா வாசிக்கிறாங்க, கொஞ்சம் நீ போய் சொல்லி கொடுத்துருப்ப எல்லாமே அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் இவங்க வாட்சத்தை பார்த்தோடனே ரொம்ப கூல் ஆகிட்டார் எம்எஸ் சார். ரொம்ப ரொம்ப கிராண்டாக நடந்தது அந்த ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஹி வாஸ் சோ ஹாப்பி. ஆனால் அவரை நாங்கள் ஒரு சாங் அந்த வணக்கம் பலமுறை சொன்ன சாங் பாடும்போது தான் அவரை மேடைக்கே கூட்டு வந்தாங்க. அவரை ஒரு ரெண்டு சாங் முடிச்சு தான் அவர் வந்தார். அது வரும்போதே கிராண்ட் வெல்கம் மாதிரி இருந்தது அவருக்கு. ஸோ அவங்களும் ஆர்கெஸ்ட்ராவும் ரொம்ப பயந்தாங்க, பட் யாரும் பயப்பட வேண்டாம், கூலாக இருங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பேசுகிறார். கிட்டத்தட்ட அங்க ஒரு 1 hour 1.5 hour தான் இருந்து அப்புறம் கிளம்பி போயிட்டார். அப்புறம் நாங்க தான் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து அவங்க நம்மள்ட்ட இருப்பாங்க.
0: இசைக்கு மொழி தேவையில்லை அப்படிங்கறச்சே அந்த மியூசிக்கல் நோட்ஸ்ங்கறத வச்சு நீங்க எந்த ஊர்ல போயும் யார வேணாலும் நம்ம வந்து
1: ரெடி பண்ண முடியும். ஆனா மொழியும் தேவைதான், மொழியை வந்து கரெக்டா உச்சரிக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா இருக்கு. ஆனா இசைங்கிறது வந்து ஜெனரலா வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜா இருக்கு. இசை மியூசிக் இட்செல்ஃப், அந்த மியூசிக் மட்டுமே பல பேரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலமா இருக்கு.
0: இப்போ நீங்க இதே நிகழ்ச்சியை பத்தி சொல்றச்சே வணக்கம் பலமுறை சொன்னேன், அது வந்து எம்எஸ்வி சாரோட ஒரு ஹிட் பாடல் சொல்லலாம் இல்லையா. அந்த பாடல் எங்களுக்காக எம்எஸ்வி சாரோட பாடல்கள், நிறைய நேயர்கள் வந்து இப்பயும் நம்ம விவித் பாரதியில அதுக்காகவே நிகழ்ச்சிகள் இருக்கு. எம்எஸ்வி சார் பாடல்கள் அப்படின்னாக்க இந்தந்த பாடல்கள்லாம் என்னைக்குமே நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு 2-3 பாடல்கள் எங்களுக்காக நீங்க பாருங்க.
1: கண்டிப்பா. வணக்கம்.

0: இப்போ வெளிநாடுகள்லாம் போற ஷே, அது தவிர வந்து இசை
1: கலைஷன். இந்த பாட்டு வந்து ஜெனரலா வந்து எடுத்த உடனே ஒரு ஆரம்பிக்கும், ஒரு வெஸ்டர்ன் மாதிரி ஆரம்பிச்சு. அப்புறம் மியூசிக் முடிஞ்ச உடனே ஒரு ராகம் மாதிரி வந்த உடனே வணக்கம் வணக்கம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அந்த படமே பார்த்துருப்பீங்க, அவன் தான் மனிதன் திரும்பி பார்ப்பார் சிவாஜி. ஸோ இந்த பாட்டை ஜென்ரலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், வணக்கம் வந்து ஜென்ரலாக சிங்கர் சொல்ல விட மாட்டார் எம்எஸ்வி சார். எல்லாம் முடிச்ச உடனே வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம், சபைக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வணக்கம்னு பாட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது சொல்லி ஆகணும். இந்த பாட்டை வந்து சபைக்கு வணக்கம் சொல்றதுக்காக யூஸ் பண்ணிப்பாரு எம்எஸ்வி சார்.

0: அதாவது இசை கலைஞர்களுக்கு வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், கூடவே குரலையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வெளிநாடுகள்லாம் போறச்சு இந்த காலத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலயும் எல்லா உணவுகளும் கிடைக்குது. அப்படி இருக்கச்சு கிடைக்காத காலகட்டங்கள்லாம் எப்படி சமாளிச்சிருக்கீங்க நீங்க? அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள்? இன்னொரு கேள்வி இதோட நான் கனெக்ட் பண்ணி கேட்கணும்னாக்க, இப்ப கச்சேரிகள்லாம் போறச்சே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கச்சேரி பண்றீங்க அப்படின்னாக்க, கச்சேரிகள்ல எப்படி வேணாலும் பாடல்கள் பாட சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு ஃபாஸ்ட் பீட் பாட சொல்லுவாங்க, மெலடி பாட சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான அந்த எனர்ஜிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்ப நீங்க வந்து இப்ப ஒரு கச்சேரி இன்னைக்கு நான் வந்து சங்காலம் 6 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்க போது 11 மணி வரைக்கும் கச்சேரி இருக்கு அப்படின்னாக்க, உங்களோட உணவு எத்தனை மணிக்கு நீங்க முடிப்பீங்க? மதிய உணவு இல்ல இரவு வந்து 11 மணிக்கு மேல வந்து நீங்க உணவு உட்கொள்ற வழக்கம் இருக்கா?
1: அதுதான் வந்து எப்படி பண்ணணும்னாக்க, காலையில டைம்லி மீல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கரெக்டா எடுத்துடணும். அது மாதிரி கொஞ்சம் தூக்கம் வேணும் உங்களுக்கு. ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னா அப்ப தூங்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்க நிறைய தூக்கம் முடிச்சிருக்கீங்க, ஸ்லீப்லெஸ்ஸா இருந்திருக்கீங்கன்னா தூங்கினீங்கன்னா தொண்டை
0: கட்டிடும்.
1: சும்மா ஜஸ்ட் ஒரு 1 hour இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ப்ரோக்ராம் முடிச்சு தான் தூங்கும். பட் எனர்ஜி ரீகெயின் பண்ணுறதுங்கிறது சைலண்டாக இருக்கிறது தான் இருக்குது. கொஞ்சம் யோகி பிராணாயமம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது எனர்ஜி கெயின் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பேசக்கூடாது, சைலண்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இட்ஸ் நாட் தொண்டை கட்டுறதுங்கிறதுல த்ரூ அவுட் அந்த 4 hours உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது நீங்கள் வந்து சைலண்டாக இருந்ததுன்னா எனர்ஜி கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது லாஸ்ட் ப்ரோக்ராம் போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி கொஞ்சம் பாடி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதாவது வார்ம் அப் பண்ணிக்கலாமே தவிர நிறைய பாடிட்டே இருக்கக்கூடாது.
0: 4 மணி நேரம் ப்ரோக்ராம்னாக்க நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour, ஸோ 5 மணி நேரம் நீங்கள் வந்து பாடுறதுக்காக உங்கள் குரலை வந்து நீங்க சரியா வச்சுக்க போறீங்க அப்படின்னாக்க, அந்த 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடுவீங்க?
1: உணவு எது உடம்புக்கு ஒத்துக்கிறதுங்கிறது நம்ம சாப்பிடலாம், அது ஒண்ணும் அதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஐஸ் கோல்டா கிளைமேட்ல போய் இருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சில் வாட்டர் குடிக்கக்கூடாது, வார்ம் வாட்டர் தான் குடிச்சிக்கணும். அண்ட் இது வந்து ஒவ்வொருத்தருக்கு டிஃபரும் ஆகும். இப்ப சில பேருக்கு அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது, அவங்க தொண்டைக்கு ஒண்ணும் ஆகாதுன்ற மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. பட் அது நமக்கு என்ன உண்டோ அது நம்ம பாத்துக்கணும். அது மாதிரி
0: என்னோட கேள்வி என்னன்னாக்க, அந்த மாதிரி தினங்கள்ல வந்து நீங்க பொதுவா ஒரு 4 இட்லி சாப்பிடுற இடத்துல அன்னைக்கு நான் 2 இட்லி தான் சாப்பிட்டுட்டு போவேன், அப்பதான் எனக்கு வந்து வயத்துல வந்து வெயிட் இல்லாம இருக்கும், அப்ப என்னால நல்ல ரீச் கொடுத்து பாட முடியும்.
1: அப்படி இல்ல, அந்த மாதிரி கிடையாது. நான் ஜெனரலாவே ரொம்ப ஹெவியா சாப்பிடுற ஆளும் கிடையாது, நான் கரெக்டா சாப்பிடுவேன். ரொம்ப கம்மியாவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியும் சாப்பிடக்கூடாது, அதாவது ஏப்பம் அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தானே ஒரு அப்படி ஒரு அரை வயிறுக்காக 1/2 வயிறுலிருந்து 3/4 வயிறுக்கு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு தேவை இருக்கா அப்போங்கிறத பார்த்து தான் மத்தியான மீல்ஸ் ரெகுலராக என்ன டைம் ஒரு 12:30 மணிக்கு என்ன மீல் எடுப்போமோ எடுத்துருவோம். ஈவினிங் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுக்கணும். அது மாதிரி ப்ரோக்ராம் இன்பிட்வீனில் ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கணும் நம்ம அதுக்குன்ட்டு. ஏன்னா பிகாஸ் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் போய் சாப்பிட்னா திடீர்னு எனர்ஜி வந்து உங்களுக்கு பசிக்கும் அந்த நேரத்தில். ஸோ காஃபி மெயினாக, காஃபியோ டீயோ ஏதாவது ஒன்று, ப்ளஸ் வந்து ஏதாவது மைல்டு இந்த வடை மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. வடை அது மாதிரிலாம் இல்லாமல் மைல்டு ஸ்நாக்ஸ், அது மாதிரி ஏதாவது சுண்டல் ஐட்டம் மாதிரி சாப்பிடலாம். எனர்ஜெட்டிக்காக அந்த கொண்டக்கடலை சுண்டல் அதெல்லாம் முதல்ல சொல்லிடுவேன் எனக்கு. ஆனால் அந்த ஊரில் கிடைக்கலன்னா வேற எனர்ஜெட்டிக்காக என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட
0: வேண்டியதான். இப்போ நீங்க நிறைய இசையமைப்பாளர்கள் கிட்ட வந்து பாடியிருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும், அது வந்து உங்களுக்கு எப்படி அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. இவர் வந்து ஓகே இந்த இசையமைப்பாளர்னு நம்ம கிட்ட இதை எதிர்பார்ப்பாரு, இந்த நேரத்துக்கு போகணும், இந்த கரெக்டா அவர் எதிர்பார்க்கறத நம்ம முதலியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை

0: சிலர் வந்து நமக்கு வந்து ஓகே நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகாசம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார்.
1: இது நல்ல கேள்வி. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த சாங்கை அவங்க முன்னாடி அனுப்பிச்சுருவாங்க, ஏன்னா அந்த செஷன் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பாட்டு அப்படி தான் பாடுவேன், அவங்க அந்த செஷனே அவங்க அந்த மியூசிக் டேட்டர் இருக்க மாட்டாரு. பட் அவங்க அவங்க ஆன்லைன்ல தான் வருவாங்க, வேற ஊர்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியர் அப்பாயின் பண்ணி அவங்க அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு என்ன வேணுங்கிற அவங்க சாங் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு நான் அந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போன உடனே அவங்களுக்கு எப்படி வேணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பல்லவி வரைக்கும் எடுத்து அவங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க மெயில் பண்ணி அதை கேட்டுட்டு இவ்வளவு த்ரோ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் அதை ஒரு சாம்பிள் எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் ரெண்டு லைன் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி இந்த லெவலில் நம்ம பாடலாங்கிறது, ஸோ இந்த லெவலில் நீங்கள் ஃபுல்லாக பாடிடுங்க. ஃபுல்லாக ஒரு வாட்டி கேட்டுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டால் சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்படி ஓகே தான். அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம பாட நிறைய பாட்டை கேட்டு நம்மளை ரசித்து அப்படி பாட வைப்பாங்க. பட் ரெகுலராக ஒர்க் பண்ணக்கூடிய மியூசிக் டேட்டர்ஸ்னால் ஜென்ரலாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு டூ ரெக்கார்டிங்ஸ் தான் வந்து அவங்ககிட்ட நமக்கு புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை அவங்க புரிஞ்சிக்கிறதுனால நமக்கு வேலை ஈஸியாக போயிடும். அவங்க வந்த உடனே கூட இருப்பாங்க, கூட இருந்துட்டு சார் இது இப்படி வச்சுக்கலாம் அது இப்படி வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்லியாக போயிடும். ஒரு மாதிரி உரிமையாகவே கேட்டு வாங்கிப்பாங்க, எனக்கு சார் இன்னொரு ஒரு டேக்கு போயிடலாம், அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, அர்ஜென்ட்டாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வேலையே இதுதான். அது மாதிரி போயிடும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க அப்ரோச் அவங்க அப்ரோச் அந்த அந்த எனக்கு அந்த பயம் தயக்கமும் இருக்கலை. காரணம் என்னென்னா, வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங்னு ஒன்று இருக்கு இல்லையா, யார் கூப்பிட்டாலும் எப்படி வேணாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுனால வந்து தயக்கங்கள் இருக்குல்ல. ரெண்டாவது இது என்னன்னா, நான் அப்படி நினைச்ச காலங்கள் போக இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை சேர்ந்து கூப்பிடுற மாதிரி ஒரு காலம் ஆயிடுது. நமக்கு அடுத்த ஜென்ரேஷனா இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் சின்ன பசங்க, நம்மளோட கொஞ்சம் சின்னவங்க அப்படி இருக்காங்க. இப்போ நம்ம எம்எஸ்வி சாரையோ ராஜா சாரையோ பார்த்து பயங்கர வியப்பா பார்த்தா, ஐயோ இதான் சொல்லிடுவாரோ அதை சொல்லிடுவாரோ, அந்த காலகட்டமா இப்போ இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க, இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து மிரட்டுறதுன்ற அந்த இதுவே இல்லை இப்போ ஆக்சுவலா.
0: அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இசையமைப்பாளர்கள் மற்ற இசையமைப்பாளர்கள் இந்த காலகட்டத்தில் இசையமைப்பாளர்கள் வந்து அவங்களோட உதவியாளர்களை வச்சு கூட ரெக்கார்டிங் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்ல வரீங்க இல்லையா.
1: ஆனா ஆன்லைனா இருக்கிறதுனால அவங்களுக்கு முன்னாடி மாதிரி ஒரு இடத்துல இங்கதான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இல்ல. சோர்ஸ் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்கு,
0: தொழில்நுட்பம் வந்து நிறைய இருக்கு,
1: தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றது. ஈவன் அவங்க இடத்துல போய் ரெக்கார்ட் பண்ணா கூட, நான் கூட இப்போ வெளியூர்ல போய் கூட சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் அந்த ஊர் போயிருப்பேன், அந்த மியூசிக் அந்த ஊர்ல தான் இருப்பார் ஆக்சுவலா. சோ இங்க வந்திருக்கீங்கன்னா இங்கே பாடிட்டு போயிருக்கேன். பட் ஆனா அங்க ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அவர் இல்ல, அவருக்கு ஆள் இருக்காங்க, அவங்களை வச்சுதான் ரெக்கார்ட் பண்றாங்க.
0: இப்போ அப்படின்னாக்க இப்போ அந்த இசையமைப்பாளர்களுக்கு உண்டான அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்க்க
1: மாட்டாங்க. இருக்கு, அவங்களுக்கு ஸ்டுடியோ இருக்கு ஆக்சுவலா,
0: எல்லா ஊர்லயும்.
1: அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தமன் வச்சுக்கோங்க, தமன் வந்து ஹைதராபாத் பேஸ்ட் ஆக்சுவலா, அவர் அங்கதான் செட்டில் ஆயிட்டார், அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்கு பிலிம்ஸ் தான் ஒர்க் பண்றாரு. பட் இங்க ரெக்கார்ட் பண்ணணும்னா இங்க சென்னையில தான் அவங்க ஸ்டுடியோ போட்டு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு முதல்ல ட்ராக் அனுப்பிச்சு அவங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்களை அப்பாயின் பண்ணி அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி வேணும், அவங்க இங்கிருந்து அதை திருப்பி ஒன்று ஒன்று ரெக்கார்ட் பண்ணி ஒன்று ஒன்று மெயில் பண்ணி திருப்பி அவர் கேட்டது. இப்போ அங்கே அப்படி கிடையாது, ஏன்னா அது அவங்க இடத்துல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அவர் எப்போ வேணா வந்து கேட்டுப்பார், அது மாதிரி அவர் இருந்தால் எடுப்பார், அவர் இல்லாமல் எடுப்பார், அது மாதிரி இருக்கு.
0: அதாவது நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் சார் கிட்ட இருந்த காலகட்டத்திலேருந்தே அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எடுக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் அனந்தூ சார் கிட்டேருந்து நம்ம வந்து இசை அமைப்பு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாமா?
1: அது பிளான் இருக்கு, பட் கரெக்டான டைம் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்.
0: ஓகே, பட் அது மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புகிறோம் ஆக்சுவலா.
1: ஷூர், தேங்க்யூ.

0: எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு இசையமைப்பாளருக்கு நான் பாடுறேன் அப்படின்னு நீங்க ஒரு தேதி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த தேதியில இன்னொரு இசையமைப்பாளர் உங்களை கூப்பிடுறாங்கன்னா உங்களால பாட முடியாம அந்த வாய்ப்பு உங்க கைவிட்டு போயிருக்கும். தேதி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாத்திக்கலாம், பட் இந்த பாடல் நம்ம பாடியிருந்தா இப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க ஏதாவது பாடலை பார்த்து ஏங்கிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி எனக்கு நடக்கல, ஆக்சுவலி இது வரைக்கும் நடக்கல. நடந்தவங்க இருக்காங்க நிறைய பேர், பட் எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி நடக்கல எனக்கு எதுவுமே. நம்ம இந்த சாங்க மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழல் எனக்கு ஏற்படலை. ஏன்னா நான் வந்து இவருக்கு நம்ம ஷாண்ட்ரோலருக்கு பாட போகும்போது கூட ஒரு சாங் பர்டிகுலர் என்ன பாட்டுன்னு கூட நான் சொல்கிறேன், தேங்காய் மட்டன் ஒரு சாங் ஆக்சுவலாக. அது நம்ம இவர் பாஸ்கர்னு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லையா, எம் எஸ் பாஸ்கர்னு ஒரு ஆக்டர், அவருக்கு பாடியிருப்பேன். ஸோ அந்த பாட்டை அவர் பாட கூப்பிட்ட டைமில் வந்து எனக்கு அப்பாண்டது ஒரு சம் ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகி தொண்டை கிட்டத்தட்ட இருமலில் இருக்கேன். அப்போது கூப்பிட்டாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு மேக்ஸிமம் 15-20 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வச்சுக்கலாமான்னு கேட்ட உடனே பரவாயில்லன்னு ஒத்துன்ட்டார். நீ அக்செப்டட் சார் கேட்டு சொல்லி, அவங்களுடைய யார் அந்த பிஆர் இருப்பாங்களோ அவங்க கேட்டு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அப்புறம் திருப்பி பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டாருன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களையும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அங்கே கூப்பிட்டாங்க, சார் இப்போ ஓகேவா பண்ணலாமான்னு கேட்டேன். ஸோ அப்படி வெயிட் பண்ணி நம்ம தான் வேணும்னு நினச்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் அவ்வளோ வெயிட் பண்ண முடியாமல் சரி ஓகே நம்ம சரி வேறு சாங் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஷாண்ட்ரோலன் பொறுத்த வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி பண்ணினார். அது மாதிரி சந்தோஷ் நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பண்ணுவார் எனக்கு, சார் இன்னைக்கு முடியாது சார் என்ன நாளைக்கு வச்சுக்கலான்றவர் அவ்வளோ தான் மாதிரி. இல்லைனா அந்த டைமில் வந்து உடனே அந்த ஒர்க் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க, திருப்பி அது வரும்போது கரெக்டாக கூப்பிடுவாங்க. அது மாதிரி ஸோ அது மாதிரி எனக்கு நடக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் நடந்திருக்க வழியாக, நெகட்டிவாக ஐயோ அந்த சாங் எதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு என் லைஃப்பில் எனக்கு நடக்கல.
0: பல்வேறு இசையமைப்பாளர்கள் கிட்ட நீங்கள் வந்து பாடிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொருத்தருக்கும் அமையும், பாடகர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பாடல் வந்து நாம பாடியிருக்கலாமே, நமக்கு கிடைச்சிருந்தா இந்த வாய்ப்பு நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல்
1: ரொம்ப ட்ரிக்கியான க்வெஸ்சன் தான் ஆக்சுவலா. அது அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நிறைய பாடல்கள் அது மாதிரி இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல. ஐயோ இந்த பாட்டு நம்ம பாடிக்கலாமே அப்படி, இது வந்து இது கிடையாது.

0: ஒரு பேராசை படலாம். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்ம பாடினா நல்லாருமே, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா
1: சார். நேயர்கள் கேக்குற எங்களுக்கு ரசிகர்களுக்கு எங்களுக்கே வந்து ஆசை இருக்க, பாடகர்கள் உங்களுக்கு ஆசை இருக்காதா?
0: கண்டிப்பா. ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு குலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடிப்பாரு இந்த பாட்டு. ஆனா இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும் போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் ரொம்ப அழகான, இல்ல இல்ல இதுல நீங்க நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லி, செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லு முடிஞ்சு வர பேக்ரவுண்ட்ல ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலா அந்த ஹம்மிங் ரீடைன் பண்ணிட்டார் ஆக்சுவலா. இப்ப அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனா இந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன். நான் பாடின ஹம்மிங்ல இருந்து நான் ஆரம்பிச்சு பல்லவி பாடுறேன்.

0: அருமை அருமை, ரொம்ப அருமை. அதாவது நிஜமாவே இந்த பாடல் நம்ம பாடிருக்கலாமா அப்படிங்கறது, நீங்க இதை நல்லாவே பாடிட்டீங்க.
1: அந்த அளவுக்கு அந்த சாங் வந்து நம்ம லவ் பண்ணிருக்கோம்.
0: அனந்து சார், எம் எஸ் விஸ்வநாதன் சார், பிரிக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எம் எஸ் வி சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு வயதுக்கு அப்புறமும் கூட அந்த காதல் மன்னன் ஒரு படம் வந்தது தெரியுமா, அதுல வந்து பாடி நடிச்சிருப்பாரு அவர் ஆக்சுவலா. அதுல ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், மிஸ் விஸ்வநாதன் பாட்டை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அவரே பாடி நடிச்சிருப்பாரு, அவரை பத்தி அவரே பாடுற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல் கேக்குறதுக்கு. அந்த பாடல் பாடுங்க, பாடலை பாடிட்டு எங்களுக்கு வந்து எந்த ஒரு துறையிலயுமே வந்து முதன்மை பதவியில இருக்காங்கனாக்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த தலைமுறை வரச்சே வந்து அவங்க வந்து அது
1: ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மென்ட் மாதிரி.
0: ஆமா, ரிட்டையர்மென்ட்
1: சொல்றீங்க கரெக்ட். அதாவது அவங்க சாதாரணமா ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஓய்வு வந்து கட்டாயமா ஒரு 60 வயசுல கொடுக்கப்படுது. இது அப்படி இல்ல, இது எவ்வளவு வருஷங்கள் வேணாலும் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலை வரும்.
0: அப்போ அவரோட அந்த காலகட்டம் முடிஞ்சு அடுத்த தலைமுறை இசைத்துறையில வரச்சே அது அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அதையும் சொல்லுங்க. இந்த பாடலையும் எங்களுக்கு
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இது ரொம்ப நல்ல கேள்வி. இது முதல்ல இந்த பாட்டை பாடினேன். இந்த பாட்டு வந்து வைரமுத்து சார் தான் எழுதியிருப்பாரு. இது இவருக்காகவே எழுதின மாதிரி இருக்கும், ஏன்னா இவருடைய தாட்டும் அதுதான். எம்எஸ்வி சாருடைய தாட்டும் என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக கேட்பாங்க சார் முதல்ல வந்து பாட்டு எழுதி டியூன், அவர் ஜென்ரலாகவே அதை நான் சொல்லிட்டு பாடுறேன், பாட்டு எழுதி டியூன் பண்ணுவீங்களா இல்லைன்னா நீங்கள் டியூனை கொடுத்து அவங்க பாட்டு எழுதுவாங்களா அப்படின்னு
0: கேட்பாங்க. இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு, அது ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
1: இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எம்எஸ்வி சார் வந்து ஜென்ரலாகவே அவருடைய இது என்னன்னா, கவிஞர்களை பாட்டு எழுத சொல்லிடுவார், நீங்கள் எழுதிருங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஏன்னா அவர் கண்ணதாசன் சார் கூட பழகினதுனால சொல்கிறேன், கவிஞருக்கு வந்து நிறைய வார்த்தை ஃப்ளோ வந்து அப்படி கொட்டும். சொல்லி இப்போ இவர்கிட்ட எப்படி மியூசிக் கொட்டுமோ அது மாதிரி அவர்கிட்ட வார்த்தை ஃப்ளோ கொட்டும். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், இந்த கதையை சொன்ன உடனே என்னென்ன மாதிரி வார்த்தைகள்லாம் வரணும் அப்படி தன்னை அறியாமல் வந்து விழும். நம்ம கொடுக்குற மெட்டுங்கிறது ஒரு மீட்டரில் இருக்கும்போது அவருடைய அந்த ஃப்ளோவை வந்து நம்மளுடைய மீட்டர் வந்து சுருக்கிடக்கூடாது. அவர்கிட்ட வந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. அவர் எழுதிக்கிட்டும் அதுக்கு நான் டியூன் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பாட்டுக்கு மெட் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்ச் ஆக்சுவலாக. பெரிய நீங்கள் மெட்டு கொடுத்து கூட பாட்டு எழுதிட முடியும், ஆனால் பாட்டுக்கு மெட் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஸோ அதனால வந்து அவர் என்ன மாதிரி பாட்டு கொடுத்தாலும் டியூன் பண்ணிடுவார். அவர் ஜென்ரலாக என்ன சொல்லுவார்னா, இசை அமைக்கிறதுங்கிறது ஒரு இசையமைப்பாளரோட வேலை இல்லையா. ஒரு பாட்டு கொடுத்தோடனே அந்த கவிதையிலேயே வந்து ஒரு மெட்டு இருக்கும், இல்லை இவர் சொல்றது அடிக்கடி சொல்லுவார், அதுக்குள்ள ஒரு மெட்டு இருக்கும்,
0: அதை கண்டுபிடிக்கணும்,
1: நீ அதை தேடி கண்டுபிடி. அந்த பாட்டே ஒரு அதுக்குள்ள ஒரு மெட்டு துடிச்சுட்டு இருக்கும், அதுல அதை தேடி கண்டுபிடினுவார். நீ இசை அமைக்க வேண்டியது உன் வேலை இல்லை, அவருக்கு தன்னடக்கமா சொல்லக்கூடியது, ஆனாலும் வந்து அந்த வார்த்தைகளுடைய பாவம் கெடாம இசை. ஸோ அது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இவருடைய கேரக்டர் அந்த படத்துல இருக்கும். பாட்டு எழுந்து பாத்தீங்கன்னா பாடுற பாருங்க, மெட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அர்த்தம் புரியுறதா, மெட்டு தேடி ஒரு பாட்டு வந்து மெட்டு தேடி தவிக்கிறதாம், அந்த பாட்டுக்குள்ள துடிக்குது ஒரு மெட்டு, மெட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ள துடிக்குது.

0: ஒரு மெட்டு இத கண்ணதாசன் கண்டு சொன்னார் ரசிக்காதா, இந்த விஸ்வநாதன் கண்டு சொன்னார் ருசிக்காதா, மெஸ் விஸ்வநாதன் கண்டு சொன்னார் ருசிக்காதா. இதான் பாட்டு.
1: என்ன சார் அவர் மெஸ் வச்சு நடத்தினாரா சார்?
0: அந்த படத்துல அதாவது எம் எஸ் விஸ்வநாதன் அப்படிங்கறத மெஸ் ஆக்கிட்டாங்க அவங்க. அவர் அந்த படத்துல வந்து ஒரு மெஸ் வச்சு நடத்துற மாதிரி ஒரு கேரக்டர். கவிஞர் ஐயா கண்ணதாசன் ஐயாக்கு வந்து ஒரு பால்ய சிநேகிதர்ங்கிற மாதிரி வரும். பட் அவர் பேர் வந்து மெஸ் விஸ்வநாதன்
1: அந்த படத்துல.
0: ஆமா,
1: ஓகே. அண்ட் எம் எஸ் விஸ்வநாதன்ங்கிறதுனால இது ரெண்டுமே
0: கவிதையை ரசிக்கலாம் பாட்டை ருசிக்கலாம்ங்கிறது வந்து அழகா சொல்லிப்பாங்க. இதை கண்ணதாசன் கண்டு சொன்னா ரசிக்காதா, மெஸ் விஸ்வநாதன் கண்டு சொன்னா ருசிக்காதா. மெஸ்ங்கிறதுனால சாப்பாடு ஐட்டம் இல்லையா, ருசிக்காதாங்கிறது. சோ என்ன அழகா, அது மெட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ள துடிக்குது ஒரு மெட்டுங்கிறது வந்து அந்த வரிகளுடைய பேசிக்கே வந்து எம்எஸ்வி சாரோட ஐடியா தான்.
1: அனந்து சாரோட நேர்முகம் அப்படிங்கறது மீறி நம்ம எம்எஸ்வி சாரோட நினைவலைகள் அப்படின்னு கூட இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போறோம். அந்த அளவுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் சாரை பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமா அனந்து சார் சொல்ல கேட்டுட்டு இருக்கோம்.
0: இன்னொன்னு சொல்லிடுறேன், இதை ஏன் வந்து நான் எம்எஸ்வி சாரை பத்தி நான் அடிக்கடி இப்ப நீங்க கேட்காம கூட நான் நிறைய பேசுறேன். காரணம் என்னன்னா, என்னதான் நான் இன்னைக்கு ஃபீல்டில் ஆஃப்கோர்ஸ் நம்ம பெரிய ஐடென்டிட்டி கிடைச்சாச்சு, நம்ம நல்லா வந்தாச்சு, ஆனாலும் நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம்னு ஒன்று இருக்குல்ல. அண்ட் அவருடைய ஒர்க்கு, அண்ட் ரெண்டாவது அவரை மாதிரி ஒரு மனுஷனை, ஒரு அதாவது நான் சொல்றது இசையமைப்பாளர், ஒரு பெரிய சாதனையாளர் எல்லாத்தையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு மனிதரை நான் இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே யாரையுமே அப்படி பார்க்கல. அப்படி ஒருத்தர் இல்லை இனிமேல், அது மாதிரி இருக்கவும் முடியாது. அதனால தான் நான் அவரை பற்றி அதிகமாக பேசுறதுக்கு காரணம்.

0: நான் இந்த பாட்டோட கூட உங்களை ஒரு கேள்வி, அதாவது அடுத்த தலைமுறைக்கு அவர் எப்படி வழி விட்டு ஒதுங்கிக்கிட்டாரு, அப்ப அவரோட அணுகுமுறை
1: இல்ல, அவர் வழி எல்லாம் விட்டு ஒதுங்கல, அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, தம்பி ஒன்னு சொல்றேன், எல்லாரையும் இறைவன் படைக்கிறான். இப்போ என்ன வந்து ஒரு இசைத்துறையில் என்ன படைச்சான், எத்தனையோ ஒரு வக்கீல் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க, பெரிய பெரிய படிப்பு படித்தவங்கலாம் இருக்காங்க, படிப்பு சுட்டு போட்டாலும் வராது எனக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொழிலை வந்து இறைவன் கொடுக்க, எனக்கு வந்து இசையை வந்து தொழிலாக கொடுத்தாங்களோ தான், நான் அதை தொழிலாக எடுத்திருந்தேன்னு சொல்கிறத விட அப்படி தான் என்னோட புத்தி போச்சு, அந்த அதுதான் என்ன லைஃபாகவும் அமைஞ்சதுனாக்க இது வந்து இறைவனுடைய படைப்பு. ஸோ எத்தனை இசை கலைஞர்களை இறைவன் படைப்பான், எத்தனை இந்த மாதிரி எத்தனை இசை திறமை உள்ளவங்களை இறைவன் படைப்பான், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் உண்டு இல்லையா. ஏன்னா இவர் சொன்னார், நான் இசையமைச்ச காலத்தில் என்னை விட அதிகமான திறமை இருந்து வாய்ப்புகளே இல்லாமல் இருந்த இசையமைப்பு என்ன தேவையோ அவங்க திருப்தி படுற வரைக்கும், உனக்கு என்னதான் மியூசிக் இருந்தாலும் உனக்கும் பிடிக்கணும், அது அவங்களுக்கும் பிடிக்கணும், அப்படி நீ மியூசிக் போட்டு கொடுத்து அவங்க திருப்தியா இருக்கிற வரைக்கும், சந்தோஷமா போற வரைக்கும் நீ அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்பணும். அது வரைக்கும் எத்தனை மெட்டு போட சொன்னாலும் நீ சளைக்க கூடாது. நீங்க மெட்டு போடுற திறமை இருக்குங்கிற சேலஞ்ச் மட்டுமே கிடையாது, அவங்க முதல்ல திருப்தி படணும். அவங்க திருப்தி பட்டதுக்கு அப்புறமும் இன்னும் நான் 4 மெட்டு கொடுக்குறேங்கிறது கொடுக்கலாம், திறமை இருக்கலாம், பட் அவங்க திருப்தி தான் முக்கியம். ஸோ அது மாதிரி அவங்களை திருப்திப்படுத்தி அனுப்பிச்சா தான் காலத்துக்கும் வந்து நாளைக்கு நமக்கு மனசாட்சிக்கு திருப்தியாக வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாரும் நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காங்கிறது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த திருப்தி வந்து வாழ்க்கை பூரா இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் நாளைக்கு மறைஞ்ச பிறமும் அந்த உலகம் பேசும். அது மாதிரி யாரும் யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுங்கிறது அவருடைய எய்ம். ரெண்டாவது என்ன சொன்னார்னா, இது ஒரு சீட்டு, எனக்கு முன்னாடி எத்தனை பேர் நான் சீட்டில் உட்காந்துருந்தாங்க, நான் இன்னைக்கு உட்காந்துருக்கேன், நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து உட்காருவாங்க, சீட்டு மட்டும் நிரந்தரமாக இருக்கும், ஆள் மாறிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி வந்து இது என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் ஒரு ஓய்வு டைம் உண்டு, யாரையும் யாராலையும் கொண்டு வரவும் முடியாது, யாரையும் யாராலையும் நிறுத்த முடியாது, அது ஆண்டவன் வேலை. அவனா நினைச்சுதான் கொண்டு வருவான், அவனா நினைச்சுதான் நிறுத்துவான். அப்போ நம்ம வந்து பின்னாடி வரவங்க, அதாவது நம்மளை வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்க நம்மளோட சுமாரா ஒர்க் பண்றாங்களா இல்ல நம்ம ஒருத்தரோட பெட்டரா இருக்கோமா, இந்த கம்பாரிசன் இல்லாம நமக்கு கிடைச்ச டைம், எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன திறமையை கொடுத்தானோ அதை வச்சு திருப்திகரமா ஃபுல்ஃபில்டா நான் என்னோட இதை பண்ணிட்டேங்கிற அந்த திருப்தி தான் நமக்கு வேணும். அந்த திருப்தி இருந்ததுன்னா யார் வரதையும் நம்மளால ஏத்துக்க முடியும். எனக்கு கிடைச்ச பீரியட் நான் திருப்தியா வேலை செஞ்சேன், தட் இஸ் எனஃப் ஃபார் மீ அப்படின்னு இல்லையா. அந்த போரும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கு பாருங்க, அந்த போருங்கிற மனப்பான்மை அது கொடுக்கக்கூடிய திருப்தி இருக்கு இல்லையா. இந்த திருப்தி வந்து காலத்துக்கும், அவர் எப்பவுமே சொல்றாரு, நம்ம முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் இருள் அடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்மளை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரணுமே தவிர நம்மளை பார்த்து யாருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி, இவர் மனுஷனா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தவர். ஆக்சுவலாக அந்த புரிதல் இருந்ததுனால தான் அவருக்கு பின்னாடி வந்த யாருமே, அவர் வாழ்ந்த காலகட்டம் வரைக்கும் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரையும் அவரால் ஏத்துக்க முடிஞ்சது.
0: அது பெருந்தன்மை.
1: ஆமா,
0: அனுபவம் கொடுத்த பாடம்.
1: ஆனா உண்மையா பார்த்தனா அவர் சாதிச்ச சாதனையை யாருமே தொட முடியல. ஆனா நான் சாதிச்சதை எவனாலையும் தொட முடியலன்னு ஒரு நாள் கூட சொன்னது இல்லை, ஒரு நாள் கூட நினைச்சதும் கிடையாது. அதுதான் அவர் கடைசி வரைக்கும் அந்த அவருடைய முகத்துல அந்த ஒரு சரஸ்வதி கடாட்சம் அப்படி இருந்ததுக்கு உண்டான காரணமே வந்து அதுதான், அந்த பாசிட்டிவிட்டி தான்.
0: அதாவது எந்த அளவுக்கு இவருக்கு வந்து குரு பக்தி இருக்கு அப்படிங்கறது அனந்து சார் வந்து MSV சாரை பத்தி சொல்ல சொல்ல நமக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த கால தலைமுறை ரசிகர்கள் உங்ககிட்ட அதிகமா அடிக்கடி கேட்கக்கூடிய மேடை கச்சேரிகள்ல கேட்கக்கூடிய பாடல் ஏதாவது ஒன்று எங்களுக்கு
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களா? எனக்கு தெரிஞ்சு கண்ணமாக கேட்பாங்க இந்த பாட்டு தான், நம்ம சந்தோஷத்தை பாடின பாட்டு பாத்தீங்கன்னா இது.

0: தகவல்கள் நமக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இசையும் நானும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில இசையும் அனந்தூ சாரும் பயணிச்சதை பத்தி நாம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது வரைக்கும் நாம கேட்டுட்டு இருந்தோம். நம்ம ஸ்டுடியோக்கு வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ரொம்பவே நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி. என்னுடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப அழகா நீங்க வந்து எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டு நிறைய விஷயங்கள் என்ன பேச வச்சீங்க. நானா சொல்றதை விட நீங்க நிறைய என்கிட்ட கேட்டிருக்கீங்க.
0: பின்னணி பாடகர் அனந்து அவரோட இசை பயணத்தை பத்தி ரொம்ப அழகா நமக்கு வந்து பாடல்களோட கூட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. இந்த நிகழ்ச்சி இன்றோட நிறைவடையுது.

0: இதுதான் அடிக்கடி கேட்பாங்க.
1: கண்ணம்மா அவ்வளோதான் என்னால் பாட முடியும். ரொம்பவே அருமையான பாடல், ரொம்பவே அருமையான நேர்முகம். நிறைய தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அனந்து சாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து யார் மூலமாக வந்து தனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது, யார்கிட்டேருந்து அதிகமான வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய

0: இந்த இசையும் நானும் அப்படிங்கிற நிகழ்ச்சி அடுத்த வாரம் வேறு ஒரு விருந்தினருடன் தொடரும். இசையோடு கொண்டாடுவோம், இசையோடு இணைந்திருப்போம். நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமா மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: கேள்விகளை தொகுத்து வழங்கியது உங்கள் ஆர்ஜே சுதா.

பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக சுக்விந்தர் சிங் கிருஷ்ணராஜ் இணைந்து பாடிய பாடலை கேட்டும் எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்த பாடல் அது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

முதலில் நதி வெள்ளத்திலும் பின்னர் உடைப்பு வெள்ளத்திலும் அகப்பட்டு திண்டாடியபடியால் பெரிதும் களைப்படைந்திருந்த பழுவேட்டரையர் வெகுநேரம் நினைவற்று உணர்ச்சியற்று கட்டையைப் போல கிடந்து தூங்கினார். வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசாக நினைவுகளும் கனவுகளும் தோன்றின. ஒரு சமயம் துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்திலிருந்து புறப்பட்டு நாலடி எடுத்து வைத்து நடந்து அவர் அருகில் வந்தாள். அனல் வீசிய கண்களினால் அவரை உற்று நோக்கிய வண்ணம் திருவாய் மலர்ந்தாள். அடே பழுவேட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள். ஆகையால் உனக்கு எச்சரிக்கிறேன், உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி என்பவள் மனித பெண்ணுரு கொண்ட ராட்சசி. உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழித்து போடுவதற்காக வந்தவள். அதற்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அரண்மனையிலிருந்தும் உன் உள்ளத்திலிருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறுகாரியம் பார். இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும். இவ்விதம் எச்சரித்துவிட்டு தேவி திரும்பிச் சென்று விக்கிரகத்துக்குள் புகுந்து கலந்துவிட்டு பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார். அவர் உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. தாம் கண்டது கனவுதான் என்று நம்புவதற்கு அவருக்கு சற்று சிரமமாக இருந்தது. ஆயினும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். பொழுது நன்றாக விடிந்திருந்தது. புயலின் உக்ரம் தணிந்திருந்தது. மழை நின்று போயிருந்தது. சோவென்ற சத்தம் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. கோவில் வெளிமண்டபத்தின் விளிம்பில் அருகில் வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் கண்ட காட்சி உற்சாகம் அளிப்பதாக இல்லை. கொள்ளிடத்தின் உடைப்பு இதற்குள் மிகப்பெரிதாக போயிருந்தது. நதி வெள்ளத்தில் ஏறக்குறைய பாதி அந்த உடைப்பின் வழியாக குபுகுபுவென்று பாய்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. மேற்கே மட்டும் கோயிலை அடுத்து சிறிது தூரம் வரை வெள்ளம் சுழி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்துக் கொண்டு போயிற்று. அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடர்ந்திருந்த காட்டுப் பிரதேசம் வெகு தூரத்துக்கு காணப்பட்டது. அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடாயிருக்க வேண்டுமென்றும் அந்த காட்டின் நடுவில் எங்கேயோதான் கங்க மன்னன் பிருத்வீபதிக்கு வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோயில் இருக்க வேண்டும் என்றும் ஊகம் செய்தார். அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் யுத்தம் அவர் நினைவுக்கு வந்தது. அந்த போரில் சோழர் குலத்துக்கு உதவியாக தமது முன்னோர்கள் செய்த வீர சாகச செயல்களையும் ஞாபகப்படுத்திக் கொண்டார். அப்படிப்பட்ட தமது பழம்பெருங்குலத்துக்கு இந்த நந்தினியால் உண்மையிலேயே அவக்கேடு நேர்ந்து விடுமோ? துர்கா பரமேஸ்வரி தனது கனவிலே தோன்றி கூறியதில் ஏதேனும் உண்மையிருந்தாலும் இருக்குமோ? எப்படி இருந்தாலும் இனி சர்வஜாகிரதையாக இருக்க வேண்டும். நந்தினியின் அந்தரங்கம் என்னவென்பதையும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். முதலில் இங்கிருந்து சென்ற பிறகல்லவா மற்ற காரியங்கள்? திருப்புரம்பியம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம். கவிழ்ந்த படகிலிருந்து தம்மை போல் வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்க கூடும். ஆனால் வெள்ளத்தை கடந்து திருப்புரம்பியம் கிராமத்துக்கு போவது எப்படி? இந்த கோவிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டு கொண்டு ஓடுகிறதே, இதில் ஒரு மதையானை இறங்கினால் கூட அடித்து தள்ளி கொண்டு போய்விடுமே, இதை எப்படி தாண்டி செல்வது? உடைப்பு வெள்ளம் கோவிலை சுற்றி கீழே கீழே தோண்டி குழிபறித்துக் கொண்டிருப்பது திண்ணம். கோவில் எப்போது விழுமோ தெரியாது. துர்கா பரமேஸ்வரியின் சக்தியினால் விழாமல் இருந்தால்தான் உண்டு. ஆயினும் அங்கிருந்து வெளியேறுவது எப்படி? உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவது என்றால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நல்லவேளை வேறொரு வழி இருக்கிறது. கோயிலுக்கு எதிரே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த வேப்ப மரம் ஒன்று இருந்தது. புயற்காற்றிலே விழாமல் அது எப்படியோ தப்பி பிடித்தது. ஆனால் கோயிலை சுற்றி துள்ளி சென்று கொண்டிருந்த உடைப்பு வெள்ளம் அந்த வேப்ப மரத்தை சுற்றிலும் குழியிட்டு குழிபறித்து கொண்டிருந்ததால் கோவில் விழுவதற்கு முன்னால் அந்த மரம் விழுவது நிச்சயம். மரம் விழுந்தால் அநேகமாக மேற்கு திசையில் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு ஒரு பாலத்தை போல் அது விழக்கூடும். இல்லாவிட்டாலும் வெள்ளம் மரத்தை அடித்து கொண்டு போய் எங்கேயாவது கரையோரத்தில் சேர்க்கும். மரம் விழுந்தவுடனே அதன் மேல் தொத்தி ஏறிக்கொண்டால் ஒருவாறு அங்கிருந்து தப்பி பிழைக்கலாம். அதுவரையில் இந்த கோயிலிலேயே இருக்க வேண்டியதுதான். தேவி

என் கருணையனால் இன்னும் ஒரு நாள் பசியாறுவதற்கும் பிரசாதம் மிச்சம் இருக்கிறது. மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் வடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதைத் தவிர வேறு என்ன செய்வது? அவசரப்படுவதில் பயன் ஒன்றுமில்லை. நம்மால் இவ்வுலகில் இன்னும் ஏதோ பெரிய காரியங்கள் ஆக வேண்டியிருப்பதனாலேதான் தேவி ஜெகன்மாதா நம்மை வெள்ளத்தில் சாகாமல் காப்பாற்றியிருக்கிறாள். ஆதலின் மேலே நடக்க வேண்டியதற்கு துர்கா பரமேஸ்வரியே வழிகாட்டுவாள் அல்லவா? அன்று பகல் சென்றது. இன்னும் ஓர் இரவும் பகலும் கழிந்தன. புயல் தான் சென்றவிடமெல்லாம் அதாகதம் செய்து கொண்டே மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டது. தூவானமும் விட்டுவிட்டது. ஆனால் துர்காதேவியின் கோயிலில் அகப்பட்டு கொண்ட பழுவேட்டரையருக்கு மட்டும் விடுதலை கிட்டவில்லை. கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல காணப்பட்டது. ஆனால் உடைப்பு வரவர பெரிதாகிக் கொண்டே வந்தது. கோயிலை சுற்றி சென்ற வெள்ளம் குறையவில்லை. ஆழம் என்னமோ அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அளந்து பார்ப்பது எப்படி? அல்லது அந்த உடைப்பு வெள்ளத்தில் இறங்கி நீந்தி செல்வது பற்றித்தான் நினைத்து பார்க்கவும் முடியுமா? கடைசியாக அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்தபடி கோயிலுக்கு எதிரே இருந்த பெரும் வேப்ப மரமும் விழுந்தது. விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டுக்கொண்டு கிடந்தது. அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார். இரவிலே புறப்பட்டு அந்த காட்டு பிரதேசத்தில் எப்படி வழி கண்டுபிடித்து போவது என்பது பற்றி சிறிது தயங்கினார். சில கண நேரத்துக்கு மேல் அந்த தயக்கம் நீடித்திருக்கவில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தம்மை அந்த பேரபாயத்திலிருந்து காத்தருளிய துர்கா பரமேஸ்வரிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்நிதியை நெருங்கினார். சந்நிதியில் விழுந்து நமஸ்கரித்தார். அந்த சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கும்படியான குரல் ஒன்று கேட்டது. முதலில் துர்கையம்மன் தான் பேசுகிறாளோ என்று தோன்றியது. பிறகு இல்லை இல்லை இல்லை, குரல் வெளியில் சிறிது தூரத்துக்கு அப்பாலிருந்து வருகிறது என்று தெளிவடைந்தார். மந்திரவாதி, மந்திரவாதி என்று கூப்பிட்டது அந்த குரல். பிறகு மறுபடியும் ரவிதாசா, ரவிதாசா என்று கூவியது. முன் எப்பொழுதோ கேட்ட குரல் போல தோன்றியது. பழுவேட்டரையர் எழுந்து முன் மண்டபத்துக்கு வந்தார். தூண் மறைவில் நின்று குரல் வந்த இடத்தை நோக்கினார். உடைப்பு வெள்ளத்துக்கு அப்பால் விழுந்த வேப்ப மரத்தின் நுனிப்பகுதிக்கு அருகில் ஓர் உருவம் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். மந்திரவாதி, மந்திரவாதி என்னும் கூக்குரல் அவருக்கு தம் சகோதரன் முன்னொரு சமயம் கூறியவற்றை ஞாபகப்படுத்துகிறது. துர்காதேவியின் கருணையினால் தாம் அதுவரை அறிந்திராத மர்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறோமோ என்ற எண்ணம் உதித்தது. ஆதலின் அசையாமல் நின்றார். அக்கரையில் நின்ற உருவம் விழுந்த வேப்ப மரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்து வரத் தொடங்கியதை பார்த்தார். தம் வாணாளில் அதுவரை செய்திராத ஓர் அதிசயமான காரியத்தை பழுவேட்டரையர் அப்போது செய்தார். கோவில் முன் மண்டபத்தில் சட்டென்று படுத்து கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தார். ரவிதாசன் என்னும் மந்திரவாதியை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவரை அவ்வளவாக பற்றி கொண்டது. அவன் நந்தினியை பார்ப்பதற்காக சில சமயம் அவர் அரண்மனைக்கு வந்த மந்திரவாதியாகவே இருக்க வேண்டும். அவனுக்கும் நந்தினிக்கும் உள்ள தொடர்பு உண்மையில் எத்தகையது? அவனை இந்த இடத்தில் இந்த வேளையில் தேடி அலைகிறவன் யார்? எதற்காக தேடுகிறான்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை நந்தினி தம்மை உண்மையிலேயே வஞ்சித்து வருகிறாளா என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் அல்லவா? ரவிதாசன் மட்டும் அவரிடம் சிக்கி கொண்டால் அவனிடத்திலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று மனத்தில் உறுதி கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தவரின் அருகில் அந்த மனிதன் வந்தான். மீண்டும் ரவிதாசா, ரவிதாசா என்று கூப்பிட்டான். ஆஹா, இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னொரு தடவை வேல நாட்டு மாடி குறி சொன்னானே அந்த தேவராளன் குரல் போலல்லவா இருக்கிறது? இவனுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி உண்மையை சொல்லும்படி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், இன்னும் சற்று பொறுப்போம். இவன் மூலமாக மந்திரவாதி ரவிதாசனை பிடிப்பதல்லவா முக்கியமான காரியம். மந்திரவாதி, சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாகவே தூங்கிவிட்டாயா அல்லது செத்து தொலைந்து விட்டாயா என்று சொல்லிக் கொண்டே வந்த மனிதன் பழுவேட்டரையரின் உடம்பை தொட்டு அவருடைய முகம் தெரியும்படி புரட்டினான். அப்படி புரட்டியும் பழுவேட்டரையர் ஆடாமல் அசையாமல் கடந்தார். பின்மாலையும் முன்னிரவும் கலந்து மயங்கிய அந்த நேரத்தில் மங்களான வெளிச்சத்தில் தேவராளன், ஆமாம் அவனேதான், பழுவேட்டரையரின் முகத்தை பார்த்தான். தன் கண்களை நன்றாக துடைத்துக் கொண்டு இன்னொரு தடவை உற்று பார்த்தான். பீதியும் பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்து துனித்த ஈனக்குரலில் ஊ ஆ என்று ஊளையிட்ட வண்ணம்
அந்த இடத்தை

0: விட்டு ஓட்டம் பிடித்தான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஆடி 18 கடம்பூர்ல வேலை நாட்டம் ஆடினப்புறம் சன்னதம் வந்து ஆவேசமா பேசின தேவராளன், வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுற சமயத்துல இந்த இடத்துக்கு வந்தது ஏன்? மந்திரவாதின்னு கேள்விப்பட்டிருந்த ஆளை, ரவிதாசா ரவிதாசா நான் இங்கே வந்து தேடுவானேன்? இந்த சதிகார கும்பல பத்தி நல்லா தெரிஞ்ச வல்லவரையன் கடம்பூர்ல இருக்கான். ஆழ்வார்க்கடியானும் வேற முக்கியமான வேலையில ஈடுபட்டு இருக்கான். கடம்பூர்ல மூங்கில் காட்டுக்குள்ள இருக்கிற ஐயனார் கோவில் மாதிரி இங்க நாணர்காடுகளை அடுத்த அம்மன் கோவில் சதிகாரர்கள் கூடுற இடமா? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுற கொள்ளிடத்தின் கரையில ஏற்பட்ட உடைப்பினால வடக்கே இருந்து தெற்கால பாய்ஞ்ச உடைப்பு வெள்ளம் பழுவேட்டரையரை இந்த அம்மன் கோவிலுக்கு கொண்டு சேர்த்துடுச்சு. துர்கை, பத்ரகாளி, சண்டிகேஸ்வரி பலி கேட்கிறாள், மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள். ஆடி 18 கடம்பூர்ல மேடை மேல இருந்து இப்படியெல்லாம் முழங்கின தேவராளன் இப்ப இங்க தரையில கிடந்த பழுவேட்டரையரை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட்டம் பிடிச்சதை பார்த்தோம். நேர்களே, கூடுதலா சில செய்திகளை ஆராய இந்த பகுதியிலையும் வாய்ப்பு கொடுத்திருக்கார் கல்கியார். கொள்ளிடத்தின் தென்பகுதியில இந்த அம்மன் கோவில், பக்கத்துல திருப்புறம்பயம், உடனே மண்ணே அரு குறுக்கிடும், அடுத்து காவேரி, அதன் தெற்கே கும்பகோணம். கும்பகோணத்துக்கு வட மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் ஏரகரம் என்கிற ஊர், பழைய பேர் ஏர். போர் நடந்த திருப்புறம்பயம் இதற்கு வடக்க 6 கிலோமீட்டர். போர்க்கள உத்தி, படை செயற்பாடு இதுக்கெல்லாம் முக்கிய பயிற்சி தளமா இந்த ஊர் சோழர் பல்லவர் கங்கர் இணைப்பில வியூக முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. ஏர் என்கிற இந்த ஊருக்கு தென்மேற்கே திம்மக்குடி, இது சோழர்களின் ஆயுத களஞ்சியமா இருந்ததுன்னு ஒரு குறிப்பு கிடைக்கிது. அடுத்து ஜெகன் மாதா என்கிற சொல்ல பார்ப்போம். உலகக்கெல்லாம் தாய், ஜெகத் மாதா, ஜெகன் மாதான்னு ஒலிக்க காரணம் மெல்லெழுத்து புணர்ச்சி விதி. நிலைமொழி இறுதியில இத் வல்லினமை, வருமொழி முதல்ல மகரமை இம் புணரும் போது இத் என்பது இன் என்று தெரியும். இத திரிதல் விகார புணர்ச்சின்னு கூறலாம். வாக்மயம் வாங்மயம் ஆவது இதன்படிதான். பழுவேட்டரையரை அந்த இடத்துல அந்த வேளையில அந்த நிலையில பார்த்ததும் ஓட்டம் பிடிச்சான் தேவராளன். திரும்பி வருவானா? பெரியவர் அவனை பிடிக்க போவாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நான் நிமல் ராகவன், நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
4: நேரம் 9:15. காட்சி வீதியில் கவிதை உலா வர,
5: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
4: இசையோடு ஓர் இனிய பயணம்.
5: இது 102.3
4: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: தொடர்வது.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

அழகான இந்த இரவு பொழுதின் தொடக்கம் இனிமையான பாடல்களோடு. காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது இனிமையான திரையிசை பாடல்களின் தொகுப்பு. இரவு பொழுதை மென்மேலும் இனிமையானதாக மாற்றக்கூடிய இடைக்கால பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக நிகழ்ச்சியில். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக ஒலித்தது அந்த பாடலை ஜானகி பாடியது, வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். வானத்தில் நிலவு ஒளிரும் இந்த அழகான இரவு பொழுதில் உங்கள் மனதிற்கு பிடித்தமான மெல்லிசை பாடல்களோடு உங்களோடு காற்றலையின் நிரலில் இணைந்திருப்பது ஆர்ஜே கனிமொழி. நேர்களே, நிலவுக்கு ஒரு தனி அழகு இருக்கிறது, இரவுக்கு ஒரு தனி அமைதி இருக்கிறது, மெல்லிசை பாடல்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு தனியான மாயம் இருக்கிறது. சில பாடல்களை நாம் கேட்கும்போது உதடுகள் மெதுவாக புன்னகைக்கும், சில பாடல்களை கேட்கும்போது நம்முடைய கண்கள் ஏதோ ஒரு நினைவுகளை தேடும், இன்னும் சில பாடல்களோ நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிட்டதாக நினைத்த ஒரு செய்தியை மீண்டும் நம் மனதிற்குள் அழைத்து வந்துவிடும். இந்த அழகான இசை என்பது காதுகளுக்கான விருந்து மட்டுமல்ல, அது இதயத்தின் மொழியும் கூட. அந்த மொழியில் எப்போதும் ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஆனால் ஆழமான உணர்வுகள் இருக்கும். அதிகமான வார்த்தைகள் இருக்காது, ஆனால் சொல்ல முடியாத அன்பை கூட அழகாக உணர்த்தக்கூடிய வல்லமை இருக்கும். அத்தகைய அழகான இடைக்கால பாடல்களின் இனிமையான தொகுப்பு தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

கும்பக்கரை தங்கையா என்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. உங்களுடைய ரசனைகளுக்கு ஏற்ப உங்களுடைய மனதை மயக்கக்கூடிய இடைக்கால பாடல்களின் தொகுப்பு அணிவகுத்து கொண்டிருக்கிறது. வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. நமக்கு பிடித்த பாடல்கள் அது எந்த மாதிரியான உணர்வை தரக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த பாடலை கேட்கும்போது அந்த பாடலோடு நாம் நம்முடைய நினைவையும் சேர்த்தே பயணிக்கிறோம். இன்றைய இரவை உங்கள் நினைவுகளால் இன்னும் இனிமையாக்குவோம் தொடர்கின்ற ஒரு பாடலோடு சேர்த்து.

சின்னவர் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. கங்கை அமரன் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேரம் 9:35. ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நேர்களே, காதலை பற்றி பேசும்போது நிலவை மறந்துவிட முடியுமா? நிலவை பார்த்து காதலை சொன்ன காலங்களும் உண்டு, கதைகளும் உண்டு.

சிலவை பார்த்தபடியே காதலுக்காக காத்திருந்த காலங்களும் உண்டு. நிலவின் அழகை ரசித்துக் கொண்டே தொலைவில் இருக்கும் ஒருவரை நினைத்த காலங்களும் உண்டு. காதல் என்ற உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முயன்றால் சில நேரங்களில் வார்த்தைகள் போதாமல் போய்விடுகின்றன. ஆனால் ஒரு பாடல் ஒலிக்கும் போது சொல்ல நினைத்த அனைத்தையும் அந்த பாடல் நமக்காக சொல்லிவிடுகிறது. அதனால்தான் என்னவோ எல்லோருமே பாடலை விரும்புகிறார்கள். காதலை சந்திக்காதவர்கள் கூட ஒரு மெல்லிசை பாடலை கேட்கும்போது அழகான கற்பனைகளில் மிதக்கிறார்கள். சில பாடல்கள் காதுகளுக்காக மட்டுமல்ல, நம்முடைய நினைவுகளுக்காகவும் தான். கேட்போம், மகிழ்வோம், இணைந்திருங்கள். இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

சாமுண்டி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். வாலி எழுதிய பாடல் அது, தேவாவின் இசையில் ஒலித்தது. நேர்களே, இரவு இனிமையாக, நம்முடைய நினைவுகள் அழகாக, நம் மனங்கள் இசையால் நிறையட்டும். நிலவை ரசிப்போம், மெல்லிசையை நேசிப்போம், நினைவுகளோடு வாழ்வோம். இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் அழகான பாடல் உங்களுக்காக இதோ

சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் சித்ரா பாடிய பாடல் அது. கங்கை அமரன் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேரம் 9:47:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவை வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் உலாவரும் பாடல்களைப் போலவே உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாடல்களாக இருந்தாலும் சரி, 10 மணிக்கு ஒலிபரப்பாகும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட உடனேயே இடம்பெறும். நாங்கள் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களோட பேர், உங்களுடைய முகவரியை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதற்கான வாட்ஸ்அப் எண் 9444001023. 9444001023. புதிய நேயர்களுக்கு முன்னுரிமை அளித்து அந்த நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒலிபரப்பப்படும். பழைய நேயர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைபவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு தொடரும் பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடலை கேட்டோம். நான் காமராசன் எழுதிய பாடல் அது. இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மனதிற்கு நெருக்கமான இனிமையான அருமையான பாடல்களின் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருந்தோம் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் அதே மாதிரி ஒரு இனிமையான ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு பாடல், தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக அந்த பாடல் இடம்பெறுகிறது. அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது அந்த பாடல். தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி.

0: நிறைவு பெறுகிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசைக்கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:25.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதிய நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, எந்த தன்மையில் ஆன பாடல்களாக இருந்தாலும் சரி, சோக பாடல்களாக இருந்தாலும் சரி, துள்ளலிசை பாடல்களாக இருந்தாலும் சரி, கொண்டாட்டமான பாடல்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பாடல்களாக இருந்தாலும் சரி, காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாடல்களாக இருந்தாலும் அது உங்களுக்கான பாடலாக உடனடியாக விவத் பாரதியின் தமிழ் பண்பலையில் இடம்பெறும். 9444000123 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த தரவுகள்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல், அது எந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில் சுட சுட உடனடியாக கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

இனிமையான பாடல்களோடு இடைவிடாது ஒழித்து கொண்டிருப்பது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் செய்திருக்கிற நேயர் யாருன்னா, ஊத்தங்கரையிலிருந்து மகேந்திரன் நான் அடிமை இல்லை என்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். அந்த நேயருக்காக அந்த பாடல் உடனடியாக இடம்பெறுகிறது. கேட்டு மகிழ்வோம் நேயர்களே. இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். விஜயானந்த் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் 10:07. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்திலிருந்து ரா ஜெயந்தி இவங்க வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த நேயருக்காக அந்த பாடல் உடனே இதோ கேட்போம், மகிழ்வோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

மௌன ராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டும் வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேரம் 10:12:25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் செய்திருக்கும் நேர் யாருன்னா சென்னையிலேருந்து ஸ்ரீனிவாசன் என்பவர் தான் ஒரு பாடல் கேட்டிருக்காரு தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து. கேட்போமா என்ன பாடல் என்று தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

சென்னையிலேருந்து ஸ்ரீனிவாசன் என்பதற்காக தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நார்வே ஓஸ்லோவிலேருந்து சிகரத்துலேருந்து ஒரு திரைப்பட பாடலை கேட்டிருக்காங்க, புண்ணியம் மற்றும் கிருபா. நார்வேலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த நேர்களுக்காக தொடரும் பாடலை கேட்டு மகிழ்வோம் நேர்களே. நேரம் 10:17:45 இணைந்திருக்கிறோம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

சிகரம் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் கேட்டோம். கேஜேஎஸ் தாஸ் பாடியது, வைரமுத்து எழுதியது, எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்த பாடல் அது. சிகரம் திரைப்படத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டோம், அது ஒரு சோகமான பாடல். அடுத்தது ஒரு தத்துவ பாடல். அதற்கடுத்து வரக்கூடிய தொடரும் பாடல் என்ன அப்படின்னா ஒரு ரொமான்ஸ் சாங் தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, சேத்தியாத்தோப்புலேருந்து வாஞ்சிநாதன் விக்ரம் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான இனிமையான பாடலை கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அந்த பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் இடம்பெறணும்னா 9444001023 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, எந்த பகுதி அப்படிங்கிற விவரங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இடம்பெறும்.

நேரம் 10:29:25 நொடியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யாருன்னா, திருப்பத்தூர்லேருந்து கோமதி ராமமூர்த்தி இவங்க தான் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அன்பேவா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக அந்த பாடலை உடனடியாக கேட்டு மகிழ்வோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

வைப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலித்த அந்த பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது. கவிஞர் வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் காற்றலையின் நேரலையில் உடனடியாக வலம் வரும் நேரம் இது. நேரம் 10:34. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செந்தூர பாண்டி திரைப்படத்திலேருந்து வருது ஒரு பாடல். அரியலூர்லேருந்து உதயநத்தம் பகுதியிலேருந்து துரை அப்படிங்கிறவர் செந்தூர பாண்டி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை தேவா. அழகாக ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்னன்னா, வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் சுதா ரகுநாதன் பாடிய பாடல். தாமரை எழுதியது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். அந்த பாடலை யாரு விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, பொன்னேரியிலேருந்து கலீல் அகமத் வாரணமாயிரம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. நேரம் 10:40. இந்த நிமிடத்தில் வாரணமாயிரம் திரைப்படத்திலேருந்து வரும் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் நேயர்களை. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 10:45 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பிய பாடல்களும் இடம்பெற வேண்டுமானால் 9444001023 என்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன திரைப்படம் உங்களோட பேர் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்கிற விவரங்களை எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இடம்பெறும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஜிக்கி இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. அந்த பாடலை விரும்பி கேட்டு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆரணி சங்கீதவாடியிலேருந்து தசரதன் பிரபாவதி மற்றும் ஆற்காடு சாத்தூர்லேருந்து ரமேஷ் ஈஸ்வரி இவங்க வந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்காக பாடல் உடனடியாக இடம்பெறுகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து வருகிறது. பெரியார் நகர்லேருந்து ராஜேஷ் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அந்த நேருக்காக அந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே.
1: நீ போகும் பாதையில் மனசு போ

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் ஒரு இசை கதம்பமாக அழகான பாடல்களின் தொகுப்பினை கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் வாரிசு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. விஜய் எம்எம் மானசி இவங்கெல்லாம் இணைந்து பாடிய பாடல், விவேக் எழுதியது, எஸ் தமன் இசையில் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னையிலேருந்து சக்தி தாசன் அவர்கள், அவருக்காக இந்த நிறைவாக வரக்கூடிய பாடல் வருகிறது. இதுவரை நிகழ்ச்சியில் காற்றலையின் நேரலையில் உங்களோடு பயணித்தது ஆர்ஜே கனிமொழி. மீண்டும் ஒரு நல்வாய்ப்பில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜி ராஜா. இப்போ கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். பகல் ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருந்த நம்மோட மனசுக்கும் உடலுக்கும் இப்போது கொஞ்சம் வந்து ஓய்வு தேவை. அந்த ஓய்வோடு சில இனிமையான நினைவுகளையும், சில அழகான உணர்வுகளையும், சில மனதை வருடும் மெலோடி பாடல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறது இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களோட இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்தில் உங்கள் மனதோடு சேர்ந்து பயணிக்க போகிறது மனசு மயங்கும். அதனால் விளக்குகளை எல்லாம் சற்று மங்களாக்குங்க, மனசை கொஞ்சம் அமைதியாக்குங்க, ஹெட்ஃபோன் இருந்தால் மாட்டிக்கோங்க. இனி பாடல்கள் பேசட்டும், நினைவுகள் தொடரட்டும், மனசு மயங்கட்டும். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மய சீபாதா மற்றும் குழுவினர் குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில், கோவிந்த் வசந்தாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜி ராஜா.

தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. காதல்.

இது போல அருமையான பாடல்களை தான் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி முழுதும் நம்ம கேட்க போகிறோம். அடுத்ததாக இந்த மாதிரியே வரக்கூடிய அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ குரலில் வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் அட்டகாசமான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

அருமையான மெலோடி பாடல்களை இந்த மாதிரியான இனிமையான இரவு வேளைகளில் கேட்குறதே ஒரு தனி சுகம்தான் இல்லை. எஸ், அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:26 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் கேட்டுட்டு இருக்கோம் அழகாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மெலோடி பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக நீங்கள் கேட்ட பாடல் கோ திரைப்படத்திற்காக வெண்பணியே அந்த பாடல் தான் கேட்டீங்க. அடுத்ததாக வரக்கூடியது சீதாராமம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் மற்றும் சிந்துரி குரலில் மதன் கார்கே வரிகளில் விஷால் சந்திரசேகர் அருமையான இசையில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:35 ஆயிட்டிருக்கு. இந்த வேளையில் நம்ம இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அருமையான இனிமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் அட்டகாசமான இசையில்.

நேரம் 11:45 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையை நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிறைவாக கேட்ட பாடல் அண்ணாத்தே திரைப்படத்திற்காக சார சார காற்றை பாடல் தான் கேட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல விவேகா வரிகளில் டி இமானின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜா குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அதற்கடுத்து பருத்திவீரன் திரைப்படத்திற்காக அடுத்தடுத்து நிறைவான பாடல்கள் இதற்கடுத்து 12 மணியிலிருந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காற்றின் மொழி 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம் 2 மணிக்கு தூங்காத விழிகள் 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டா. Still I remember my first letter.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.
2: அடப்பாதங்களே, நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிடம்

உலகத்தில் நாம் பாராத பெண்ணில்லே. நாம் பாராத பெண்ணில்லை பூலோகத்தில், அந்த மேலோகத்தில் இன்னும்

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போரே.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், நல்ல தாலாட்டு.

இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு ராஜா. கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி.

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா

0: அஞ்சு விரலால் நான் தொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாஞ்சிச்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி
1: இன்பமே கொஞ்சமா

லா லா லா லா லா லா.

ஏண்டியம்மா அடி ஏண்டியம்மா ஏண்டியம்மா அம்மோ ஏண்டியம்மா ஆள நல்லா பார்த்துப்பட்டு பேசம்மா பல வருஷமாக வேஷம்.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வ?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும்

0: பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்ணுக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தூ

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்த

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்
2: அம்மாடி பொண்ணுக்கு தங்கம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: I'll murder you. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

சொல்லி என்ன பாட, கம்பனில்லை கவிதை பாட. அவள் தஞ்சை தர

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி, இணைந்திருக்கிறோம் திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். முதலாவதாக சேவ சாதனம் திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் வரும் பாடல்.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
1: உச்சிவேளிராகம்
0: மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதானி பமகம பாதானி ததா பமகரி கமகரி பமகனி லாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம் யுத்தராகம் பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
1: தானிதமகரி தோடி
0: தாழிசைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

மகரி தப மகரி தப மகனி தப சா நி தப மக பதசா காம்போதி.

நேரம் 4:10 கடந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரோம்பேட் வி நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஹரூர் வி மூர்த்தி அவர்கள் தவில். முதலாவதாக நின்னுக்கோரி என்ற ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றியது. மோகன ராகம் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கஜானன யுதம் கணேஸ்வரம் என்ற முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய கீர்த்தனை கேட்கலாம். சக்கரவாகம் ராகம் ஆதித்தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஞானம் கிருஷ்ண ஐயர் இயற்றியது ஆதிதாளம் பந்துவராளி ராகத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நிறைவாக நாம் கேட்கலாம் ஜெகஜனனி ரதிபதி பிரியா ராகத்தில் ஆதி தாளத்தில்.

நேயர்கள், நாம் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குரோம்பேட் வி நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். அரூர் வி மூர்த்தி அவர்கள் தவில். நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முதலாவதாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌம்யோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌம்யோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்

நேரம் 5:21 இணைந்திருக்கிறோம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.

சதுர்வியூஹ்சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஃ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஃ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிப் புனர்வசுஃ உபேந்திரோ வாமனப் பிராம்சுரமோகஸ் சுசிரூர்ஜிதஃ.